வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 999 கிலோஹெட்ஸில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 20 நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 20 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5 தேதி புதன்கிழமை.

நேரம் காலை 6 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் நேயர்கள் கேட்கவிருப்பது குரலும் விளக்கமும், டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 99, அதிகாரம் இனியவை கூறல். இன்சொல் இனித்தீன்றல் காண்பான் எவன்கொளோ வன்சொல் வழங்குவது, டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை. இனிய சொற்கள் இன்பம் பயத்தலை காண்கின்றவன் அவற்றிற்கு மாறான வன்சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ. குறளும் விளக்கமும் மீண்டும். வன்சொல் வழங்குவது. இனிய சொற்கள் இன்பம் பயத்தலை காண்கின்றவன் அவற்றிற்கு மாறான வன்சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ. குறளும் விளக்கமும் கேட்டீர்கள்.

நேயர்கள் இனி கேட்கலாம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் இன்று இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா அரவிந்த்குமார் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நம்மை சுற்றி

0: சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7 மணிக்கு கொஞ்சம் கிளி, தொடர்ந்து மதுரை கீதம். 7:25 சேவை செய்திகள். 7:30 நினைத்தாலே இனிக்கும். எட்டு மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம். 8:30 மனம் விரும்புதே. காலை 9 மணிக்கு அரங்கிசை சென்னை அஞ்சலாக. 9:30 தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு நிதி அமைச்சர் என். மரிய வில்சன் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒளிபரப்பு இடம்பெறும். 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 சங்கீத சாரல் சென்னை அஞ்சலாக. 12:50 மெல்லிசை சேர்ந்திசை. 1:10 என்னுயிர் தோழி சென்னை அஞ்சல். 1:55 பாடல் ஒன்று. மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று பிரணம் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ் நஞ்சம்மாள் வெங்கடாச்சலம் ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெறும். மாலை 5:30 திரை இசை. 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:10 பாமாலை நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். மாலை 6:40 முல்லைவனம். 7:00 சட்டப்பேரவையில் இன்று. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம்குன்றா வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 8 அங்கக வேளாண்மையில் நூற்புழு மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார், இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் என். ஸ்ரீனிவாசன் அவர்கள். 8:00 மனோரஞ்சிதம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 திரைகானம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேரம். நேயர்கள், இதுவரை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி குறிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Subhadra Ramachandran. The Parliament has passed the Registration of Births and Deaths Amendment Bill 2026 with the Rajya Sabha approving it yesterday. Lok Sabha had already passed the bill. Minister of State for Home Nityanand Rai moved the bill in the upper house, which aims to amend the Registration of Births and Deaths Act 1969. Following the passage of the bill, the Rajya Sabha was adjourned for the day. The Lok Sabha has passed the Appropriation No. 3 Bill 2026 yesterday. Following the passage of the bill, the lower house was also adjourned for the day. Earlier, Finance Minister Nirmala Sitharaman introduced the Taxation and Other Laws Amendment Bill 2026. The lower house witnessed repeated disruptions by opposition members over several issues, including alleged police action during students' protest over the NEET paper leak issue. India has condemned the attack on the Indian-flagged commercial vessel MSV Faiz Noor Olia that sank in the Red Sea off the coast of Yemen yesterday. In a statement, Ministry of External Affairs said all 13 Indian nationals have been rescued. It said the Indian embassy in Riyadh is closely monitoring the situation and proactively coordinating with the Yemeni authorities for the safety and security of the crew. The ministry thanked the Yemeni authorities for their support. It said the continuing incidents of attacks on commercial shipping in the region are deeply worrisome. The Ministry of External Affairs said the targeting of commercial shipping in the region must end and free and unimpeded navigation and commerce through the international waterways in the region must be restored.

0: at the earliest. India has termed the so-called local elections in Pakistan-occupied Jammu and Kashmir as complete farce, saying such hollow exercises cannot hide reality. Briefing media in New Delhi yesterday, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal pointed out that the real happening is that of public protests and wanton killings by Pakistani forces. He added that Pakistan must be held accountable and the world should see Pakistan's hypocritical lecturing on human rights.
1: This so-called local election in Pakistan-occupied Kashmir is a complete farce. The real happening is that of public protests and wanton killings by Pakistani forces. Such hollow exercises cannot hide reality. Since June this year, at least 90 civilians have lost their lives in the continuing crackdown. Many more have been injured. As you have seen, the Pakistani establishment has answered public discontent with bullets, blackouts, intimidation and repression, and now seeks to manufacture legitimacy.
0: India, as chair of BRICS 2026, will host the third BRICS Culture Working Group meeting in Bhopal from today till August 6th. The Minister of Culture said that the meeting will bring together representatives from BRICS member states to advance cultural cooperation and build consensus on key areas ahead of the BRICS Culture Ministers meeting. Meanwhile, the 13th BRICS Education Ministers meeting and the 3rd BRICS Senior Officials meeting will also be held from today till the 7th of this month in Bhubaneswar, Odisha. Education Ministry said that these meetings will bring together education ministers, senior officials and delegates from BRICS member countries. Reserve Bank of India will announce its bi-monthly monetary policy review today. RBI Governor Sanjay Malhotra will announce the latest repo rate decision in Mumbai at 10 a.m. Monetary Policy Committee, MPC, of the Central Bank began its three-day meeting on Monday. The policy decision comes at a crucial juncture amid persistent geopolitical tensions and a hawkish U.S. Federal Reserve. The RBI is expected to hold the core repo rate unchanged at 5.25%. Uttar Pradesh government will provide free travel in state roadways buses for women aged 60 years and above. In the first supplementary budget for the financial year 2026-27, a provision of rupees 100 crore has been made to reimburse the Uttar Pradesh State Road Transport Corporation for implementing this initiative. The Bharatiya Janata Party had promised this measure in its Lok Kalyan Sankalp Patra. This decision will provide financial relief to millions of senior women across the state, enabling them to travel for religious, social, family and health care related needs. And that is the end of this news bulletin.
2: நேரம் 6:10. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த்குமார் அவர்கள்.
4: நம்மை சுற்றியுள்ள இந்த இயற்கை நமக்களித்த அனுபவ பாடங்கள் மிக அதிகம். அவ்வியற்கையிலிருந்து நாம் கற்ற அனுபவமே இன்றைய மனித வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைகிறது. இயற்கை தன்னுள் கொண்ட அதிசயம் அனைத்தையும் கொடுத்து விட்டதா எனில் இல்லை. அதன் அதிசயத்தை அளந்தறிய முடியாமல் நீர் தேடிச் செல்லும் வேர்போல இன்றும் தேடுகிறோம். நமக்கு அனுபவத்தை தந்த இயற்கை தன்னுள் பிறர் காண முடியாத அதிசயத்தை ஒளித்து வைத்திருப்பது போல், இயற்கையை நாடிச் சென்று தன் வாழ்க்கையை நடத்தும் மனிதன் எத்தனை கூர்மையான அறிவுத்திறத்தை பெற்றிருக்க வேண்டும்? சற்றே சிந்தியுங்கள். அறிவுத்திறம் என்பது பல நூல்களை கற்பதால் வருவதில்லை. கற்றதை மனதினுள் சிந்தித்து, சிந்தித்ததிலிருந்து தெளிவு பெற்று, அத்தெளிவினால் மனிதநேய பண்புடன் சிறக்கும் போதே உண்மையான அறிவுத்திறமானது மேம்படுகிறது. உலகில் சிறந்த அறிவுடையோரின் இயல்பை ஆராய்ந்து பார்த்தால், அவர்களின் அறிவும் அவ்வறிவினால் செய்யப்படும் செயல்பாடும் மற்றவர்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகவே இருக்கும். பிறர் காணாத கோணத்தில் புதுமையாக ஒன்றை சிந்தித்து, அப்படி சிந்திக்கும் போதே அதில் பிற உயிர்களுக்குண்டான நன்மையை அமைத்து, கற்றவர் வியக்கும் வகையில் சீரிய கருத்துக்களை அமைப்பது அறிவுடையோரின் இயல்பாக இருக்கிறது. அவ்வியல்பு அறிவுடையோரிடம் பணிவையும் பண்பையும் உருவாக்குகிறது. தன்னினும் வயது குறைந்தவராக இருப்பினும் அவர்களை நன்மதிப்போடு நடத்தி அவர்கள் கூறுவதை பணிவோடு கேட்டு மகிழ்வார்கள். கடல் மிகுந்த வளங்களை தன்னுள் கொண்டிருந்தாலும் தன்னிலை மாறாதிருப்பது போல் அறிவுடையோரும் தன்னிலை மாறாதிருப்பார்கள். இதை உணர்த்த ஒரு கதையைச் சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு ஊரில் மிகுந்த அறிவினை கொண்ட

0: செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவருக்கு தனக்கே எல்லாம் தெரியும் என்ற ஆணவகுணம் அதிகமாக இருந்தது. அக்குணம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது. ஒரு நாள் அவ்வூருக்கு ஒரு ஞானி ஒருவர் வந்தார். அவர் மிகுந்த பொறுமையும் நற்குணங்களும் ஒருங்கே பெற்றிருந்தார். அவரின் குணத்தையும் அறிவையும் ஊரார் புகழக்கேட்ட செல்வந்தர் ஞானியைக் காண அவரது இருப்பிடத்திற்குச் சென்றார். அப்போது தன் இடம் நாடி வந்த செல்வந்தரை உவகையுடன் வரவேற்ற ஞானி அவரை அமரச் செய்தார். செல்வந்தர் ஞானியை கண்டவுடன் தன் அறிவுத்திறத்தை இவருக்கு உணர்த்த வேண்டும் என எண்ணி பல தர்ம சாஸ்திரங்களையும் ஆன்மீக தத்துவங்களையும் விளக்கிச் சொல்லிக் கொண்டே இருந்தார். அப்படியே பல மணி நேரங்கள் கடந்தன. அனைத்தையும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த ஞானி செல்வந்தரை நோக்கி, ஐயா, பல மணி நேரமாக தாங்கள் எனக்கு அறச்சிந்தனைகள் பலவற்றை கூறி வருகிறீர்கள். சற்றே களைத்திருப்பீர்கள். சற்று பொறுங்கள். நான் தங்களுக்கு மூலிகை தேநீர் கொண்டு வருகிறேன் என வீட்டின் உள்ளே சென்றார். தன் வீட்டினுள்ளிருந்து வெளியே வந்த ஞானி செல்வந்தரின் கையில் ஒரு மண்கோப்பையை கொடுத்து அதில் மூலிகை தேநீரை ஊற்றத் தொடங்கினார். அக்கோப்பை முழுவதும் நிறைந்த பின்னும் தேநீரை ஊற்றிக்கொண்டே இருந்தார் ஞானி. அத்தேநீர் செல்வந்தரின் மீது சிந்தத் தொடங்கியது. அதைக் கண்ட செல்வந்தர், போதும் போதும், நிறுத்துங்கள், கோப்பை நிறைந்துவிட்டது எனக் கூறினார். அதை கேட்ட ஞானி பொறுமையுடன் சொன்னார், அந்த கோப்பையைப் போலத்தான் தங்களின் மனமும் உள்ளது. தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தை தங்களின் மனம் முழுவதும் நிரப்பி வைத்திருக்கிறீர்கள். அப்படியிருக்க நான் எப்படி தங்களுக்கு புதிய ஞானத்தை போதிக்க முடியும்? முதலில் நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் உம்முடைய மனமாகிய கோப்பையை நீங்கள் முதலில் வெற்றிடமாக்க வேண்டும். அப்போதுதான் பணிவு தோன்றி அறிவாகிய வெளிச்சத்தை உம்முள் தோன்றச் செய்யும் என்றார். அதை கேட்ட செல்வந்தர் தன் தவறை முழுவதுமாக உணர்ந்து ஞானியிடம் தன் தவறினை பொறுக்கும்படி கேட்டுக்கொண்டார். தெளிவான அறிவை பெற விரும்புவோர் முதலில் தன்னுள் எழுகின்ற தான் எனும் எண்ணமாகிய ஆணவத்தை கைவிட வேண்டும். அழிவை தரும் ஆணவம் நம் ஆக்கத்திற்கு துணை செய்யாது. அக்காரணத்தினால்தான் அறிவுடைய சான்றோர் தன்னுள் தோன்றும் ஆணவத்தை பயிரிடத்து கண்ட கலையாக அகற்றி அன்பெனும் வழியில் வாழ நினைக்கிறார்கள். அறிவுடையோர் பெறும் பண்பும் பணிவும் நூல்வழி பெற்ற கல்வியால் மட்டும் வந்ததில்லை. அவை அனுபவ முதிர்ச்சியினால் தோன்றியது. வாய்ச்சொற்களை குறைத்து செவியை திறந்து வைப்பதால் உலகின் போக்கை எளிதாக உணர்ந்து கொள்ளலாம். நூல்களை நாள்தோறும் தோய்வின்றி படியுங்கள். கற்றதை சிந்தியுங்கள். சிந்தித்ததை செயல்வடிவமாக்குங்கள். அச்செயல் உங்கள் வாழ்வாதாரத்திற்கான அறிவை மேம்படச் செய்யும். தாம் கற்றதை பெரிதனை எண்ணாது வாழ்க்கையில் நாள்தோறும் நிகழும் நிகழ்வுகளின் மீது முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். சிறு துளியாக தோன்றும் செயல்கள் யாவும் மிகப்பெரிய அனுபவ கீற்றுகளாக மாறுவதை உணர்வீர்கள். கண்களின் வழி காண்பதை விட ஒரு நிகழ்வை மனதின் வழி காண பழகுங்கள். அனுபவத்தின் சுவடு உங்களுக்கான அறிவை விரிவு செய்யும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: இன்னும் சில நொடிகளில் அடுத்த நிகழ்ச்சி

நேரம் காலை 6:15. உள்ளத்தில் ஒளிரும் நம்பிக்கை வாழ்க்கையை வலிமையாக்கும். ஒரு நல்ல வார்த்தை ஒரு நாள் முழுக்க மகிழ்ச்சி தரும் என்ற நல்வார்த்தையுடன் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.

நேயர்களின் நினைவுக்கு இன்று மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள் கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ் நாச்சம்மாள் வெங்கடாசலம் ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெறும்.

கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ் நாச்சம்மாள் வெங்கடாசலம் ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெறும்.

இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 8 அங்கக வேளாண்மையில் நூற்புழு மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் என். ஸ்ரீனிவாசன் அவர்கள்.

0: வணக்கம் விவசாய பெருமக்களே,
1: இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
0: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 6-10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 6-10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். உள் மாவட்டங்களில் அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரப்பதத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை கொடுக்க வேண்டும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்டம் மக்காச்சோளத்தினை இரவைகள் விதைக்க உகந்த காலமாகும். பருத்தியில் முளைப்பு திறன் குறைபாடு காணப்படுவதால் விவசாயிகள் பாலித்தீன் பைகளில் விதைத்த நாற்றுகளை பாடுவாசி நடவு செய்ய உபயோகப்படுத்தலாம். 5 மாதங்களுக்கு மேலான கரும்பில் தோகையுரித்து விட்டம் கட்ட வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கம்பு கொடுத்து முட்டு கொடுக்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். நிலவும் மேகமூட்டமான வானம்

0: நிலையினால் மஞ்சள் பயிரில் நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டினை தவிர்க்க பெரசல்பேட், சிங் சல்பேட், போராக்ஸ் மற்றும் யூரியா உரங்கள் ஒவ்வொன்றும் 375 கிராம் என்ற அளவில் 250 லிட்டர் தண்ணீரில் கலந்து 25 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். ஆடிப்பட்டம் கொடிவகை பயிர்களான பீர்க்கங்காய், பாவற்காய், புடலங்காய் போன்ற பயிர்களை விதைப்பதற்கு உகந்த காலமாகும். ஆதலால் பயிர் செய்ய விரும்பும் விவசாயிகள் விதைப்பு செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். சாம்பல் நோயின் அறிகுறி தென்படின் டெட்ராகோனசோல் என்ற மருந்தை 2 மில்லி லிட்டர் 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். கால்நடை கூடாரங்களை சுற்றியும் மழைநீர் வடிய போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். மேலும் காற்றின் அதிக வேகத்தினை கூடாரங்கள் தாங்கும் வகையில் போதிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
1: Farm to city. விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
2: Farm to city. இளம் விவசாயிகள்,
1: இயற்கை விவசாயிகள்,
2: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
1: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
2: விவசாய இடுபொருள்கள்,
1: பயிற்சிகள்,
2: திட்டங்கள்
1: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
2: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
1: Farm to city.
2: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
1: Farm to city.
2: Fresh from the field.
1: Only on FM Rainbow 103 Coimbatore.
0: கோயம்புத்தூர் மாவட்டம் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம் நெல் துறையில் உற்பத்தி செய்யப்பட்டு இருப்பிலுள்ள நெல் ரகங்களில் ஆதார மற்றும் உண்மை விதை நிலவரம் பற்றி தெரிந்து கொள்வோம். நெல் ஆதார விதை கோ 54 ரகம், விதை இருப்பு 1770 கிலோ. நெல் ஆதார விதை கோ 56 ரகம், விதை இருப்பு 6180 கிலோ. நெல் உண்மை நிலை விதை கோ 55, விதை இருப்பு 1567 கிலோ. நெல் உண்மை நிலை விதை கோ 52, விதை இருப்பு 2858 கிலோ. நெல் உண்மை நிலை விதை கோ 59, விதை இருப்பு 11,36 கிலோ. நெல் உண்மை நிலை விதை கோ 54, விதை இருப்பு 60 கிலோ. நெல் உண்மை நிலை விதை கோ 56, விதை இருப்பு 2000 கிலோ. இந்த நெல் ரகங்கள் தேவைப்படும் விவசாய பெருமக்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர், நெல்துறை, பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003. அலைபேசி எண் 9865006933. மின்னஞ்சல் rice@tnau.ac.in. விவசாய பெருமக்களே, இனி பயிர் வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து தெரிந்து கொள்வோமா? உளுந்து, பச்சைப்பயிறு, துவரை, தட்டைப்பயிறு உள்ளிட்ட பயிறு வகை பயிர்கள் மனிதர்களுக்கு மிகவும் தேவையான புரதச்சத்தை அதிகளவில் கொண்டுள்ளன. புரதச்சத்து மனிதர்களின் உடல் வளர்ச்சிக்கும் அறிவாற்றலுக்கும் மிகவும் தேவையானதாகும். பயிறு வகை பயிர்களில் புரதச்சத்து 20-24% வரை உள்ளது. உலகளவில் இந்தியாவில் பயிறு வகை பயிர்கள் அதிக உற்பத்தி, அதாவது 27%, பயன்பாடு 25% மற்றும் இறக்குமதி 14% செய்யப்படுகிறது. மொத்த உணவு உற்பத்தியில் பயிறு வகை பயிர்களின் பங்கு 20%. இந்த ஆண்டு பயிறு வகை பயிர்களின் இறக்குமதி 6.7 மில்லியன் டன்னாக இருக்கும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. எனவே அவற்றை அதிக அளவில் உற்பத்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். ஆனால் பயிறு வகை பயிர்களில் பல்வேறு வகையான பூச்சிகளின் தாக்குதலால் விளைச்சலில் இழப்பு ஏற்படுகிறது. எனவே நமது தேவைக்கு போதுமான அளவு பயிறு வகை பயிர்களை உற்பத்தி செய்ய இயலாத நிலைக்கு பூச்சிகளின் தாக்குதலும் முக்கிய காரணியாக அமைகிறது. பயிறு வகை பயிர்களை 48 குடும்பங்களைச் சார்ந்த 250 மேற்பட்ட பூச்சிகளும் 7 வகையான இலை சிலந்திகளும் தாக்கி சேதத்தை ஏற்படுத்துவதாக பல்வேறு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பயிறு வகை பயிர்களை சாறு புரிஞ்சும் பூச்சிகளான வெள்ளை ஈ, அஸ்வினி, தத்துப்பூச்சி, காய் நாவாய் பூச்சி, தண்டு ஈ, காய்குழவி, இலைப்பேன், மாவு பூச்சி, பச்சை நாவாய் பூச்சி மற்றும் இலை பூவை கடித்து உண்ணும் பூச்சிகளான புரோட்டீனியாபுழு, தெள்ளுவண்டு, வெட்டுக்கிளி மற்றும் காய்ப்புழுக்களான பச்சை காய்ப்புழு, புள்ளிக்காய்ப்புழு, இறகு அந்துப்பூச்சி மற்றும் நீல வண்ணத்து பூச்சிகள் அதிக அளவில் தாக்கி மிகுந்த சேதத்தை உண்டாக்குகின்றன. அஸ்வினி தாக்குதலின் அறிகுறிகள் குறித்து தெரிந்து கொள்வோமா? குஞ்சுகள் மற்றும் வளர்ந்த பூச்சிகளின் இலைகள், தண்டு, பூக்கள் மற்றும் பிஞ்சுகளில் கூட்டம் கூட்டமாக இருந்து கொண்டு அவற்றில் உள்ள சாற்றை உறிஞ்சுவதால் செடிகள் வளர்ச்சி குன்றி வெளிரிய நிறத்துடன் காணப்படும். இவை தேன் போன்ற திரவத்தை சுரப்பதால் அவற்றை

உண்பதற்கு எறும்புகள் அதிக அளவில் காணப்படும். அஸ்வினி பூச்சி ஆண்டு முழுவதும் வாழும் ஆற்றலுடையது. இந்த பூச்சி இறக்கையுடனும் இறக்கை இல்லாமலும் காணப்படும். இவை கருவுறுதல் இல்லாமலேயே இனப்பெருக்கம் செய்யும் ஆற்றலுடையவை. பெண் பூச்சி 32 முதல் 60 வரையிலான இளம் குஞ்சுகளை வெளியிட்டு இனப்பெருக்கம் செய்யும் ஆற்றலுடையது. இளம் குஞ்சுகள் 4 வளர்ச்சி நிலைகளை உடையது. இப்பூச்சி கருப்பு நிறத்தில் பளபளப்பாகவும் வயிற்றுப்பகுதியில் குழாய் போன்ற அமைப்புடனும் காணப்படும். இதுவரை பயிறு வகை பயிர்களை தாக்கக்கூடிய அஸ்வினி பூச்சியை பற்றி தெரிந்து கொண்டீர்கள்.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தவைக்க அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் தலைவர் திரு ரஞ்சித் வசந்த்ரா உடனான சந்திப்பின் போது இதனை அவர் கூறினார். நிர்வாகத்தில் நீதி என்பது நல்லாட்சியின் ஒரு முக்கிய அங்கம் என்றும் அரசு ஊழியர்களுக்கான சேவைகளை எளிமையுடன் மேம்படுத்தும் வகையில் சீர்திருத்தங்கள் ஏற்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதுபோன்ற சீர்திருத்தங்களை மத்திய அரசு தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது தீர்ப்பாயத்தின் அண்மைக்கால முன்னெடுப்புகள் குறித்து அமைச்சரிடம் திரு ரஞ்சித் வசந்த்ரா விளக்கம் அளித்தார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தவைக்க அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவடைந்து கடந்த மே மாதம் புதிய அரசு அமைந்த பின்னர் 2026-27 ஆண்டுக்கான முழுமையான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று காலை 10 மணிக்கு தாக்கல் செய்கிறார். நாளை வேளாண் துறைக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபா தலைமையில் இன்று நடைபெறும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். இதனிடையே தவைக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான திரு ஆனந்த் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்றது. பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நேற்று கைது செய்யப்பட்ட சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி

0: காவல் நிலையத்தில் விசாரணைக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டார். இதனையடுத்து சென்னை திரும்பும் முன்னர் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாம் ஏதும் தவறாக பேசவில்லை என்றும் பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்றும் கூறினார். விவசாயிகளுக்கு ஆதரவாக மட்டுமே தாம் பேசியதாகவும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். தமிழகத்தில் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்புக்காக வரும் 8 மற்றும் 9 தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்கள் சரிபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் இதுவரை 95.86% குடும்ப அட்டைகளில் இந்த பணி மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும், இதனை 100% நிறைவு செய்யும் நோக்கிலும் வரும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு முகாம் நடைபெறும் என்றும், குடும்ப அட்டைதாரர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமாருக்கு தாம் கடிதம் எழுதியிருப்பதாக சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மண்டல அளவிலான நீர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஆக்கப்பூர்வமான மாற்று வழிகளையும் தமது கடிதத்தில் விளக்கமாக எடுத்துரைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழக விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் நிரந்தரமான மற்றும் சுமூக தீர்வை கர்நாடக முதலமைச்சர் மேற்கொள்வார் என்று தான் நம்புவதாகவும் திரு நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடைபெற்ற சாரல் திருவிழா நேற்றுடன் நிறைவடைந்தது. இதையொட்டி பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: குற்றாலத்தில் ஆண்டுதோறும் சீசன் காலங்களில் சாரல் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சாரல் திருவிழா கடந்த ஜூலை 31 தேதி கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக துவங்கியது. 5 நாட்கள் நடைபெற்ற விழா கோலாகலமாக நிறைவடைந்தது. இந்த நிலையில் 5வது நாளாக தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் தொம்பு கம்பு கிராமிய கலை நிகழ்ச்சி, பரதநாட்டியம், சிலம்பாட்டம், பள்ளி மாணவ மாணவிகளின் பல்சுவை நிகழ்ச்சிகள், பறை இசை, தொடர்ந்து சுற்றுலாத்துறை சார்பில் திரைப்பட மெல்லிசை உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் விழா நடைபெற்றது. அப்போது ஆட்டம் பாட்டத்துடன் இவ்விழா கோலாகலமாக நடந்ததை சுற்றுலா பயணிகள் மற்றும் தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாரல் திருவிழாவின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தூத்துக்குடி தனியார் மின்சார கார்கள் உற்பத்தி நிறுவனத்தில் தயாரான 100 கார்கள் ஹரியானாவுக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு 22 லட்சம் ரூபாய் சரக்கு வருவாய் கிடைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தூத்துக்குடியில் தனியார் நிறுவனம் நவீன மின்சார வாகன உற்பத்தி ஆலையை அமைத்துள்ளது. அந்த ஆலையில் மாதத்திற்கு 1800 முதல் 2000 மின்சார வாகனங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. உற்பத்தி செய்யப்படும் வாகனங்களை நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் வகையில் ரயில் போக்குவரத்தையும் தனது தளவாட திட்டத்தில் இணைத்துள்ளது. இந்த நிலையில் இந்த நிறுவனம் தூத்துக்குடி வாவு சிதம்பரநாத் துறைமுகத்திலிருந்து ஹரியானா மாநிலம் பல்லப்கார் பகுதிக்கு 100 மின்சார கார்களை ரயில் மூலமாக அனுப்பியது. 25 பெட்டிகளை கொண்ட NMG ரயில் மூலம் இந்த சரக்கு ரயில் அனுப்பி வைக்கப்பட்டது. இதன் மூலமாக மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு 22 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. தொடர்ந்து மின்சார கார்கள் ரயில் மூலமாக அனுப்புவதன் மூலமாக மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு ஆட்டோமொபைல் சரக்கு போக்குவரத்து மற்றும் சரக்கு வருவாய் தொடர்ந்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: இருவரி செய்திகள். இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர்.

0: ஏமன் கடல் பகுதியில் இந்திய கொடியுடன் வந்த சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. உலக அளவில் எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்பட்ட போதிலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குறித்த அறிக்கையை அதன் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா இன்று வெளியிடுகிறார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் 61 லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மின்சார பேருந்துகள் தயாரிப்பு நிறுவனங்களுடன் மாநில போக்குவரத்துத்துறை செயலாளர் திரு நிர்மல் ராஜ் நேற்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார். சென்னை மாநகராட்சியில் மாணவர்களின் இடைநிற்றலை தடுப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுடன் மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் முதலில் விளையாடிய திருப்பூர் அணி 15.4 ஓவரில் 107 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 108 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திண்டுக்கல் அணி 18.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று 2 போட்டிகள் நடைபெறவுள்ளன. திண்டுக்கல்லில் பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கும் முதல் ஆட்டத்தில் மதுரை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. 7:30 தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி நெல்லை அணியை எதிர்கொள்கிறது. இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய அணி கொழும்பு சென்றடைந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தாவைக்க அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 6:55.
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: தேனீக்கள் என்றதும் நம் அனைவருக்கும் அவை சுறுசுறுப்பாக இருக்கும். தேன் கூட்டில் ஒரு ராணி தேனி மட்டுமே இருக்கும். மலர்களில் இருந்து தேனை சேகரிக்கும் போன்ற விஷயங்கள் தான் ஞாபகத்திற்கு வரும். உண்மையில் தேனீக்கள் நம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு பெரும் அளவில் பங்காற்றுகின்றன. இந்த சிறிய மற்றும் வலிமையான உயிரினங்கள் சுவையான தேனை உற்பத்தி செய்வது மட்டுமின்றி எண்ணற்ற தாவரங்களின் இனப்பெருக்கத்திற்கு பங்களிக்கும் மகரந்த சேர்க்கையாளர்களாகவும் உள்ளன. இதனால் தாவரங்களின் உற்பத்திக்கு தேனீக்கள் உதவுகின்றன. தேனீக்கள் மூலம் நடைபெறும் இந்த மகரந்த சேர்க்கை பல்லுயிர் பெருக்கத்தை பராமரிக்க இன்றியமையாத ஒன்றாக விளங்குகின்றது. தாவரங்களின் இனப்பெருக்கம் அதிகரிப்பதன் மூலம் பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகளின் வளர்ச்சி மற்றும் உயிர் வாழ்விற்கு தேனீக்கள் பங்களிக்கின்றன. உலகளவில் அனைத்து பூக்கும் தாவரங்களில் தோராயமாக 75% மகரந்த சேர்க்கை காரணமாகவே தனது இனத்தை வளர்க்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. மனிதர்களுக்கு உணவாக இருக்கும் பழங்கள், காய்கறிகள், எண்ணெய் வித்துக்கள் போன்ற பல பயிர்கள் தேனீக்களின் மகரந்த சேர்க்கையை பெரிதும் நம்பியுள்ளன. தேனீக்கள் இல்லாமல் நமது உணவு விநியோகம் பெரும் அளவில் பாதிக்கப்படும். நமக்கு உணவளிக்கும் இந்த தேனீக்களை பாதுகாக்க செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி இல்லாத நிலங்களாக நம் விளைநிலங்களை மாற்றுவதன் மூலம் உறுதி செய்ய முடியும்.
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 7 மணி.
1: குட் மார்னிங் மக்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இன் கொஞ்சம் கிளி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரு பேச போறா? அந்த அழகான மழலையின் குரல் யாருடையதுன்னு கேக்கலாமா? வணக்கம்.
2: குட் மார்னிங்.
1: உங்க பேர் என்ன?
2: கவியாழினி.
1: வெரி குட். வீட்ல பாப்பாவை எப்படி கூப்பிடுவாங்க? கவின்னு கூப்பிடுவாங்களா, யாழினின்னு கூப்பிடுவாங்களா?
2: கவியாழினி.
1: ரொம்ப அழகா இருக்கு. உங்க பேர் தெரியுமா?
2: தெரியும்.
1: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: UKG.
1: ஆஹா, பெரிய ஸ்டாண்டர்ட் போயிட்டீங்களா?
2: ஆமா.
1: சூப்பர்ல, ஹைட்டா வளர்ந்துட்டீங்க போலயே.
2: ஆமா.
1: ஆ, வெரி குட். உங்க கண் இருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்கே, ஃபிஷ் மாதிரி இருக்கு. யார் இந்த மையெல்லாம் வச்சு விட்டா?
2: அம்மா.
1: அப்படியா? இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க யாழினி எங்களுக்காக?
2: ஹெட்ஷோல பாட்டு.
1: பாடுறீங்களா? பாடுங்க.
2: ஹெட்ஷோல நீ சந்தோஷ், நீ சந்தோஷ், நீ சந்தோஷ். ஹெட்ஷோல நீ சந்தோஷ், நீ சந்தோஷ், நீ சந்தோஷ். ஐசானியா.

0: நீ சந்தோஷ்.
1: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா பாடுனீங்க. இன்னைக்கு என்ன பூவா கொடுத்தாங்க அம்மா?
0: பருப்பு சோறு.
1: சரி, சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? நெய் போட்டு கொடுத்தாங்களா?
0: இல்லை.
1: இல்லையா? அம்மா போட்டிருப்பாங்க, உங்களுக்காக நிறைய நெய் எல்லாம் போட்டு சூப்பராக செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஆமாம் தானே?
0: ஆமாம்.
1: இதெல்லாம் அழகாக இருக்கு, யார் வாங்கி கொடுத்தது?
0: எங்கள் அத்தை.
1: அத்தை எங்கே இருக்காங்க?
0: சென்னக்கரையில்.
1: போயிருக்கீங்களா பாப்பாங்க? எப்போ போனீங்க?
0: லீவ் இருக்கும் போது போவேன்.
1: ஆஹா, சூப்பராக இருக்குல்ல இந்த பாசி. அவங்க வாங்கி கொடுத்தாங்களா?
0: எங்கள் அத்தை.
1: அத்தையை பிடிக்குமா? சரி, உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கா?
0: அப்பா, அம்மா, அப்பா, பாப்பா.
1: பாப்பா என்ன பண்ணுறாங்க?
0: குட்டி பாப்பா.
1: எவ்வளோ குட்டி பாப்பா?
0: ஒரு வயசு முடிஞ்சு ரெண்டாவது வயசு.
1: சரி, பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க?
0: கேக் மட்டும்தான் வெட்டணும்.
1: பாப்பா பேர் என்ன?
0: சயந்திகா.
1: நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறப்ப பாப்பா உங்களுக்கு டாட்டாலாம் சொல்லுவாங்களா?
0: ஆமாம் சொல்லுவாங்க.
1: பாப்பா அழுறப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
0: விளையாட்டு காமிப்பேன்.
1: என்னெல்லாம் பண்ணுவீங்க?
0: கிளிகளு

0: கையில யார் இந்த மெஹந்தி எல்லாம் போட்டு விட்டா? ரொம்ப அழகா போட்டிருக்காங்கல்ல, எந்த ஃபங்க்ஷனுக்காக போட்டீங்க?
1: ஷார்விகாக்கு பர்த்டேக்கு.
0: யாரு ஷார்விகா?
1: எங்க அத்தை பொண்ணு.
0: அவங்க பர்த்டேக்காக போட்டீங்களா? அவங்களும் கையில போட்டுக்கிட்டாங்களா? மருதாணி அழகா இருக்குல்ல உங்க கைக்கு.
1: ஆமா அழகா.
0: ஓகே கவியாழினி, இன்னைக்கு எங்களுக்காக இவ்வளோ விஷயம் சொன்னீங்கல்ல, ரொம்ப அழகா பேசுனீங்க, கேக்கு கேக்கு கரெக்டா பதில் சொன்னீங்க. சரி, நீங்க பெரியவங்களா வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகணும்ன்ற ஆசை உங்க மனசுல இருக்கு?
1: பாட்டு
0: என்ன பாட்டு பாடிச்சு? ஹார்ட் பீட்.
1: லேப்டாப் லேப்டாப்னு சொல்லுச்சு.
0: இந்த பாட்டு பாடிச்சா? புது பாட்டா இருக்குல்ல.
1: ஆமா, அதே மாதிரி நானும் டாக்டர் ஆகி உதவி செய்யணும்.
0: சூப்பர் கவியாழினி, நீங்க நினைச்ச மாதிரியே நீங்க ஒரு சிறந்த மருத்துவரா வர்றதுக்கு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சார்பா வாழ்த்துக்கள்.

நேரம் 7:04. மதுரகீதம் நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் மகாநதி சோபனா பாடியது கண்ணதிரே தோன்றினால் திரைப்படத்திற்காக.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கல்வி சுற்றுலாவாக இந்தியா வந்துள்ள 17 நாடுகளைச் சேர்ந்த ஐநா நிரந்தர பிரதிநிதிகள் புதுதில்லியில் டாக்டர் ஜெய்சங்கருடன் கலந்துரையாடினர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கும் வகையில் சீர்திருத்தங்களுடன் கூடிய பன்முகத்தன்மை என்பது காலத்தின் தேவை என்று குறிப்பிட்டுள்ளார். ஐநா பிரதிநிதிகளுடன் தொழில்நுட்பம், கடல்சார் பாதுகாப்பு, அமைதியை பராமரித்தல், கூட்டாக இணைந்து மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி, பேரிடர் மீட்பு பணிகள் குறித்து தாம் விவாதித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் அதில் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் 3வது கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமையேற்றுள்ள நிலையில் அந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ள பல்வேறு கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன்படி போபாலில் 2 நாட்கள் நடைபெறவுள்ள கலாச்சார பணிக்குழு கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று கலாச்சார ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்வது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதனிடையே இந்த அமைப்பின் கல்வி அமைச்சர்கள் பங்கேற்கும் 13வது கூட்டம் மற்றும் 3வது மூத்த அதிகாரிகள் கலந்து கொள்ளும் கூட்டமும் இன்று தொடங்கி வரும் 7ஆம் தேதி வரை ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெறவுள்ளது. ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. 13 இந்தியர்களுடன் வந்த MSV ஃபயாஸ் நூர் ஒலியா என்ற கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் செங்கடலில் அந்த கப்பல் மூழ்கியது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அந்த கப்பலில் இருந்த 13 இந்தியர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும், நிலைமையை

0: ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாக இந்திய தூதரக அதிகாரிகள் ஏமன் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும், அதற்காக ஏமன் அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் வெளியுறவு அமைச்சகம் அதில் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்கள் தொடர்வது வருந்தத்தக்கது என்றும், இதனை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச நீர்வழி போக்குவரத்தில் எவ்வித இடையூறும் இன்றி கப்பல்கள் செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதில் இந்தியா கேட்டுக்கொண்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் மாநில போக்குவரத்து கழக பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்ய அம்மாநில அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அம்மாநில சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட முதல் துணை பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்பு வெளியானது. இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக உத்தரப்பிரதேச மாநில அரசு சாலை போக்குவரத்து கழகத்திற்கு 100 கோடி ரூபாய் வழங்க உள்ளது. பிஜேபி அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அம்மாநிலத்தில் உள்ள லட்சக்கணக்கான பெண்கள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி 2 மாதங்களுக்கு ஒருமுறை வெளியிடும் நிதிக் கொள்கையை இன்று வெளியிடுகிறது. மும்பையில் வங்கியின் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா காலை 10 மணிக்கு இதனை வெளியிடுகிறார். நிதிக் கொள்கை குழுவின் 3 நாள் கூட்டம் நேற்று முன்தினம் தொடங்கியது. இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் வெளியிடப்பட உள்ளன. வங்கிகளுக்கான வட்டி விகிதம் குறித்த அறிவிப்புகள் இதில் இடம்பெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிஷா மாநிலம் கஞ்சம் பகுதியில் உள்ள சிவாலயத்திலும் மாதா கந்துனி தேவி கோவிலிலும் நேற்று வழிபாடு செய்தார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் அமைதி முன்னேற்றம் ஏற்பட அவர் வழிபட்டதாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கஞ்சம் பகுதிக்கு குடியரசுத் தலைவர் சென்றபோது உள்ளூர் மக்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். குடியரசுத் தலைவர் தமது பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி திரும்புகிறார். கல்வியாளர், சமூக சேவகர் மற்றும் முன்னாள் ஆளுநரான டிஒய் பட்டேல் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள பிரதமர், ஏழை மக்களின் மேம்பாடு மற்றும் கல்விக்காக அரும்பாடுபட்டதுடன் சமூக சேவையில் தீவிரமாக பங்காற்றியவர் டிஒய் பட்டேல் என்று குறிப்பிட்டுள்ளார். அவருடைய குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் கூறியுள்ளார். கேரள மாநிலத்தின் காசர்கோடு, கண்ணூர், வயநாடு உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் மழையின் தீவிரம் நேற்றைவிட சற்று குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த மாவட்டங்கள் தவிர கோழிக்கோடு, இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், ஆலப்புழா, பத்தனம்திட்டா மாவட்டங்களிலும் அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. கேரளத்தின் தெற்கு மாவட்டங்களில் இன்று காலை நிலவரப்படி 15 மில்லிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளதாக வானிலை மைய தகவல் தெரிவிக்கிறது. இதனிடையே அசாம், மேகாலயா மாநிலங்களின் பெரும்பாலான மாவட்டங்களில் கன முதல் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், பீகார், கோவா, மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி, கொங்கன், ஒடிஷா, மேற்குவங்கத்தின் இமயமலை பகுதிகள், உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் மாநிலங்களிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் தலைவர் திரு ரஞ்சித் வசந்த்ராவுடனான சந்திப்பின்போது இதனை அவர் கூறினார். நிர்வாகத்தில் நீதி என்பது நல்லாட்சியின் ஒரு முக்கிய அங்கம் என்றும், அரசு ஊழியர்களுக்கான சேவைகளை எளிமையுடன் மேம்படுத்தும் வகையில் சீர்திருத்தங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். அதுபோன்ற சீர்திருத்தங்களை மத்திய அரசு தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது தீர்ப்பாயத்தின் அண்மைக்கால முன்னெடுப்புகள் குறித்து

அமைச்சரிடம் திரு ரஞ்சித் வசந்த்ராவ் விளக்கம் அளித்தார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவின் ஒரிகானில் இன்று தொடங்குகிறது. வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் இந்தியா சார்பில் 36 பேர் கொண்ட தடகள வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய அணி கொழும்பு சென்றடைந்துள்ளது. முதல் போட்டி வரும் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரையிலும் இரண்டாவது போட்டி வரும் 23 முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டிகளுக்கு முன்னதாக நாளை மறுநாள் அந்நாட்டு அணியுடன் 4 நாட்கள் பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி விளையாடவுள்ளது. இந்த தொடரில் வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று பிசிசிஐ அறிவித்துள்ளது. கொரிய ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மாவும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்ரீகாந்தும் இன்று பங்கேற்கின்றனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் முதலில் விளையாடிய திருப்பூர் அணி 15.4 ஓவரில் 107 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 108 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திண்டுக்கல் அணி 18.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று 2 போட்டிகள் நடைபெறவுள்ளன. திண்டுக்கல்லில் பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கும் முதல் ஆட்டத்தில் மதுரை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. 7:30 தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி நெல்லை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. யேமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 7:25. நேயர்கள் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். கோவை மாவட்ட மின் பகிர்மான கழகத்தின் செயற்பொறியாளரிடம் இருந்து வந்துள்ள தகவல், மின் நுகர்வோர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் 5/8/2026 இன்று காலை 11 மணியளவில் கோவை மாவட்ட செயற்பொறியாளர் அலுவலகத்தில் கோவை மாவட்ட மேற்பொறியாளர் அவர்களின் முன்னிலையில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கோவை மாவட்ட அலுவலகத்திற்கு உட்பட்ட மின் நுகர்வோர்கள் இந்த மின்வாரியம் சம்பந்தமான குறைகளை முறையிட்டு பயன்பெறலாம். எல்லப்பாளையம் துணை மின் நிலையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தெலுங்குபாளையம் பிள்ளையாரப்பன் பாளையம் பிள்ளையப்பன் பாளையம், கிருஷ்ண கவுடர் புதூர், அண்ணாமலை நகர், வேலாயுதன் பாளையம், செம்மானி செட்டிபாளையம், சந்தியா நகர் ஆகிய பகுதிகளில் பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் தடைபடும் என செயற்பொறியாளர் அறிவிக்கிறார்.

0: மின் பகிர்மான கழகத்திலிருந்து வந்துள்ள மக்கள் குறைதீர்க்கும் நாள் பற்றிய அறிவிப்பு. இன்று 5/8/2026 காலை 11 மணியளவில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் மேற்பார்வை பொறியாளர் கு வடமதுரை கோட்டத்திற்கு உட்பட்ட செயற்பொறியாளர் அலுவலகத்திற்கு மின் நுகர்வோர் குறைகளை நேரில் கேட்டறிந்து நிவர்த்தி செய்யும் பொருட்டு வருகை தர உள்ளார். எனவே மக்கள் தங்கள் குறைகளை நேரடியாக மேற்பார்வை பொறியாளரிடம் தெரிவித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதுவரை சேவை செய்திகள் கேட்டோம்.
1: நேயர்களே, இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள், கொத்தமல்லி மற்றும் கறிவேப்பிலை வியாபாரம் செய்வது குறித்து

0: நேயர்களே, இன்று காலை 9:30 தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு நிதி ஓய்வூதியம் மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என். மரிய வில்சன் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒளிபரப்பு இடம்பெறும்.
1: நேயர்களே, இன்று 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 8 அங்கக வேளாண்மையில் நூற்புழு மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் என். சீனிவாசன் அவர்கள் நிகழ்ச்சியை கேட்டு

நேரம் காலை 7:30. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 KHz நேர்கள் இனி கேட்கலாம் நினைத்தாலே இனிக்கும். தெவிட்டாத தேன் அமுதங்களுடன் உங்களுடன் நான் குமுதா.

கேட்ட பாடல் பராசக்தி திரைப்படத்திற்காக எம் எஸ் ராஜேஸ்வரி பாடியது. நேர்களே, நாளை இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்கலாம். தொடரும் பாடல் கைதி கண்ணாயிரம் திரைப்படத்திற்காக பி. சுஷீலா பாடியது.

0: கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: தெவிட்டாத தேன் அமுதங்களை நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில். நேரம் 7:45. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பணத்தோட்டம் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியது.

கேட்ட பாடல் கல்யாண பரிசு திரைப்படத்திற்காக ஏ எம் ராஜா பி சுஷீலா பாடியது. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பாத காணிக்கை திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

கேட்ட பாடல் மெல்ல திறந்தது. கதவு திரைப்படத்திற்காக கே எஸ் சித்ரா பாடியது. இந்த நேரம் இனிய நேரம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பருவராகம் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 8:30. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. மனதை மயக்கும் பாடல்களுடன் உங்களுடன் இணையும் நான் குமுதா.

நேயர்கள் கேட்டது எங்கள் ஊர் காவல்காரன் திரைப்படத்திற்காக பி. சுஷீலா பாடிய பாடல். நேரம் 8:41. மனதை மயக்கும் பாடல்களுடன் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே.

கேட்ட பாடல் தூரல் நின்னு போச்சு திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாஸ் பாடியது. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மனம் விரும்புதே. நேர்களே, இன்று காலை 10 மணிக்கு தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை, தமிழ்நாடு நிதி ஓய்வூதியம் மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒளிபரப்பு கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது அரங்கிசை சென்னை அஞ்சல்.

நேரம் இப்போது 9:21:35. அரங்கிசை நிகழ்ச்சியில் வித்யா கல்யாணராமன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டாக்டர் ஆர் ஹேமலதா அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், டி வி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் கட்டம். அடுத்து நின்னே நம்மிதினையா, மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை, ராகம் சிம்மேந்திர மத்தியமம், மிஸ்ர சாப்பு தாளம்.

அரங்கிசையில் இதுவரை வித்யா கல்யாணராமன் அவர்களின் பாட்டு கேட்டோம். டாக்டர் ஆர் ஹேமலதா அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், டி வி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் கட்டம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பித்து உரையாற்ற உள்ளார். இந்நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பை தற்போது நேயர்களுக்கு வழங்குகிறோம். நேயர்களை தமிழ்நாடு சட்டப்பேரவை வளாகத்திற்கு அழைத்துச் செல்கிறோம்.

0: காரி பெருக்கி வளம் படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை. பொருள் வரும் வழிகளை பெருக செய்து அவற்றால் வளத்தை ஏற்படுத்தி மேற்கொண்டு இடையூறுகளை நீக்க வல்லவனே செயலை செய்வானாக. ரெண்டாயிரத்தி 2026 ஆண்டுக்கான நாமரலாம் 2026 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை அளித்தல். மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர்.
1: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அன்னை அம்பேத்கர், ராணி வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் ஆகிய எங்கள் கொள்கை தலைவர்களுக்கு வணக்கம் செலுத்தி, ஆட்சி அதிகார நிர்வாக நிலைகளில் எங்களை வழிநடத்தும் மக்கள் நலன் சார்ந்த மக்களாட்சி நடத்திய மாபெரும் மக்கள் தலைவரான பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் போன்ற ஆளுமைகளை கொண்ட பெருமை வாய்ந்த இந்த பேரவையின் முன் 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை வைப்பதில் நான் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். தனக்கு
2: 2027 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை வைப்பதில் நான் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். தனக்கு எல்லாம் கொடுத்த தன் மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தன் உயிராக நேசிக்கும் மக்களுக்காக, தன்னை உயிராக நேசிக்கும் மக்களுக்காக பல்வேறு சூழ்ச்சிகளை எதிர்த்து மாபெரும் சரித்திர வெற்றி பெற்று ஜனநாயகனாக இந்த பேரவையில் அமர்ந்திருக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களை வழிநடத்தி ஆலோசனைகளை வழங்கி தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு நல்ல அரசை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே சிந்தித்து அயராது பாடுபடும் மக்கள் விரும்பும் தலைவர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்மறை தந்த தலைவன் தலைமகன் திருவள்ளுவரின் காலத்தை வென்று வாக்கினை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்து எனது உரையை தொடங்குகிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம், ஆனால் செய்யும் செயல்களில் அடிப்படையில்தான் அவரவர் சிறப்பு இயல்புகள் வேறுபடுகின்றனர். பிறப்பால் அனைவரும் சமம் என்று மேலான சமத்துவ கோட்பாட்டுடன் ஆட்சிக்கு வந்து 3 மாதங்களிலே ஏராளமான சாதனைகளை செய்து ஒவ்வொரு வீட்டிலும் பிள்ளையாக, அண்ணனாக, தம்பியாக, உயிராக, உறவாக, உணர்வாக வாழும் மக்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றுள்ள நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு, தன் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ் மக்களுக்கும் நன்மை தரும் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இதுவரை காணாத ஒரு சரித்திர நிகழ்வினை, மாபெரும் மக்கள் புரட்சியினை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிகழ்த்தி காட்டியுள்ளார்கள். அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூக நீதி, சமத்துவம், பெண்கள் பாதுகாப்பு,

வறுமை ஒழிப்பு, போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு, ஊழலற்ற நேர்மையான வெளிப்படைத்தன்மை உடைய அரசு ஆகிய மேலான கோட்பாடுகளுடன் தொடங்கியுள்ள இந்த ஆட்சியானது கடந்த 3 மாதங்களில் இவற்றை சொன்னதை மட்டுமின்றி செய்தும் காட்டியுள்ளது. இது மட்டுமல்ல, உண்மையான சமூக நீதி மற்றும் நேர்மையான நிர்வாகத்தை ஒரு கொள்கையாகவே கொண்ட ஆட்சி இது என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் உணர தொடங்கியுள்ளனர். 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் மக்களுக்கு விலையில்லாமல் வழங்கப்படும் மின்சாரத்தை 200 யூனிட்டுகளாக உயர்த்தி வழங்கி மின் நுகர்வோரின் மாத செலவினை குறைத்தது, விவசாய பெருமக்கள் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக பெற்ற கடனை தள்ளுபடி செய்தது, குறுவை சிறப்பு தொகுப்பை வழங்கியது, பெண்கள் பாதுகாப்பினை உறுதி செய்யும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை உருவாக்கியது, தமிழ்நாட்டு வேர் ஊன்றி இருந்த போதை கலாச்சாரத்தினை ஒழிக்க மாவட்டம் தோறும் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு பிரிவை உருவாக்கியது, கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் பொதுமக்களின் அன்றாட வாழ்விற்கு இடையூறாக அமைந்திருந்து 717 சில்லறை விற்பனை மதுபான கடைகளை மூடியது, அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளான செப்டம்பர் திங்கள் 15ஆம் நாள் முதல் செயல்படுத்த உள்ளது என நமது அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் இந்த குறுகிய காலத்திலேயே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் பல துறைகளில் கணிசமான முன்னேற்றங்களும் மக்களின் நம்பிக்கையும் பிரதிபலிக்கும் பல முயற்சிகளும் நடைபெற்று வருகின்றன. தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி என்பது ஒரு கட்சியின் தனிப்பட்ட வெற்றி அல்ல, ஒட்டுமொத்த மக்களின், தமிழக மக்களின் வெற்றி அது. மக்களுக்கான பல நலத்திட்டங்களை செயல்படுத்தும் நோக்கத்தில் நமது அரசு அறம், பொருள் மற்றும் இன்பத்தை நோக்கமாக வைத்து 10 தூண்களை கொண்ட வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் ஆவணத்தின் வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் திட்டங்களை அடுத்த வருகின்ற 1ஆம், 3ஆம் மற்றும் 5ஆம் ஆண்டுக்குள் நிறைவேற்றத்தக்க திட்டங்களை வகைப்படுத்தி அவற்றுக்கான செயல் வடிவம் கொடுத்து வருகிறது. தேசிய அளவில் பல சமூக பொருளாதார குறிவீடுகளை முன்னணியில் விளங்கும் மாநிலமாக தமிழ்நாடு பல ஆண்டுகளாக இருந்து வரும் நிலையில், தமிழ்நாட்டை வறுமை இல்லாத அனைவருக்கும் சம வாய்ப்பினை வழங்கி அதன் மூலம் சமூக நீதியினை நிலைநாட்டும் மாநிலமாகவும் 2036ஆம் ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாகவும் உயர்த்த தேவையான சமூக பொருளாதாரம் மற்றும் மனிதவள முதலீடுகளை மேற்கொள்வதற்கு நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. இந்த தொலைநோக்க பார்வையை முன்னெடுத்து செல்லும் வகையில் அரசு வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் கொள்கையை ஆவணத்தில் இடம்பெற்றுள்ள திட்டங்களை நடைமுறைப்படுத்தும். இதில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நிர்வாகத்தை மேம்படுத்தல், அனைவருக்கும் வீடு, பாதுகாப்பான குடிநீர் வழங்குதல், வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்குதல், சமூக நீதியை காத்தல், பசுமை பரப்பினை உயர்த்துதல் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த முன் உரிமைகளை பட்டியலிடப்பட்டுள்ளன. இந்த அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை உண்மையான தொலைநோக்கு திட்டங்களை அடைவதற்கான பாதையை வழிவகுத்து காட்டும். தமிழ்நாட்டின் கடன் 5 ஆண்டுகளில் மட்டும் 2 மடங்காக உயர்ந்து 10 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவில் இருப்பதை நமது அரசு ஆட்சி அமைந்தவுடன் வெளியிட்ட நிதி மேலாண்மை குறித்து வெள்ளை அறிக்கையின் மூலம் தெளிவுபடுத்தி உள்ளோம். மேலும் மாநிலம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் சொந்த வரி வருவாயின் விகிதம், வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை என பல்வேறு நிதிநிலை குறியீடுகளில் தமிழ்நாடு மற்ற இணை மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் பின்தங்கிய நிலையே உள்ளது. மொத்த வரி வருவாயில் வட்டி செலுத்துவதற்கான தொகையும் பொறுப்பு ஏற்றுக்கொண்ட செலவுகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இதன் காரணமாக புதிய திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு கிடைக்கும் நிதி ஆதாரம் என்பது குறைவாகவே உள்ளது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மக்கள் தேர்வு செய்யப்பட்ட நமது அரசானது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றும் அதே வேளையில் மாநிலத்தை இந்த நிதி நெருக்கடியில் இருந்து மீட்பதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. முதலாவதாக பொது டெண்டர்களில் கான்ட்ராக்டரிடம் கேட்கப்படும் தேவையற்ற சான்றிதழ்கள் மேண்டேட்டரி சப்மிஷன் அந்த டெண்டர்கள் போட்டியில்லாதவாறு மாற்றியுள்ளன.

கலைத்து நமது அரசு டெண்டர்களில் வெளிப்படை தன்மை கொண்டு வந்துள்ளது. இரண்டாவதாக, பல அரசு துறைகளில் அந்த துறையின் கீழ் பதிவு செய்யப்பட்ட கான்ட்ராக்டர்ஸ் மட்டுமே டெண்டர்களில் பங்கேற்க முடியும் என்று இருந்த நிலையை மாற்றி எந்த ஒரு துறையிலும் பதிவு செய்துள்ள கான்ட்ராக்டர்ஸ் தகுதி இருந்தால் பிறர் துறைகளிலும் டெண்டர்களில் பங்கேற்க முடியும் என்ற நிலையை அரசு கொண்டு வந்துள்ளது. மூன்றாவதாக, இளைஞர்களுக்கும் சிறு தொழில் செய்பவர்களும் அரசின் டெண்டர்களில் முதல் முறையாக பங்கேற்க ஏதுவாக குறைந்த மதிப்பில் டெண்டர்களில் உள்ள பல்வேறு விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கைகள் புதிய மற்றும் வளர்ந்து வரும் கான்ட்ராக்டர்ஸுக்கு அரசின் டெண்டர்ஸ் எளிதில் கிடைக்க வழிவகுக்கும். அதே நேரத்தில் டெண்டர்ஸில் ஏற்படும் ஆரோக்கியமான போட்டியின் காரணமாக அரசின் வீண் செலவுகள் குறையும். இந்த முன்முயற்சிகளின் பலன்கள் அனைத்தும் அரசிற்கு கிடைக்கப் பெற தொடங்கிவிட்டன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது அரசு பொறுப்பு ஏற்பதற்கு முன் டெண்டர்களின் மதிப்பீடுகளில் ஒரு பெரும் பகுதி சில தனி நபர்களுக்கும் சில கட்சிகளுக்கும் சென்றதை முழுமையாக தடுத்து நிறுத்தி ஒப்பற்ற சாதனையை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார். மேலும் பல அடுக்கு மற்றும் உயரமான அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுவதற்கான திட்ட அனுமதியை பெற அரசிடம் வர வேண்டும் என்ற நிலையை நமது மாண்புமிகு முதலமைச்சர் மாற்றியுள்ளார். இந்த அனுமதியை அதிகரிப்பு பகிர்ந்து அளிப்பின் மூலம் டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் நிலையிலேயே பெற்றுக்கொள்ள ஆணையிட்டுள்ளார். இதன் மூலம் திட்ட அனுமதியை பெறுவதற்கு நிலவி வந்த ஊழலை முற்றிலும் அகற்றியுள்ளார். மக்களின் வரி பணத்தில் இருந்து ஒரு பைசா தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் முதலமைச்சரை கண்டாலே, அவரின் பெயரை கேட்டாலே ஊழல்வாதிகள் அஞ்சி நடுங்கி ஓடி ஒழிவதை நாம் நிரந்தரம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இவ்வாறு பொது டெண்டர்ஸ் மற்றும் திட்ட அனுமதிகளில் நேர்மையான மற்றும் வெளிப்படைத்தன்மை உடைய நிர்வாகத்தின் மூலம் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ள நமது அரசு நிதி ஆதாரங்கள் பெருக்குவதற்கான முன்முயற்சிகளையும் எடுத்து வருகிறது. இவற்றின் ஒரு பகுதியாக மதுபான உற்பத்தி ஆலைகளுக்கான கூடுதல் சிறப்பு கட்டணத்தை அரசு அண்மையில் விதித்துள்ளது. இதன் மூலம் அரசுக்கு ஒரு ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் வரை வரவு எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் சரக்கு மற்றும் சேவை வரிகள் நேரடியாக தொடர்புற்ற ஃபேஸ்லெஸ் மதிப்பீடு பதிவுத்துறையில் நேரடி தொடர்பு ஃபேஸ்லெஸ் பத்திரப்பதிவு சுரங்க நடவடிக்கைகள் கண்காணிப்பு முழுமையான என் டு என் கம்ப்யூட்டரைசேஷன் தகவல் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பல முன்னெடுப்புகள் அரசு எடுத்து வருகிறது. இதன் மூலம் அரசுக்கு கூடுதலாக கிடைக்கும் வருவாய் ஏறத்தாழ 15,000 கோடி ரூபாய் வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் பல வெற்றி திட்டங்களை செயல்படுத்த முடியும். பொருளாதார வளர்ச்சியுடன் இணைந்து செல்லக்கூடிய வருவாய் வளர்ச்சி அடையவும் வருவாய் ஆதாரங்களை பெருக்கி சஸ்டெயினபிலிட்டியை பராமரிக்கவும் மாநிலத்தின் வரி மற்றும் வரி அல்லாத வருவாய் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் பரிந்துரை செய்வதற்காக ஒன்றிய திட்ட ஆணையத்தின் முன்னாள் துணைத் தலைவர் திரு மோன்டெக் சிங் அல்வாலியா அவர்களின் தலைமையில் 5 உறுப்பினர்களை கொண்ட வருவாய் மேம்பாட்டுக் குழு ரெவென்யூ ஆகுமெண்டேஷன் கமிட்டி அரசு அண்மையில் அமைத்துள்ளது. இதன் மூலம் மாநிலத்தின் நிதி சுயேட்சை பலப்படுத்தி அதன் சமூக பொருளாதார வளர்ச்சியை கடமைகளை நிறைவேற்ற தேவையான நிதி ஆதாரங்களை உருவாக்குவதை அரசின் நோக்கமாகும். பள்ளி கல்வி கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்வியே ஒருவருக்கு அழியா இல்லாத சிறந்த செல்வமாகும் அழிவு இல்லாத சிறந்த செல்வமாகும். கல்வி கற்றலில் சிறந்த விளங்கி வெற்றி பெற்றவர்களுக்கு நற்சான்றுகளையும் உதவித்தொகையும் வழங்கி கௌரவிப்பவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அவரது தலைமையிலான அரசு 43 லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் பயிலும் அரசு பள்ளிகளை
நிர்வகித்து வருகிறது. இந்த பள்ளி

பள்ளிகளில் தூய்மையான மற்றும் பாதுகாப்பான கற்றல் சூழலை உறுதி செய்வது என்பது மாணவர்களின் தரமான கல்வி பெறுவதற்கு அவர்களின் நலனுக்கு அவசியமாகும். தற்போது அரசு பள்ளிகளில் தொழில்முறை தூய்மை பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சேவைகள் வழங்குவதற்கான ஒருங்கிணைத்து நடைமுறை இல்லாத நிலையில் கருத்தில் கொண்டு சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டத்தினை அரசு செயல்படுத்த உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தினசரி தூய்மை பணிகள், குடிநீர் வசதிகள் மற்றும் கழிப்பறைகள் பராமரிப்பு மற்றும் ஸ்கூல் கேம்பஸ்களுக்கு 24 மணி நேரம் பாதுகாப்பு ஆகியவை உறுதி செய்யப்படும். இதன் மூலம் நமது சூப்பர் சிஎம் ஆட்சியில் சூப்பர் சேஃப்டி, சூப்பர் ஸ்டூடெண்ட் மற்றும் சூப்பர் கேம்பஸ் உறுதி செய்யப்படும். முதற்கட்டமாக 10,000 பள்ளிகள் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 139 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டின் குழந்தைகளின் தாய்மாமன் ஆகிய நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழிநடத்தும் அரசு இது. தமிழ்நாட்டு குழந்தைகள் தரமான கல்வியில் போலவே தரமான கல்வி கூடங்களும் அவசியம் என்பது இந்த தாய்மாமன் அவரது அரசும் உணர்ந்து இருக்கிறது. மாநிலம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகள் நவீனமயமாக்கும் நோக்கத்தில் பரிந்துரை செய்யப்பட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதற்கான ஒரு பள்ளி நிறைவு திட்டம் அறிமுகம் செய்யப்படுகிறது. 2514 தொடக்க பள்ளிகள், 365 நடுநிலை பள்ளிகள் மற்றும் 855 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் என மொத்தம் 3734 பள்ளிகள், 2132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த ஆண்டின் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 300 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருந்து வரக்கூடிய கல்வி திறன் மிக்க மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கும் நோக்கத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் மாடர்ன் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸை பள்ளிகளை நமது அரசு அமைக்கும். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் பயிலும் இந்த பள்ளிகளின் கல்வி, உணவு, தங்குமிடம், பாடப்புத்தகங்கள் மற்றும் யூனிஃபார்ம்ஸ் அவர்களுக்கு விலையில்லாமல் வழங்கப்படும். இந்த பள்ளிகளின் உட்கட்டமைப்பினை மேம்படுத்துவதற்காக இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வேகமாக மாறி வரும் உலகளாவிய மற்றும் தொழில்நுட்ப யுகத்திற்கு ஏற்ப பள்ளி கல்வியின் பாடத்திட்டத்திற்கு அனுபவ ஆய்வு அடிப்படையில் எதிர்கால தலைமுறைக்கான திறன் சார்ந்த முழுமையான கல்வியாக மாற்றியமைப்பது காலத்தின் கட்டாயமாகும். இத்துடன் பகுத்தறிவு சிந்தனை, படைப்பாற்றல், நிதிசார் அறிவு, பாலின சமத்துவம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, கணினித்திறன், போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் திறன் மற்றும் குளோபல் சிட்டிசன்ஷிப் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் ஒரு துடிப்பான மற்றும் முற்போக்கான பாடத்திட்டம் எதிர்காலத்திற்கு ஏற்ற தலைமுறையை உருவாக்கும் அவசியமாகிறது. தமிழ்நாட்டை கற்றல் வெளிப்பாடுகளில் முதன்மையாக மாநிலமாக உருவாக்கும் நோக்கத்தில் பள்ளி பாடத்திட்டத்தை மறுசீரமைக்கும் இந்த அரசு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. சே நோ டு ட்ரக்ஸ் என்று சொன்னவர் என்றென்றும் அதை சொல்பவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ட்ரக்ஸை விடு, ஸ்போர்ட்ஸை எடு என்று சொன்னவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கவும் நமது இலக்கானது பள்ளிகளில் இருந்தே தொடங்குவது மிகவும் அவசியமானதாகும். இளமையில் கல் என்ற ஔவையாரின் சொல்லுக்கு ஏற்ப போதைப் பொருள் மற்றும் அவற்றின் தவறான பயன்பாடு குறித்து விழிப்புணர்வும் முன்னெச்சரிக்கையும் கல்வியும் இளம் தலைமுறையின் மனங்களில் ஆழாக பதிவு செய்யப்பட வேண்டும். இதற்கான முன்னெடுப்பின் கீழ் பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு அமைப்புகளும் தன்னார்வ குழுக்களும் அமைக்கப்படும். மேலும் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 10581 என்ற உதவி எண்ணை ஸ்கூல் கேம்பஸ்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்படும். இந்த திட்டத்தினை செயல்படுத்த அரசு 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. அத்துடன் மாணவர்களுக்கும்

ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பாகவும் ரகசியமாகவும் தகவல் தெரிவிக்க ஏதுவாக போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு, ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற ஆப்பின் மூலம் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாட்டு குறித்து தகவல்கள் பகிரும் வசதியுடன் உருவாக்கப்பட்டு உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள பப்ளிக் லைப்ரரிஸ் மாநில அளவிலான டிஜிட்டல் லைப்ரரிஸ் என மாற்றம் செய்வதன் மூலம் டிஜிட்டல் அறிவு, ஒற்றை உறுப்பினர் சேர்க்கை, 24/7 வெப் மற்றும் கைபேசி வாயிலாக அணுகும் வசதி, டிஜிட்டல் உள்ளடக்கம், இலவச ஒய்ஃபை வசதி மற்றும் 38 மாவட்ட சென்ட்ரல் லைப்ரரிஸில் கோ ஒர்க்கிங் ஸ்பேசஸ் வசதிகள் கொண்டு கற்றல் மற்றும் புத்தாக்க மையங்கள் செயல்படுத்தப்படும். இந்த நோக்கத்திற்காக பப்ளிக் லைப்ரரிஸை மறுவடிவமைப்பதற்கு இந்த அரசு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 2026-27 கல்வியாண்டில் 11 வகுப்பு பயிலும் சுமார் 5.32 லட்சம் ஜென்சி இளம் தலைமுறை மாணவர்களுக்கு 277 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதிகளுடன் கூடிய நவீன பிராண்டட் சைக்கிள்ஸ் வழங்கப்பட உள்ளது. தன்னை உயிராக நேசிக்கும் ஜென்சி தலைமுறை தலைசிறந்த தலைமுறையாக வளர்த்து எடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதன் வெளிப்பாடே இந்த மேம்படுத்தப்பட்ட செயல் திட்டம். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளிக் கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. உயர்கல்வி. தமிழ்நாட்டு நீட் தேர்வினை கடுமையாக எதிர்க்கிறது. நீட் தேர்வில் தேசிய அளவில் நடைபெற்று பல்வேறு குளறுபடிகள் மற்றும் வினைத்தாள் கசிவு ஆகியவை எதிர்கால தலைமுறையினை உயர்கல்வி வாய்ப்பினை பெரிதும் பாதிக்கின்றன. எனவே நீட் தேர்வு முறையான நடவடிக்கை ரத்து செய்து முந்தைய முறையான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் அடிப்படையில் மருத்துவ கல்விக்கான சேர்க்கை தொடர்ந்திட ஒன்றிய அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்துகிறது. கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு மடிக்கணினி என்பது ஒரு அவசியமான தகவல் தொழில்நுட்பம் சாதனமாக உள்ளது. நாளுக்கு நாள் மேம்பட்டு வரும் இன்றைய தகவல் தொழில்நுட்ப உலகில் தங்கள் தொழில்நுட்ப அறிவை வளர்த்து கொள்ளவும் திறன் மேம்பாட்டு பயிற்சியினை பெற்றுக்கொள்ளவும் சிறப்பான வழியில் தங்கள் நேரத்தினை பயன்படுத்துவதற்கும் மாணவர்களுக்கு மடிக்கணினி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதனை உணர்ந்த நமது அரசு கல்லூரி மாணவர்களுக்கான வெற்றி மடிக்கணினி திட்டத்தை செயல்படுத்தும். 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் இத்திட்டம் கல்லூரி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் ஒரு கருவியாக அமையும். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்ற நாளோடியரின் காலத்தில் அழியாத ஞானத்தை வழிகாட்டியாக கொண்டு போதிய வசதி இல்லாத வாழ்க்கை சூழலை எந்த ஒரு மாணவரின் கற்றலும் தடைப்படாமல் இருப்பதை உறுதி செய்வது நமது தலையாய கடமையாகும். மாநிலம் முழுவதும் மாணவர் தங்கும் வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் 10 கோடி ரூபாய் ஆரம்ப மூலதனத்துடன் தமிழ்நாடு மாணவர் தங்கும் விடுதி மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்ப்பரேஷன் என்ற நிர்வாகம் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் ஒன்றை நமது அரசு அமைக்கும். TN சுடர் மாணவர் குடியிருப்புகளின் மாநில அளவிலான மேம்பாட்டு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் என்ற முதன்மை திட்டத்தின் கீழ் முக்கிய கல்வி மையங்களில் 1 லட்ச நவீன படுக்கை வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த மாணவர் விடுதிகள் கட்டப்படும். சுமார் 3,200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாதிரியின் அடிப்படையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். இதற்காக மாநில அரசின் 20% கட்டுமான மானியம் அடுத்த 2 நிதி ஆண்டுகளில் 640 கோடி ரூபாய் வழங்கப்படும். இந்த திட்டம் பரவலாக உள்ள தங்கும் இடங்கள் ஒருங்கிணைத்து உயர்தர வசதிகள் கொண்ட கேம்பஸ்களாக மாற்றி அமைக்கும். இதில் முழுமையாக குளிர்வூட்டப்பட்ட டிஜிட்டல் கற்றல் மையங்கள், 24 மணி நேரம் பாதுகாப்பு சுகாதாரமான சமையல் அறைகள் மற்றும் முழுமையான சமூக சமத்துவத்தை ஊக்குவிக்கும் வகையிலான தானியங்கி ஒதுக்கீடு முறை ஆகியவை இடம்பெறும். வரும் ஆண்டுகளில் பல்வேறு சமூகங்கள் மற்றும் மதங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் TN சுந்தர் திட்டம் ஒன்று சேர்க்கும்.
2027-28 ஆம் கல்வி

ஆண்டில் மதுரையில் சீர்மிகு சட்டப்பள்ளி தரத்தில் மேம்பட்ட சட்டக்கல்வி வழங்க சிறப்பு அரசு சட்டக்கல்லூரி 300 மாணவர்களின் சேர்க்கையுடன் தொடங்கப்படும். இந்த திருத்த வருவ செல்ல திட்ட மதிப்பீடுகளில் உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாடு. பெட்ரோலியம் பொருட்களின் மீதான தேவைகளை குறைப்பதற்கும் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்கவும் ஒரு நடவடிக்கையாகவும் வாகன மெக்கானிக்ஸ் மற்றும் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் பணிகளில் ஈடுபட்டுள்ள நபர்கள் மின்சார வாகனங்களையும் பழுதுபார்ப்பதற்கு வகையில் மின்சார வாகனங்கள் மற்றும் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேட்டரிஸ் குறித்து பயிற்சி வழங்கப்படும். அடுத்த 5 ஆண்டு காலத்தில் 12,500 வெஹிக்கிள் மெக்கானிக்ஸ் உட்பட மொத்தம் 22,500 நபர்கள் இத்திட்டத்தின் வாயிலாக பயனடைவர். இத்திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாடு இளைஞர்கள் உலகளாவில் உருவாகி வரும் புதிய வேலைவாய்ப்புகளை பெறுவதை சாத்தியமாக்கும் வகையில் அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திரவழி கற்றுதல் AI & ML என்ற புதிய தொழில் பிரிவு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிமுகப்படுத்தப்படும். இத்தொழில் பிரிவு ஆண்டுக்கு 10 தொழில் பயிற்சி நிலையங்கள் வீதம் 5 ஆண்டுகளில் மொத்தம் 50 தொழில் பயிற்சி நிலையங்களில் அறிமுகம் செய்யப்படும். இத்திட்டத்தின் மூலம் 5 ஆண்டுகளில் 24,000 மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் பயிற்சி பெற்று வேலைவாய்ப்புகளை பெற வழிவகை செய்யப்படும். மேலும் 5 புதிய தொழில் பயிற்சி நிலையங்கள் 90 கோடி ரூபாய் மொத்த மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் அமைக்கப்படும். இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 7.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாநில அரசின் ரெக்ரூட்டிங் ஏஜென்சி மூலம் நடத்தப்படும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையங்களால் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த பயிற்சி வகுப்புகள் தற்போது ஒன்றிய அரசின் பணியாளர் தேர்வு ஆணையம், ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியம், வங்கி பணியாளர் தேர்வாணையம் ஆகியவற்றால் நடத்தப்பட்டு போட்டித் தேர்வுகள் விரிவாக்கப்படுத்தப்படும். அனைத்து மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையங்களில் மூலம் SSC, RRB, IBPS போட்டித் தேர்வுகளுக்கான கூடுதல் பயிற்சி வகுப்புகள் நடத்த 3.38 கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிநவீன திறன்களையும் பெறுவதை உறுதி செய்து அவர்களை வேலைவாய்ப்பு தகுதியுடையவர்களாக உருவாக்குவதுடன் அவர்களிடையே தொழில் முனைவு ஆர்வத்தையும் வளர்க்கும் நோக்கில் இந்த அரசு வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது. இத்திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 12 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு, 1 லட்சம் வேலையில்லாத இளைஞர்களுக்கு தொழில்துறை தேவைக்கு ஏற்ப திறன் பயிற்சிகள் வழங்கப்படும். மேலும் அரசு மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து முதற்கட்டமாக 20,000 இளைஞர்களுக்கு பணியிட பயிற்சி வழங்கப்படும். இந்த பணியிட பயிற்சி காலத்தில் பட்டதாரிகளுக்கு தொழில் கல்வி தகுதி பெற்றவர்களும் மாத உதவித்தொகை வழங்கப்படும். நிரந்தர வேலைவாய்ப்பு இல்லாத குடும்பங்களை சார்ந்த இளைஞர்களுக்கு இத்திட்டத்தின் முன்னுரிமை வழங்கப்படும். இத்திட்டத்தின் செயல்படுத்துவதற்காக 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு எதிர்கால பொருளாதார வளர்ச்சியும் டெக்னாலஜி இன்னோவேஷனுக்கு முக்கிய சக்தியாக இந்த டிஜிட்டல் மாற்றத்தில் தமிழ்நாட்டை முன் அணியில் நிலைநிறுத்திட நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. இந்த தொழில்நுட்ப புரட்சியின் முதன்மை பயனாளிகளாக நமது இளைஞர்கள் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் AI இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தொடங்கப்படும் என்பதை நான் இங்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்தின் கீழ் உயர்கல்வியின் பல்வேறு நிலைகளுக்கு ஏற்ப தனித்துவமான செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்களை வடிவமைக்க கல்வியாளர்கள் மற்றும் தொழில்துறை முன்னோடிகள் கொண்ட நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்படும். IIT மெட்ராஸ் உள்ளிட்ட நாட்டின் முன் அணி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனின் நோக்கம் சார்ந்த உலக தரத்திலான நவீன பயிற்சி உள்கட்டமைப்புகளையும் பயன்படுத்தி 2031 ஆண்டுக்குள் பொறியியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் தொழில் பயிற்சி நிலையங்களில் பயிலும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் பயிற்சி அளித்து உலக தரத்திலான ஆற்றல் மிக்க மனிதவளத்தை உருவாக்க நமது அரசு இலக்கு வைத்திருக்கிறது. AI, ரோபோட்டிக்ஸ் மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் உலக மாற்றி அமைத்து வரும் சூழலில்
இந்த தொலைநோக்க

பார்வையை செயல்படுத்தும் விதமாக செயற்கை ஏஐ ரோபோட்டிக்ஸ் வெப் டூல்ஸ் குறித்து அறிவுக்கான தமிழ்நாட்டு பள்ளி திட்டம் தமிழ்நாடு ஸ்பார்க் எக்ஸ்டெண்டட் செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டம் தற்போது உள்ள 5000 அரசு பள்ளிகளிலிருந்து கூடுதலாக 2600 பள்ளிகளுக்கு 2026-27 ஆண்டில் எக்ஸ்டென்ட் செய்யப்படும். புதிதாக மறுசீரமைக்கப்பட்ட 3 நிலைகளை கொண்ட கட்டமைப்பின் கீழ் 6 முதல் 8 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இந்த துறை சார்ந்த அடிப்படை பாடங்கள் அறிமுகப்படுத்தப்படும். 9வது மற்றும் 10 வகுப்பு மாணவர்களுக்கு இடைநிலை அளவிலான பயிற்சியும், 11வது மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு விரும்பும் பாடங்களுக்கும் வழங்கப்படும். இந்த இக்குறிக்கோள் சார்ந்த முயற்சியானது மாணவர்கள் புதியனவற்றை படைக்கவும், தலைமைத்துவ பண்பையும் வளர்த்து கொள்ளவும், குளோபல் நாலேஜ் எக்கனாமியில் தமிழ்நாட்டை நிலை பலப்படுத்தவும் நேரடியாக உதவும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறைக்கு 2022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் சிறப்பு திட்டம் செயலாக்கத்துறைக்கு 17150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாடு. சமூக தீமைகளுக்கு எதிராக நமது வலுவான ஷீல்டாக ஒரு துடிப்பான விளையாட்டு பண்பாடு திகழ்கிறது. உடற்தகுதி ஊக்கப்படுத்தும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நேரில் பங்கேற்று ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடன் தோளோடு தோல் நின்று 3 கிலோமீட்டர் ஓடி இந்த நோக்கத்தை மிக ஆற்றலுடன் வெளிப்படுத்தினார்கள். ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்ஸை விடு என்ற செய்தியை முன்வைத்து தவறான போதை பழக்கத்துக்கு பதிலாக விளையாட்டு ஒழுக்கத்தையும் சமூக பொறுப்பையும் இளைஞர்களிடையே விதிக்கும் விதமாக ஒருங்கிணைந்த இளைஞர் மேம்பாட்டு திட்டத்தை இந்த அரசு தொடங்கும். NCC, NSS போன்ற முக்கிய இளைஞர் அமைப்புகளை மருத்துவம், காவல் மற்றும் சமூக நலன் துறைகளுடன் ஒருங்கிணைத்து இளைஞரின் ஆற்றல் விளையாட்டு, சமூக சேவை மற்றும் நல்வாழ்வு போன்ற ஆக்கப்பூர்வ செயல்பாடுகளில் திசையில் நமது அரசு அவர்களை வழிநடத்தி கொண்டு செல்லும். அனைவருக்கும் விளையாட்டு, அனைத்து இடங்களிலும் விளையாட்டு என்பதன் மூலம் நமது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பாதுகாப்பானதாகவும் முற்றிலும் போதைப்பொருள் அன்று இடங்களாக திகழும். ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதை நோக்கமாக கொண்டு சர்வதேச அளவில் விளையாட்டுத் துறையில் தமிழ்நாட்டை உச்சத்திற்கு கொண்டு செல்ல நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. சிறந்த திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்காக 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டு இதற்காக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. விளையாட்டில் ஆர்வம் திறமையும் கொண்ட 8 முதல் 12 வயதிற்கு உட்பட்ட இளம் பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த பயிற்சிகள் வழங்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கும் 500 வீரர்களுக்கு நிதி உதவி வழங்க கூடுதலாக 22 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகளான உலக அளவிற்கு கொண்டு செல்லும் தமிழ்நாட்டு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்த 42 கோடி ரூபாய், தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. உலகத்தரம் வாய்ந்த வெற்றியாளர்களை உருவாக்குதல் மற்றும் இளைஞர்களுக்கு இடையே ஆரோக்கியம் மற்றும் உடற்தகுதி காக்கும் பண்பாட்டை வளர்த்துதல் ஆகிய இருமுனை அணுகுமுறையின் மூலம்தான் உண்மையான விளையாட்டு வளர்ச்சியை அடைய முடியும். விளையாட்டு என்பது நமது பள்ளிகளில் இருந்து தொடக்கப்பட வேண்டும். தற்போது அரசு மற்றும் அரசு உதவி பள்ளிகளில் ஒவ்வொரு வகுப்பிற்கும் வாரத்திற்கு 2 PT வகுப்புகள் மட்டுமே உள்ளன. இந்த நிலையை மாற்றப்பட்டு பள்ளி நேரத்துக்கு பிறகு தினமும் 1 மணி நேரம் முறைப்படுத்தப்பட்ட விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி செயல்பாடுகள் அறிமுகப்படுத்தப்படும். இந்த திட்டத்திற்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் வசதிகள் அனைத்தும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வழங்கப்படும். இது மாணவர்களின் உடற்தகுதி, சிந்தனை திறன் வளர்ச்சி, கூட்டு செயல்பாடு மற்றும் ஒழுக்கத்தை வலுப்படுத்துவதுடன் மாநில தேசிய மற்றும் சர்வதேச அளவில் சாதனைப்படக்கூடிய திறமை கொண்டவர்களை கண்டறிவதற்கு வழிவகுக்கும். மேலும் விளையாட்டு பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் அனைத்து ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் நெய்பர்ஹுட் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் சிறிய

உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் உருவாக்கப்படும். இளைய தலைமுறையினர் ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய வீட்டிலிருந்து நடக்கும் தூரத்தில் விளையாடுவதற்கான உட்கட்டமைப்பு வசதியை உருவாக்குவதன் மூலம் ஆரோக்கியமான, சுறுசுறுப்பான மற்றும் ஒழுக்கமிக்க தலைமுறையை நாம் உருவாக்குவோம். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு 1051 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சமூக நீதி. சொல் அல்ல முக்கியம், செயல் செயல் செயலே முக்கியம் என்று முழங்கியவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதனை சமூக நீதித்துறையின் செயல்பாட்டில் காட்டி வருகிறார். புகழ்பெற்ற சர்வதேச பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் பயனடையும் வகையில் செயல்படுத்தப்படும் அண்ணல் அம்பேத்கர் அயல் நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் மூலம் ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக 36 லட்சம் ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படுகிறது. நடப்பாண்டில் இத்திட்டத்தின் கீழ் 362 மாணவர்கள் பயன்பெறும்

சர்வதேச பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் பயனடையும் வகையில் செயல்படுத்தப்படும் அண்ணல் அம்பேத்கர் அயல் நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் மூலம் ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக 36 லட்சம் ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படுகிறது. நடப்பாண்டில் இத்திட்டத்தின் கீழ் 362 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் எப்போதும் இல்லாத அளவில் 131 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதையும் நிலையான வளர்ச்சியும் உறுதி செய்ய வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் மூலம் பயனாளிகள் மொத்த திட்ட செலவில் மூலதன மானியம் வட்டி மானியம் பெற ஏதுவாக நடப்பு நிதியாண்டில் இத்திட்டத்திற்காக 75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்கோடிகள் திட்டத்தின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு இடையே ஆண்டர்பிரினர்ஷிப்பை ஊக்குவிக்கும் நோக்கில் மூலதன மானியம் மற்றும் கடன் வழங்கப்பட்டு அத்தொழிலில் முனைவோருக்கு ஆதரவு அளித்து அவர்களின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் செல்ஃப் சஃபிஷியன்டை உள்ளடக்கிய வளர்ச்சியினை அடையும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்காக 165 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பெண் விவசாய தொழிலாளர்களை லேண்ட் ஓனர்ஸ்களாக மாற்றும் நோக்குடன் மண்ணின் மகள் திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு விவசாயம் செய்ய திட்ட தேவையான நவீன தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும். திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் அமைந்துள்ள ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அவர்களின் முழுமையான சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என நோக்கத்தில் அயோத்தி தாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அடிப்படை உட்கட்டமைப்புகளை விரிவாக மேம்படுத்துவதிலும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் இத்திட்டம் முழுமையாக கவனம் செலுத்தும். திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்காக 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பழங்குடியினர் குடியிருப்புகளில் வீடுகள், சாலைகள், குடிநீர், தெருவிளக்குகள், வாழ்வாதார திட்டங்கள், சுகாதார கட்டமைப்புகள், கல்வி நலன் சார்ந்த உதவித்தொகை திட்டங்கள், பள்ளி மற்றும் விடுதி மேம்பாட்டு உள்ளிட்ட அடிப்படை வசதி மேம்படுத்தும் நோக்கத்தில் ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் நடப்பு நிதியாண்டில் 250 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் பழங்குடியினர் குடியிருப்புகளில் உட்கட்டமை வசதிகள் மேம்படுத்தப்படும். ஆதி திராவிடர்களுக்கான சிறப்பு கூறுகள் திட்டத்தின் கீழ் 25,225 கோடி ரூபாய் பழங்குடியினருக்கு துணை திட்டத்தின் கீழ் 2,079 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சமூக நீதித்துறைக்கு 3,937 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரப்பினர் நலன். தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சமூக நீதி என்று சொல்லி ஏமாற்றுவர் அல்ல நம் தலைவர். சமூக நீதியை உணர்வுபூர்வமான ஏற்றவர். அதனால்தான் அவரின் தலைமையிலான நமது அரசு தமிழ்நாட்டில் சமூக நீதி காப்பதில் உறுதியுடன் உள்ளது. தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீடை பாதுகாப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரப்பின மாணவர்கள் பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வி எந்தவித தடையும் இல்லாமல் தொடர்ந்திட 372 கோடி ரூபாய் பள்ளி படிப்பு மற்றும் பள்ளி மேற்படிப்பு கல்வித் தொகையாகவும் 77 கோடி ரூபாய் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் பயிலும் மாணவர்களின் கல்வி கட்டணத்திற்கு 13.41 கோடி ரூபாய் கல்வி டிராப் அவுட்ஸ் தவிர்க்கும் பொருட்டு மாணவிகளுக்கு வழங்கும் ஊக்கத்தொகையாகவும் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சிறுபான்மையினர் நலன். மதசார்பற்ற சமூக நீதி அரசாகவும் சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாப்பதில் ஒரு முன்னோடி மாநிலமாகவும் தமிழ்நாடு திகழும். சிறுபான்மையினர் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையின் இந்த அரசு தொடர்ந்து வழங்கும். தமிழ்நாடு மாநில ஹஜ் கமிட்டி மூலம் முதல் முறையாக புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு வழங்கப்படும் 25,000 ரூபாய் மானியம் நமது அரசால்
35

ரூபாய உயர்த்தப்படும். கிறிஸ்துவ மற்றும் முஸ்லிம் மகளிர் உதவி சங்கங்கள் 1.05 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் கூடுதலாக துவக்கப்படும். மேலும் கபர்ஸ்தன்ஸ் கல்லறை தோட்டங்கள் உட்கட்டமைப்பினை மேம்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 34 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். சிறுபான்மையினரை பாதுகாப்பதிலும் அவர்களின் நலன்களிலும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளவே செய்யாது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலனுத்துறைக்கு 1700 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலன், வெல்ஃபேர் ஆஃப் டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சன். மாற்றுத்திறனாளிகள் மகத்தான திறனாளிகளாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மனதார எண்ணுகிறார். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்ற நமது அரசின் சமத்துவ கொள்கையின் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள், சமத்துவம் மற்றும் சமூக பாதுகாப்பு உறுதி செய்வதில் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது. தற்போது சப்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வழங்கும் திட்டத்தில் இடம்பெறாத செயற்கை நுண்ணறிவு சார்ந்த நவீன சப்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ்களை ஸ்போர்ட்ஸ் ப்ராஸ்தட்டிக் லெக், மயோ எலக்ட்ரிக் சிக்னல் மூலம் செயல்படும் அப்பர் லிம் ப்ராஸ்தெடிஸ், அதர் ஹைஎண்ட் அசிஸ்டிவ் டிவைசஸ் இன்க்ளூடிங் கோகுலர் இன்பிளான்ட் பேட்டரிஸ் வாங்குவதற்காக அதன் விலையில் 50% அல்லது அதிகபட்சம் 30,000 ரூபாய் வரை நிதியுதவி வழங்கப்படும். தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் அறிவுசார் குறைபாடு உள்ளவர்களுக்கான அரசு நிறுவனங்கள் நம்பிக்கை இல்லம் என்ற பெயரில் அமைக்கப்படும். இந்த நிறுவனங்களின் 3 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு கல்வி, ஆரம்ப கல்ல பயிற்சி சேவைகள், மறுவாழ்வு மற்றும் தொழில் பயிற்சி வழங்கப்படும். தொடக்க நிலையில் ஒவ்வொரு நிறுவனமும் 50 மாணவர்கள் பயிலும் பகல் நேர பள்ளியாக செயல்பட்டு பின்னர் தங்கும் இடம் வசதியுடன் கூடிய நிறுவனமாக மேம்படுத்தப்படும். இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாற்றுத்திறனாளிகள் நலன் துறைக்கு 1485 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாடு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் அண்ணனாகவும் தம்பியாகவும் இருந்து அவர்களுக்கு எப்போதும் துணை நிற்பவர்தான் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். திருமணம் என்பது ஒவ்வொரு பெண்ணின் வாழ்விலும் ஒரு மகிழ்ச்சியான தருணமாகும். இந்த தருணத்தை கொண்டாடும் விதமாக தமிழ்நாட்டில் பெண்கள் அனைவரையும் தன் குடும்பத்தில் ஒருவராக கருதும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அப்பெண்களின் திருமணம் நாளில் நமது அரசின் சார்பாக 8 கிராம் தங்க நாணயமும் 1 பட்டுப்புடவையும் அண்ணனின் சீராக வழங்க இருக்கிறார். இத்திட்டத்தினை செயல்படுத்த திருத்த வரவு செல்ல திட்ட மதிப்பீடுகளில் 812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நம்முடைய கொள்கை தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் புதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து மாணவர்களின் வயிற்று பசியை மட்டுமின்றி கல்வி பசியும் போக்கினார். நண்பா மற்றும் நம்பிகள் மேல் பேரன்பு கொண்ட நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயர் வைத்து பெருந்தலைவருக்கு பெருமை சேர்த்துள்ளார். 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இத்திட்டத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விரிவுபடுத்தியுள்ளார். தந்தை பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் திங்கள் 17ஆம் நாள் முதல் செயல்படுத்தப்பட உள்ள இத்திட்டத்தின் மூலம் கூடுதலாக 15,414 பள்ளிகளில் பயிலும் 15.14 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவர். இத்திட்டத்திற்காக திருத்த வரவு செலவு மதிப்பீடுகளில் 710 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மூத்த குடிமக்கள் கண்ணியமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான முதுமை மற்றும் விரைவான சமூக பாதுகாப்பை உறுதி செய்து முதியோருக்கு உகந்த சூழல் கொண்ட மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது.

குடிமக்களுக்கான அனைத்து அவசியமான வசதிகளுடன் கூடிய மூத்த குடிமக்கள் இல்லங்கள், தகுதி வாய்ந்த பராமரிப்பாளர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் பொழுதுபோக்கு வசதிகளுடன் மாவட்டந்தோறும் எக்ஸ்டென்ட் செய்யப்படும். முதலாம் ஆண்டில் 12 மாவட்டங்களில் 12 முதியோர் இல்லங்கள் அமைக்கப்படும். ஒவ்வொரு இல்லத்திலும் 40 பயனாளிகள் இடம்பெறுவர். இத்திட்டத்திற்காக 6.6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் லைப்ரரிஸ், யோகா, தியான வகுப்புகள் மற்றும் இன்டோர் விளையாட்டு வசதிகளுடன் கூடிய மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையங்கள் முதற்கட்டமாக 5 மாவட்டங்களில் உருவாக்கப்படும். மூத்த குடிமக்களின் மக்கள் தொகையை அடிப்படையில் இந்த மாவட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்படும். எதிர்கால தலைமுறையினை நம் வீட்டு குழந்தைகளின் வாழ்வு கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் என்று மனதார விரும்பும் உள்ளம் கொண்டவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். விஜய் மாமா, விஜய் மாமா என பாசம் பொங்க அழைக்கும் குழந்தைகளை

விஜய் மாமா, விஜய் மாமா என பாசம் அழைக்கும் குழந்தைகள் செல்வங்களை பற்றி நாள்தோறும் சிந்திப்பவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அக்குழந்தைகளை தினமும் வரும் அங்கன்வாடி மையங்களில் அவர்களுக்கான ஆரம்ப கால பராமரிப்பு மற்றும் சேவையை நல்ல முறையில் வழங்கிடவும் வகையிலும் மையத்திற்கு வரும் குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் ஆரோக்கியத்துடன் இருப்பதை உறுதி செய்திடவும் வகையிலும் பாதுகாப்பான குடிநீர், கழிவறைகள், மின்சார இணைப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உள்ளடக்கிய 500 அங்கன்வாடி மையம் கட்டடங்கள் நடப்பாண்டில் கட்டப்படும். டிரான்ஸ்ஜெண்டர்களுக்கு திருநர்கள் சமூக மற்றும் பொருளாதார அதிகாரமளிப்பு உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் TNSDC மூலம் பல்வேறு தொழில்களின் திறன் பயிற்சி வழங்கப்படும். மேலும் அவர்கள் தொழில் தொடங்குவதற்கும் நிலையான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கும் மானியத்துடன் இணைந்து வங்கிக் கடன் வசதியும் வழங்கப்படும். நபர் ஒருவருக்கு அதிகபட்சமாக 50,000 ரூபாய் வரை சுயத்தொழில் மானியத்துடன் வங்கிக் கடன் பெற ஊக்குவிக்கப்படுவார்கள். சமூக மற்றும் குடும்ப சவால்களை எதிர்கொள்ளும் டிரான்ஸ்ஜெண்டர்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடம், உணவு, ஆலோசனை மற்றும் மறுவாழ்வு ஆதரவு வழங்குவதற்காக 5 மாவட்டங்களில் அரண் தங்குமிடம் வசதிகள் நிறுவப்படும். மேலும் கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவ சிகிச்சை, தேர்வுகள் மற்றும் பயிற்சி நிகழ்ச்சிக்காக பிற நகர்களுக்கு பயணம் செய்யும் திருநகர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் 15 மாவட்டங்களில் குறுகிய கால தங்குமிடம் வசதிகள் ஏற்படுத்தப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறைக்கு 9,818 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு, தாய் மற்றும் குழந்தை நல பராமரிப்பு தமிழ்நாட்டின் பொது சுகாதார அமைப்பின் முக்கிய தூணாக விளங்குகிறது. அண்மையில் எடுத்த நேஷனல் சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் சர்வேயின் படி தமிழ்நாட்டின் குழந்தை இறப்பு விகிதம் 1,000 பிறப்புகளுக்கு 11 உள்ளது. இது தேசிய அளவில் மிக குறைந்த விதங்களில் ஒன்றாகும். அரசு தொடர்ந்து பொது சுகாதாரத்துறையில் செயல்படுகிற திட்டங்களால் மட்டுமே இது சாத்தியமானது. இதற்கு சான்றாக மாநிலத்தின் 99.9% பிரசவங்கள் மருத்துவமனைகளில் நடைபெறுகின்றன. இவற்றில் 53% மேற்பட்ட பிரசவங்கள் அரசு மருத்துவமனைகளில் நடைபெறுகின்றன. அரசு மருத்துவமனைகளில் நடைபெறும் பிரசவங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து இதன் மூலம் மருத்துவ தேவைகளுக்கான பொதுமக்கள் சொந்தமாக செலவிடும் தொகையை குறைக்கும் நோக்கில் அரசு தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் குழந்தையின் பிறப்பு கொண்டாடும் வகையிலும் தாயாக ஆளும் பிறகு அடையும் மகிழ்ச்சியும் முக்கியத்துவத்தை போற்றும் வகையில் தாய் மாமன் அன்பளிப்பாக 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மூத்த குடிமக்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் 1,000 நடமாட்டம்

நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் படிப்படியாக தொடங்கப்படும். ஒவ்வொரு நடமாடும் சிகிச்சை மையத்திலும் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு பிசியோதெரபிஸ்ட் பணியில் இருப்பர். தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் இவர்கள் நேரில் சென்று இலவச உடல் பரிசோதனை செய்வர். நாள்பட்ட நோய்களுக்கான மருந்துகளும் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 33 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாநிலம் முழுவதும் தாய் கேர் என்ற பெயரில் கருவுற்ற பெண்களுக்கான சேவை மற்றும் உதவி மையங்கள் அமைக்கப்படும். இந்த மையங்களில் பிரெக்னன்ட் உமன் அவருடைய மகப்பேர் நாள் நெருங்கும் வேளையில் தங்கியிருந்து பலன் பெறலாம். இந்த மையங்களில் பிரெக்னன்ட் உமன்ஸ் கட்டணமில்லாமல் உணவு மற்றும் மருத்துவ உதவிகள், தொடர் மருத்துவ கண்காணிப்பு உள்ளிட்ட சேவைகள் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தொலைதூர மற்றும் கிராமப்புறங்களில் வாழும் மக்களுக்கு சிறப்பு மருத்துவ பராமரிப்பு கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் அரசு ஹப் அண்ட் ஸ்போக் மருத்துவமனைகள் வகையிலான டெலிமெடிசன் சிஸ்டம் உருவாக்கப்படும். ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸை கொண்ட 5 மையங்கள் உருவாக்கப்பட்டு அவற்றுடன் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனை அளவிலான 200 கிளைகள் வெப்சைட் மூலம் தொடர்படுத்தப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் இம்மையங்கள் மற்றும் கிளைகளின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு 1000 மையங்கள் ஏற்படுத்தப்படும். டெலிமெடிசன் நெட்வொர்க்ஸை உருவாக்க திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 18.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. புற்றுநோய் பராமரிப்பு தொடர்பாக இந்த அரசு ஹப் அண்ட் ஸ்போக் மருத்துவமனை வகையிலான அமைப்புகள் உருவாக்கும். புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனை மாநில முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாகும், உயர் சிகிச்சை மருத்துவமனையாகவும் மாற்றப்படும். நோயாளிகளின் முதல் தொடர்பு மையமாக 5 மண்டல புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனைகள் நிறுவப்படும். இந்நிறுவனங்களில் புற்றுநோய் பராமரிப்பு தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளையும் மேற்கொள்ளவும். இதற்கான DPR தயாரிப்பதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தொற்று நோய்கள் மற்றும் புற்றுநோய்களின் தொடர் சிகிச்சைக்காக அவசியமான மருந்துகள் தடை இல்லாமல் கிடைப்பதை உறுதி செய்வது மிகவும் அவசியமாகும். பரிசோதனைகள் மற்றும் ஆரம்பகால நோய் கண்டறிதல் அதிகரித்துள்ளதால் உயர் இரத்தம் அழுத்தம், டயபெட்டிக்ஸ் மற்றும் புற்றுநோய்க்கு தொடர் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதிகரித்து வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை மற்றும் கூடுதல் மருந்து தேவை பூர்த்தி செய்யும் தடையற்ற மருந்து விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் மெடிசன்ஸ் நிதி ஒதுக்கீடு இந்த அரசு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 100 கோடி ரூபாய் உயர்த்துகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கூட்டுறவு. உழுந்து உண்டு வாழ்வாரே வாழ்வர் என்ற வள்ளுவரின் வாக்குக்கு இணங்க விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திடவும் அவர்களின் மீதான கடன் சுமையை குறைத்திடும் வகையில் விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் வங்கி கடனை தள்ளுபடி செய்யும் திட்டத்தினை நமது அரசு அறிவித்தது. இத்திட்டத்தின் கீழ் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் 75,000 ரூபாய் பயிர்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்கடன் தள்ளுபடி செய்த பிறகு இவ்விவசாயிகளுக்கு 35,000 ரூபாய் பயிர்கடன் தள்ளுபடி செய்தும் 14.43 லட்சம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 5,932 கோடி ரூபாயிலான விவசாய கடன் தள்ளுபடி செய்ய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இந்த பயிர்கடன் தள்ளுபடி தகுதி உள்ள அனைத்து விவசாயிகளின் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் எந்த நேரமும் விவசாயிகளின் உடன் இருக்கும் அரசாகவே நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான அரசு இருக்கும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வேளாண்மை உழவர் நலன். பருவநிலை மாற்றங்களால் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பான அளவிற்கு பெய்யாததால் மேட்டூர் அணையின் போதிய அளவு நீர் இல்லாமல் இதனால் பாசனத்திற்காக வழக்கமாக திறங்கப்படும் June 12 அன்று மேட்டூர் அணையை திறக்க இயலவில்லை. இந்த நிலையை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நெல் உற்பத்தி குறையாமல் இருப்பதை உறுதி செய்திட டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில்
நெல் சாகுபடி

ஊக்குவிக்கும் மொத்தம் 134 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் குறுவை தொகுப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தார். இதில் நெல் இயந்திர நடவ, நேரடி நெல் விதைப்பு, விதை உற்பத்தி மானியம், நெல் விதை, லிக்விட் பயோ ஃபெர்டிலைசர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மைக்ரோ நியூட்ரிஷன் ஃபெர்டிலைசர் மிக்சர்ஸ் ஆகிய இனங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. விவசாயிகளுக்கு வழங்கும் மின் மானியத்திற்கு இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைக்கு 14,984 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கால்நடை பராமரிப்பு, கிராமப்புற மேம்பாட்டு, ஊட்டச்சத்து பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை ஊக்குவிக்கும் வேளாண் பொருளாதாரத்தின் ஒரு முக்கிய அங்கமாக கால்நடை பராமரிப்பு துறை விளங்குகிறது. நடப்பு நிதியாண்டில் ஊரக பகுதிகளில் வாழும் நலிவடைந்த கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், டிரான்ஸெண்டர்ஸ் மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் 100% மானியத்தில் 5 வெள்ளாடுகள் அல்லது செம்மறி ஆடுகள் வழங்கப்படும். இதன் மூலம் சுமார் 30,000 தகுதி உள்ள நபர்கள் பயனடைவர். இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 110 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கால்நடை மருத்துவமனைகளுக்கு தேவையான 41 கட்டடங்கள்

களுக்கு நிதி பாதுகாப்பு வழங்க நோக்கில் இந்த அரசு கால்நடைகள் காப்போம் என்ற புதிய கால்நடை காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளது. கால்நடைகள் காப்போம் திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக 31 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கால்நடைகளை பராமரிப்பதற்கான செலவில் தரமான ஃபாடஸ் தீவனத்தின் விலை மிக முக்கியமான பங்கினை வகிக்கிறது. விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் தரமான தீவனம் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கத்தில் நமது அரசு ஃபாடஸ் சீட் பேங்க் மற்றும் குடவுன்ஸை 6.7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த மாநிலத்தில் அமைக்கும். மேலும் கிரீன் ஃபாடஸ் சாகுபடியினை ஊக்குவிக்கவும் நறுக்கிய தீவன பயன்பாட்டினை மேம்படுத்தவும் சமூக பங்களிப்பின் வாயிலாக மேய்ச்சல் நிலங்களை மீட்டெடுப்பதற்கு 13 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நடையாய் நடக்கும் வாய் உள்ள மனிதர்களை மறந்துவிடும் ஆட்சியை போல் இல்லாமல் வாயிலா ஜீவன்களை கால்நடைகள் மீதும் அன்பும் கவனமும் செலுத்தும் அரசுதான் இந்த மனசாட்சி உள்ள மக்களாட்சி அரசு. மீன்வளம் மற்றும் மீனவர் நலன். மீனவர்களுக்காக குரல் கொடுப்பதிலும் மீனவர்கள் மீது பாசம் காட்டுவதிலும் புரட்சி தலைவருக்கு பிறகு உண்மையான மீனவ நண்பனாக இருக்கும் ஒரே தலைவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அந்த உணர்வின் அடிப்படையில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கத்தில் பல்வேறு சமூக நலத்திட்டங்களை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. மீனவர்களுக்காக மீன்பிடிப்பு குறைவு மற்றும் தடைகால நிவாரணம், மானிய விலையில் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் மீனவர்களுக்கு தேவையான நிலையான உட்கட்டப்பினை உருவாக்கும் விதமாக மீன்பிடி துறைமுகங்கள், லேண்டிங் சென்டர்ஸ், மீன் பண்ணைகள், மீன்பிடி கிராமங்களில் கடல் அரிப்பை தடுக்கும் பொருட்டு கிரயன்ஸ், அலை தடுப்பு சுவர்கள் என அனைத்து வகையிலும் இந்த தொழில் மேம்பட்ட அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது பாரம்பரிய மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவர்களுக்கு மாநில அரசு ஒரு குடும்பத்திற்கு 6000 ரூபாய் என்ற அளவில் பணி இல்லாத காலம் மீன்பிடி உதவித்தொகையாக வழங்கி வருகிறது. இந்த அரசு தற்போது பணி இல்லாத கால மீன்பிடி உதவித்தொகையை 6000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாயை உயர்த்தி வழங்க முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் 1.93 லட்சம் பாரம்பரிய மீனவர் குடும்பங்கள் பயனடையும். இத்திட்டத்தினை நிறைவேற்றுவதற்காக 135 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நமது பாரம்பரிய மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதை ஊக்குவிக்கும் வகையில் நவீன பதப்படுத்தும் வசதிகள் கொண்ட ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் வாங்கும் மீனவர்களுக்கு வட்டி மானியம் வடிவில் நிதி உதவி வழங்கப்படும். இதற்கான நடப்பாண்டில் 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பால் வளம். தமிழ்நாடு பால் உற்பத்தியிலும் பால் கொள்முதல் செய்வதிலும் தேசிய அளவில் முன்னிலையில் உள்ளது. பால் உற்பத்தியினை மேலும் அதிகரிக்கவும் ஊரக பகுதியில் வாழும் பெண்களின் வாழ்வாதாரத்தினை உறுதி செய்திடவும் ஒவ்வொரு ஆண்டும் 10,000 தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கறவை மாடுகள் விலை இல்லாமல் வழங்கப்படும் மாடுகள். இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 57 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறைக்கு 4,880 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொழில் வளர்ச்சி. 2036 ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பினை 1.5 டிரில்லியன் அமெரிக்கன் டாலராக உயர்த்துவதை நமது அரசின் குறிக்கோளாக இண்டஸ்ட்ரீஸ் அமைய உகந்த சூழலை உருவாக்கி நம் மாநில இளைஞர்களுக்கு கணிசமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கத்தக்க நிலையை ஏற்படுத்துவதற்கான மூலம் இந்த லட்சிய இலக்கினை அடைய அரசு முன்னெடுப்பு செயல்பட்டு வருகிறது. நமது அரசு பொறுப்பேற்றவுடன் 17,790 நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் 35,062 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 புரிந்து உணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை ஊக்குவித்து தொழில் வளர்ச்சியை மேலும் வேகப்படுத்தும் நோக்கில் மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்ஸ் MMLP டிரை போர்ட்ஸ் மிக முக்கியமான இடங்களிலும் பெட்ரோ ரசாயன தொழிற்சாலைகள் அவற்றுடன் தொடர்புடைய துணை தொழிற்சாலைகள் அமைக்கவும் இந்த அரசு முயற்சி மேற்கொள்ளும்

மேலும் தமிழ்நாட்டில் புதிய துறைமுகங்களை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் இந்த அரசு ஆராயும். தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் முன் அணி மாநிலங்களில் ஒன்றாக திகழும் தமிழ்நாடு தன் நிலையை மேலும் மேம்படுத்திக் கொள்ளும் நோக்கில் ஒரு புதிய தமிழ்நாடு தொழில் கொள்கை வெளியிடப்படும். இக்கொள்கையை புத்தாக்கம் மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலான வளர்ச்சி ஊக்குவிப்பதோடு எழுச்சி பெற்று வரும் புதிய தொழில் துறைகளையும் ஆதரித்து நிலையான வளர்ச்சி மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டை முன்னெடுக்கும் வகையில் வடிவமைக்கப்படும். மேலும் மாநிலத்தின் உற்பத்தி மற்றும் விநியோக தகுதிகளை பட்டியலிட்டு முதலீட்டாளர்கள் லோக்கல் எக்கோசிஸ்டமை ஆழமாய் புரிந்து கொள்ள உதவும். ஒரு காம்ப்ரென்சிவ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக தமிழ்நாடு தொழில் திறன் விவரப்பட்டியல் அரசு உருவாக்கும். தமிழ்நாட்டின் போட்டித் திறனை மேலும் பலப்படுத்தும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் இயங்கும் வழிகாட்டி 3.0 எனும் புதிய முதலீட்டு சேவையை அமைப்பை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் முதலீட்டு செய்ய விரும்பும் நிறுவனங்களுக்கு தேவையான தகவல்கள், அனுமதிகள், சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் விரைவாக கிடைக்கும். வழிகாட்டி 3.0 அமைப்பின் முக்கிய அங்கமாக தமிழ்நாடு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் 3.0 மேம்படுத்தப்பட்டு வடிவில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் தொடங்குவதற்கு முதலீட்டு திட்டங்களுக்கும் தேவையான அரசு அனுமதிகள், அப்ரூவல்ஸ், தடையில்லாத சான்றிதழ்கள் ஒருங்கிணைத்து அவற்றை ஒரே இடத்தில் பெறலாம். இதன் மூலம் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதும் முதலீடு செய்வதும் மேலும் எளிதாக்கி புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தொழில் வளர்ச்சியை வேகப்படுத்தும் வழி ஏற்படும். நம் மாநிலத்தோடு தங்களது நீண்டகால தொடர்புகளை கொண்ட குளோபல் தமிழ் சொசைட்டி திறமை முதலீடு மற்றும் தொழில் முனைவு ஆகியவற்றில் அபார வளம் கொண்டுள்ளது. இந்த நல்லுணர்வு பயனுள்ள முதலீடுகளை மாற்றும் நோக்கில் தொழில் வழிகாட்டி நிறுவனத்தில் வழிநாடு வாழ் தமிழர் முதலீட்டு சேவைகள் பிரிவு அமைக்கப்படும். இது குளோபல் தமிழ் சொசைட்டி தமிழ்நாட்டில் முதலீடுகளை எளிதாக்கி ஊக்குவிக்கும் வகையில் செயல்படும். தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சமமான மற்றும் சீரான வளர்ச்சி உறுதி செய்யும் நோக்கில் தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிய மாவட்டங்களில் மாவட்ட வாரியான தொழில் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் அந்த மாவட்டங்களின் துறை சார்ந்த திறன்களை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டு தொழில் முன்னேற்றம் நிறுவனத்தால் சிப்காட் புதிய தொழில் பூங்காக்கள் உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்புடன் முதலீட்டாளர்களுக்கு ஏற்ற வகையில் சுமார் 3200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் உருவாக்கப்படும். தென் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலமாக அறிவிக்கப்படும். இதன் மூலம் தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். தூத்துக்குடி மாவட்டம் குலசேர்பட்டினத்தில் அமைந்துள்ள விண்வெளி ஏவுதளத்தின் ஆகச்சிறந்த புவியியல் மற்றும் உத்தி சார்ந்த முக்கியத்தை அடிப்படையாக கொண்டு இந்த முதலீட்டு மண்டலம் அமையும். இந்த மண்டலத்தில் தனியார் நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப்ஸ் மற்றும் ஆராய்ச்சி அமைப்புகள் இணையற்ற உட்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவதற்காக இன்ஸ்பேஸ் உடன் இணைந்து மாநில அரசு ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கிள் காமன் டெக்னிக்கல் ஃபெசிலிட்டியை நிறுவி வருகிறது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் டீப் டெக் மேம்பாட்டிற்காக இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு மற்றும் புத்தாக்க நகரமாக அறிவாகம் உருவாக்கப்படும். இந்நகரில் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம், சர்வதேச திறன் மேம்பாட்டு மையம், செமிகண்டக்டர்ஸ் ஹார்ட்வேர் டெஸ்டிங் லேப், மல்டி டொமைன் இனோவேஷன் இன்குபேட்டர் மற்றும் நவீன குடியிருப்பு உட்கட்டமைப்பு வசதிகள் இடம்பெறும். செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்கள், அதிநவீன அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், குவாண்டம் தொழில்நுட்ப நிறுவனங்கள், என்டர்பிரைஸ் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் மற்றும் அரசின் செயற்கை நுண்ணறிவு முன்முயற்சிகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து இயங்குவதற்கான ஒரு தனித்த சூழல் அமைப்பாக இந்த செயற்கை நுண்ணறிவு நகரம் அமையும். இங்கு மேம்பட்ட கணினி தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு, சிறப்பு வசதிகள், திறன்மிகு பணியாளர் உட்கட்டமைப்பு மற்றும் கொலாபரேட்டிவ் இனோவேஷன் என்விரான்மென்ட் ஆக இருக்கும். இதற்கான சாத்தியக்கூறு ஆய்வு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறைக்கு 4414 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள்
பதிவு செய்யப்பட்ட 43

43,47,000 குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடன் தேசிய அளவில் தமிழ்நாடு 3 இடத்தில் உள்ளது. புதிதாக தொழில் தொடங்குவோருக்கு மூலதன மானியம் மற்றும் வட்டி மானியம் பல திட்டங்களில் கீழ் வழங்கப்படுகிறது. இந்த நிதியாண்டில் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 225 கோடி ரூபாய் மூலதன மானியங்கள் திட்டத்தின் கீழ் 352 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஸ்டீல் புரொடக்ஷன் ஊக்குவிக்கும் ஸ்டீல் ரோலிங் மில்ஸ்களால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கத்தை தணிக்கவும் கிரீன் ஸ்டீல் புரொடக்ஷன் இனிஷியேட்டிவ் அடுத்த 5 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்திற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 60 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்கு 2,142 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கைத்தறி, கைத்திறன், துணி நூல் மற்றும் கதர். இந்தியாவின் முன்னணி ஜவுளி ஆடை, கைத்தறி, கைவினை மற்றும் உற்பத்தி தளங்களில் ஒன்றான தமிழ்நாட்டில் ஜவுளி ஆடை மற்றும் கைவினை துறைகளுக்கான வடிவமைப்பு, கல்வி, இன்னோவேஷன், ஆராய்ச்சி, தயாரிப்பு மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் ஒரு தனி நிறுவனம் இதுவரை இல்லை. மேலும் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் உள்ள கைவினை கலைஞர் சமூகங்கள் மற்றும் திறமை வாய்ந்த மாணவர்களுக்கு நிதி சிக்கல்கள் மற்றும் சிறப்பு கல்வி வாய்ப்புகளை பெறுவதில் உள்ள சிரமங்கள் ஆகியவற்றால் போதிய வாய்ப்பு கிடைக்காமலும் தேசிய அளவிலான முதன்மை வடிவமைப்பு நிறுவனங்களை அணுகுவதிலும் பல இடர்பாடுகளையும் எதிர்கொள்கின்றனர். இந்த இடைவெளிகளை சரி செய்யும் நோக்கில் தொழில் மற்றும் கல்வித்துறையினரின் தீவிர பங்களிப்புடன் மாநில முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக தமிழ்நாடு வடிவமைப்பு நிறுவனம் அமைக்கப்படும். 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட உள்ள இந்நிறுவனத்துக்கு அமைக்க விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்படும். தொழில்நுட்ப ஜவுளித்துறையானது தற்போது வளர்ந்து வரும் துறைகளில் ஒன்றாகும். சுகாதாரம், வாகன தொழில், கட்டுமானம், வேளாண்மை மற்றும் பாதுகாப்பு துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புத்தாக்க மதிப்பு கூட்டல், ஏற்றுமதி மற்றும் உயர்திறன் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இத்துறையில் நிறைந்துள்ளன. இந்தியாவின் முன்னணி ஜவுளி உற்பத்தி மாநிலமாக தமிழ்நாடு விளங்கினாலும் தொழில்நுட்ப ஜவுளித்துறையில் குறைந்த அளவிலான விழிப்புணர்வு மற்றும் இது குறித்து சர்வதேச அனுபவம், மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் அணுகுவதில் உள்ள சிக்கல்கள் ஆகியவற்றின் காரணமாக ஜவுளி உற்பத்தியில் இத்துறையின் பங்களிப்பு குறைவாக உள்ளது. இந்த இடைவெளியை பூர்த்தி செய்யும் வகையில் சர்வதேச கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் இணைந்து தொழில் முனைவோர்களுக்கான தொழில்நுட்ப ஜவுளி மாற்றத்திற்கான திட்டம் தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி இயக்கத்தின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோர், MSMEs மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் தொழில்நுட்ப ஜவுளி துறைக்கு மாறுவதற்கு தேவையான பன்னாட்டு வாய்ப்புகள், தொழில்நுட்ப பயிற்சி, தொழில்நுட்ப பரிமாற்றம், சந்தை நுண்ணறிவு, புத்தாக்க ஆதரவு மற்றும் தொழில் மொழி காட்டுதல் ஆகியவை வழங்கப்படும். பனை விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் தமிழ்நாடு பனை மேம்பாட்டு கழகம் கார்ப்பரேஷன் அமைக்கப்படும். பதநீர் பதப்படுத்துதல், உற்பத்தி மற்றும் வேல்யூ ஆடட் பாம் ப்ராடக்ட்ஸின் ஏற்றுமதி போன்று ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் இந்த நிதி பயன்படுத்தப்படும். மாநில மரமான பனையை பனை சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாப்படுவதை இம்முயற்சி உறுதி செய்யும். திருப்பூரில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பசுமை வழி ஆடை உற்பத்தி ஊக்குவிக்கும் பல கட்டங்களில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். இதற்கான 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜி சென்டர் அமைக்கப்படும். இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கைத்தறி, கைத்திறன், துணி நூல் மற்றும் கதர் துறைக்கு 1,678 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள். தூய சக்தியாக இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதேபோல் தொழில்நுட்ப சக்தியாகவும் மாற வேண்டியது காலத்தின் கட்டாயம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வளர்த்தல்தான் வெற்றி உறுதியாகும். அதை பின்பற்றிதான் தமிழ்நாட்டின் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன் தொடர்ந்து வலுவான மற்றும் நிலையான வளர்ச்சியை பதிவு செய்து வருகிறது. ஆண்டுதோறும் 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு
அதிகமான தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதியை

உருவாக்கியுள்ள இந்த அமைப்புகள் 20 லட்சத்திற்கு மேற்பட்ட நபர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பின்மை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் வளர்ச்சியினை மேலும் அதிகரிக்க இந்த பல முன்முயற்சிகள் மேற்கொள்ளும். செயற்கை நுண்ணறிவு என்பது இனி ஒரு எதிர்கால தொழில்நுட்பமாக இல்லாமல் நமது குடிமக்களின் அன்றாட வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக மாற்றமடைந்துள்ளது. நிர்வாகத்தை வேகமாகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் அனைவரையும் உள்ளடக்கியதாகவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் மாற்றுவதற்கு செயற்கை நுண்ணறிவு பொறுப்புடன் பயன்படுத்த இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், காமிக்ஸ், கேமிங் அண்ட் வெர்ச்சுவல் ரியாலிட்டி போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை தமிழ்நாடு ஏஐ மிஷன் வளப்படுத்தும். இந்த அமைப்பு சுகாதாரம், விவசாயம், கல்வி, குடிமக்கள் சேவைகள், நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் சமூக நல நிர்வாகம் போன்ற துறைகளிலும் தேவையான இதர துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த முன்முயற்சிகள் தனி கவனம் செலுத்தும். செயல்பாடுகளின் வெளிப்படைத்தன்மை மற்றும் முக்கிய பொறுப்பை உறுதி செய்யவும் பல்வேறு அரசு துறைகளின் சேவைகளை இணைய வழியில் மக்களுக்கு வழங்கும் வகையிலும் அனைத்தும் இ சேவை மையங்கள், அதிவேக இணைய இணைப்பு மற்றும் கூடுதல் மக்கள் நல சேவைகளுடன் இ சேவை 2.0 மையங்களாக அரசு மேம்படுத்தும். தற்போது 20 துறைகளை சார்ந்த 76 சேவைகளை வழங்கும் நம்ம அரசு வாட்ஸ்அப் சாட்பாட் வசதியானது 275 மக்கள் நல சேவைகளை வழங்கும் வகையில் மேம்படுத்தப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பத்தில் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறைக்கு 398 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. எரிசக்தி 2036 ஆண்டிற்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் எனும் அரசின் தொலைநோக்க பார்வையின் இலக்கை அடைவதில் எரிசக்தி துறை பங்களிப்பு அவசியமாகும். தமிழ்நாட்டிற்கு 2640 மெகாவாட் கூடுதல் மின் உற்பத்தி திறனை வழங்கக்கூடிய உடன்குடி நிலை 1 மற்றும் 800 சிறப்பு பொருளாதார மண்டல செஸ் அனல் மின் திட்டங்களை விரைவாக செயல்படுத்த இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. சுமார் 8000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இடிபிஎஸ் விரைவாக்க திட்டம் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 5050 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெள்ளிமலை பம்ப்ட் ஸ்டோரேஜ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் செயல்பாடு ஸ்பீடாக்கப்படும். அதிகபட்ச மின் தேவையை மேனேஜ் செய்வதில் ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளின் பெஸ் முக்கியத்துவத்தை உணர்த்தியுள்ள இந்த அரசு இத்துறையில் தனியார் முதலீடுகளை எளிதாக்கி தமிழ்நாட்டை இந்தியாவின் பெஸ் மையமாக மாற்றும் வகையில் புதிய பெஸ் ஊக்குவிப்பு கொள்கையை வெளியிடும். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்படுத்தி தனது எரிசக்தி உத்தியை செயல்படுத்துவதில் அரசு முனைப்பாக உள்ளது. பிரைம் மினிஸ்டர் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் இணைந்து புதிய வீட்டு கூரை சூரிய மின் மானிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் சூரிய மின் பலகைகள் பொருத்தும் வீட்டு நுகர்வோருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும். இது அவர்களின் மின்சார கட்டணங்களை பெருமளவு குறைப்பதுடன் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டின் மூலம் பசுமை மற்றும் நிகழ்வை சாத்தியப்படுத்தும். இத்திட்டத்தினை செயல்படுத்த 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சென்னை மாநகரில் உள்ள அனைத்து நுகர்வோர்களுக்கு மாநிலத்தின் பிற பகுதியில் உள்ள 50 லட்சம் தொழில் மற்றும் வணிக நுகர்வோருக்கு ஸ்மார்ட் மீட்டர்ஸ் அமைக்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். 2035-36 ஆண்டுக்குள் அதிகபட்ச மின் தேவையின் அளவு 37000 மெகாவாட்டாக கடக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மின் உற்பத்தி அலோகேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் முதலீடுகளை வேகப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. மாநிலத்தின் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரக்சரை வலுப்படுத்தக்கூடிய மிக முக்கிய திட்டமாக கோயம்புத்தூர் அரியலூர் 765 கிலோவாட் மின் பகிர்மான பாதை திட்டம் 4000 கோடி ரூபாய் செலவில் பிபிபி முறையில் செயல்படுத்தப்படும். மேலும் சென்னை மாநகர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் மிக உயர் அழுத்த மின் பகிர்மனை திறன் 1390 கோடி ரூபாய் செலவில் பலப்படுத்தப்படும். தமிழ்நாட்டின் தென் மாநிலத்திலிருந்து பசுமை எரிசக்தியை கொண்டு செல்வதற்கு மிக முக்கியமாக விளங்கும் 1180

7 கோடி ரூபாய் மதிப்பிலான பசுமை எரிசக்தி வழித்தடத்தின் 2ம் கட்டம் மற்றும் 1640 கோடி ரூபாய் மதிப்பிலான விருதுநகர் கோயம்புத்தூர் 765 கிலோவாட் மின் பகிர்மன திட்டங்கள் செயல்பாட்டு அரசு வேகப்படுத்தும். 11760 மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை கையாளக்கூடிய 6884 கோடி ரூபாய் மதிப்பிலான பசுமை எரிசக்தி வழித்தடத்தின் 3ம் கட்டத்தை திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தேவையான நிதி உதவியை பெறவும் அரசு நடவடிக்கை எடுக்கும். மின் விநியோகத்தை மேம்படுத்தும் வகையில் 1543 கோடி ரூபாய் முதலீட்டில் 178 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்கும் பணி அரசு மேற்கொள்ளும். மேலும் 2000 கோடி ரூபாய் செலவில் 40,000 பழைய டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை படிப்படியாக மாற்றப்படும். மின்சார வாகனங்களின் பயன்பாட்டினை ஊக்கப்படுத்தும் வகையில் பிபிபி முறையில் அடுத்த 5 ஆண்டுகளில் மின்சார வாகனங்களுக்கான 20,000 பொது சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்படும். இத்திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அடுக்கு மாடி குடியிருப்போர் நல சங்கங்களில் மூலம் குடியிருப்புகளில் அமைக்கப்படும் மின் வாகன நிலையங்களுக்கு அரசு மானியம் வழங்கும். இதற்காக 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்புக்கு இணங்க 2 மாதங்களில் 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோருக்கு வழங்கப்படும் விலையில்லா மின்சாரத்தை 100 யூனிட்டிலிருந்து 200 யூனிட்டாக உயர்த்தி வழங்குவதற்காக இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1545 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக நுகர்வோர், வேளாண் விவசாயிகள் என மின் நுகர்வோரின் பயன்பாட்டிற்கு வழங்கும் மானியத்தின் கீழ் இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 18,860 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாடு மின்சார விநியோக கழகத்திற்கு இழப்பீடு நிதியாக 5,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் எரிசக்தி துறைக்கு 15,828 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி. சென்னை பெருநகர் பகுதியின் எதிர்கால வளர்ச்சியை வழிநடத்தும் விதமாக சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் 1189 சதுர கிலோமீட்டர் பரப்பினை உள்ளடக்கிய 3ம் முழு திட்டத்தை 3rd Master Plan 2027-2046 தயாரித்து வருகிறது. சென்னை பெருநகர் பகுதியின் வேகமான விரிவாக்கத்தை கருத்தில் கொண்டு ஒருங்கிணைத்து திட்டமிடலின் தேவையை உணர்த்தும் 5904 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் விரிவுபடுத்தப்பட்ட சென்னை பெருநகர் பகுதியினை ஒரு காம்ப்ரஹென்சிவ் மாஸ்டர் பிளான் அரசு தயாரிக்கும். இத்திட்டமானது நீண்டகால வளர்ச்சி மற்றும் மாற்றத்திற்கான ஒரு வரைபடமாக செயல்படும். மேலும் இந்த முழு திட்டம் குளோபல் பெஸ்ட் பிராக்டிசஸ் மற்றும் சர்வதேச அளவில் பாராட்டப்பட்ட பெருநகர் திட்டமிடல் கட்டமைப்புகளுடன் கம்பேர் செய்யப்பட்டு தரம் மதிப்பிடப்படும். இத்திட்டத்தினை நடைமுறைப்படுத்த அரசு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. பிளாட்ஸ் மற்றும் கட்டடங்களுக்கான திட்ட அனுமதி தமிழ்நாட்டில் சிஎம்டிஏ, டிடிசிபி, ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ் என பல நிலைகளில் வழங்கப்படுகின்றன. எனவே சிஎம்டிஏ, டிடிசிபி அண்ட் லோக்கல் பாடிஸ் போன்ற பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய இணைய வழி திட்ட அனுமதி தளம் சிங்கிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் எஃபிஷியன்ட் எக்ஸ்பெடிட் டெவலப்மெண்ட் ஸ்பீட் அறிமுகப்படுத்தப்படும். இதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் திட்ட அனுமதியானது குறிப்பிட்ட நேரத்தில் வெளிப்படைத்தன்மையுடன் மக்களுக்கு கிடைக்கும். இதனை செயல்படுத்துவதற்காக 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. துரித நகர்மயமாக்கல் காரணமாக மிகவும் பாதிக்கப்படும் நகர்ப்புற ஏழை மக்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்தும் நோக்குடன் தமிழ்நாடு அரசு அடிப்படை மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகளுடன் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுதல், பயனாளிகள் சுயமாக வீடுகள் கட்டும் முறையின் கீழ் தனி வீடுகள் கட்டுதல், வாழ்வாதாரம் மற்றும் மேம்பாட்டுத் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டப்பணிகள் கீழ் பல்வேறு நிலைகளில் முன்னேற்றத்தில் உள்ள 24,131 அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டும் பணிகள் இந்த ஆண்டில் முடியும். மேலும் 14,194 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் பணிகள் இந்த ஆண்டில் தொடங்கப்படும். இத்திட்டத்திற்காக
1253 கோடி ரூபாய்.

ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு, ஆற்றல் மிக்க இளைஞர்களுக்கு கண்ணியமான, பாதுகாப்பான மற்றும் தரமான குடியிருப்பு வசதியை பெறுவதை இந்த அரசு மேலான குறிக்கோளில் ஒன்றாகும். இதன் முன்னெடுத்து செல்லும் வகையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் முதற்கட்டமாக சென்னை பெருநகர் பகுதியில் மாநகர் இளைஞர் மற்றும் குடும்ப வீட்டு வசதி திட்டம் மை ஹோம் என்ற முன்னோடி திட்டம் அறிமுகமாகும். இத்திட்டத்தின் கீழ் அடுத்த 7 ஆண்டுகளில் 100,000 வீடுகள் கட்டப்படும். இந்த லட்சிய திட்டத்தின் மூலம் பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் வாயிலாக சுமார் 15,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும். இதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் தமிழ்நாடு ஷெல்டர் ஃபண்டின் மூலம் 3,500 கோடி ரூபாய் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் வழங்கப்படும். இந்த கூட்டமைப்பு அடிப்படையிலான அணுகுமுறையுடன் டிஜிட்டல் ரெண்டல் வவுச்சர் முறையை அறிமுகப்படுத்துவதன் மூலம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு இளைஞர்களும் தங்களது வருமானத்திற்கு ஏற்ற பாதுகாப்பான மற்றும் கண்ணியமான குடியிருப்புகளை எளிதில் பெற நிலை உருவாக்கப்படும். இந்த முன்னோடி முயற்சி சென்னை பெருநகரத்து அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளையும், தரமான வாழ்க்கை தரத்தையும், பாதுகாப்பான குடியிருப்பு வசதியும் வழங்கும் பெருநகராக மாற்றுவதில் முக்கிய பங்காற்றும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறைக்கு 8,852 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை மாநிலத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி பயணத்தின் அத்தியாயம் தமிழ்நாட்டின் நகர்ப்புற பகுதிகளில் இருந்து தொடங்கும். நகர்ப்புற உட்கட்டமைப்பில் உள்ள கேப்ஸை பூர்த்தி செய்து நமது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் ஒவ்வொரு குடிமக்களும் பயன்பெறும் வகையில் சிறந்த வாழ்க்கை தரத்தை வழங்கும் நோக்கில் நகர்ப்புற உட்கட்டமைப்பு, குடிநீர் வழங்கல், நிலத்தடி கழிவுநீர் வடிகால் அமைப்பு, இன்டகிரேட்டட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், நகர் சாலைகள், நகர்ப்புற போக்குவரத்து, பசுமை பரப்பு விரிவாக்கம், நகர்ப்புற நீர்நிலைகளின் பாதுகாப்பு, சமூக உட்கட்டமைப்பு, பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு சார்ந்த மின் ஆளுமை மற்றும் எக்ஸ்க்ளூசிவ் நகர்ப்புற பொது சுகாதார மேம்பாட்டு இயக்கம் ஆகியவற்றை ஒரே கூரையின் கீழ் இணைக்கும் ஒருங்கிணைந்த இயக்கமான முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தினை அறிவிப்பதில் நான் பெரு மகிழ்ச்சி கொள்கிறேன். 2031 ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் உள்ள நகரங்கள் எவ்வாறு காட்சியளிக்க வேண்டும், எவ்வாறு உணரப்பட வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை இத்திட்டம் புதிதாக வடிவமைக்கிறது. இதன் மூலம் நகர்ப்புற ஆளுமையில் இந்தியாவின் முன்னணி முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு நிலைநிறுத்தப்படும். இந்த இயக்கத்தின் கீழ் நடப்பு நிதி ஆண்டுக்கு 2,117 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பெருநகர் சென்னை மாநகராட்சி 91 லட்சம் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் அளிப்பதையும், நகரின் வாழ்வாதாரத்தை தரத்தை மேம்படுத்தும் உட்கட்டமைப்புகளை உருவாக்குவதையும் உறுதி செய்து சேவையாற்றி வருகிறது. நகர்ப்புற போக்குவரத்து மேம்படுத்தும் நோக்கில் சென்னை காவல்துறை மற்றும் பெருநகர் போக்குவரத்து கழகமுடன் இணைந்து பெருநகர் சென்னை மாநகராட்சி நுண்ணறிவு போக்குவரத்து மேலாண்மை அமைப்பை இறுதிக்கட்ட செயல்வாக்கத்தில் உள்ளது. மேலும் நடந்து செல்வதற்கான பெடஸ்ட்ரியன்ஸ் கட்டமைப்பு வசதி, அனைவருக்கும் சமமாக அணுகக்கூடிய வசதி மற்றும் நகர்ப்புற வடிவமைப்பு மேம்பாடு ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளித்து விரைவான நகர்ப்புற போக்குவரத்து வசதிகள் மற்றும் தெருக்கள் மறுசீரமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். இதன் ஒரு பகுதியாக 20 இடங்களில் ஸ்மார்ட் பார்க்கிங் மேனேஜ்மெண்ட் அமைக்கப்படும். மேலும் அம்பத்தூர் மற்றும் கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுகளின் சாலைகள் சரி செய்யப்படும். சென்னையின் பசுமை பரப்பு மேம்படுத்தி மக்களை மையமாக கொண்ட பொது இடங்கள் உருவாக்கும் வகையில் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் முக்கிய வழித்தடங்கள், நடைபாதைகள் அழகுபடுத்தப்பட்டு பசுமையாக்கப்படும். சென்னை ஒரு நிலையான மற்றும் பேரிடர் காலங்களில் விரைந்து மீளும் தன்மை உள்ள நகரமாக மாற்றுவதற்கான தொலைநோக்கு பார்வையின் ஒரு பகுதியாக பல்வேறு இடங்களில் நீர்நிலைகள் சுற்றியுள்ள பகுதியில் பசுமை உள்கட்டமைப்புக்கான மேம்படுத்த திட்டங்கள் மேற்கொள்ளப்படும். நகர்ப்புற வெள்ள பாதுகாப்பு பாதிப்பை தடுப்பதற்கு முக்கிய நீர்வழி தடங்கள் கொள்ளை அழிவு அதிகரிக்கும் பொருட்டு ஃப்ளட் சுவர்களின் உயரம் உயர்த்தப்பட்டு சங்கிலி இணைப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன.
இதன் மூலம் என்விரான்மெண்ட் ரிசோர்சஸ் பாதுகாப்படுவதுடன் நிலையான சமூக பயன்பாட்டு இடங்கள்

உருவாக்கப்படும். சென்னையில் உள்ள அனைத்து முக்கிய குடிநீர் ஆதாரங்களையும் ட்ரிங்கிங் வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் நிலையங்களுடன் இணைந்து ரிங் மெயின் பைப்லைன் சிஸ்டம் ஒர்க் திட்டம் 3108 கோடி ரூபாய் மதிப்பீடில் நடைபெற்று வருகிறது. 2030-31 ஆண்டுக்குள் நிறைவடையும் வகையில் நடைபெறும் வரும் இத்திட்டப் பணிகள் முடிவடைந்த பின்னர் சென்னை மாநகரம் முழுவதும் சமமான மற்றும் தடையற்ற குடிநீர் விநியோகம் உறுதி செய்யப்படும். ஒவ்வொரு சிறந்த நகரும் தன் மக்களுக்கு அளிக்கும் மிக அடிப்படையான உறுதிமொழி இதுவே. தூய்மையான குடிநீர் விதிவிலக்கில்லாமல் ஒவ்வொரு நாளும் மக்கள் பயன்பாட்டிற்கு உகந்த வகையில் அனைத்து மாநகராட்சிகளிலும் வீதிகளும் மேம்படுத்தப்படும். சரியான சாலை இணைப்பு, நடைபாதைகள், மிதிவண்டிகளுக்கான தனி பாதைகள், கிராஸ் ஸ்ட்ரீட்ஸ் இணைப்புகள், மேம்பட்ட சாலைகள் சந்திப்புகள், பள்ளிகள் பாதுகாப்பு செல்வதற்கான பாதைகள் மற்றும் நவீன எல்இடி தெருவிளக்குகள் ஆகவே அமைக்கப்பட்டு இந்த ஸ்ட்ரீட்ஸ் நவீன நகர்ப்புற ஸ்ட்ரீட்ஸாக உருவாக்கப்படும். நம்மில் பலர் பிறந்து வளர்ந்தது, நம்மை அரவணைத்தது, நம்மோட ஒரு பகுதியாக இருப்பது வரலாற்று சிறப்பு மிக்க நமது சென்னை மாநகரம். ஒரு காலத்தில் சென்னை மாநகரத்தின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்ய நதிகளான அடையார் மற்றும் கூவம் இன்று ஒரு கழிவுநீர் நதியாகவே மாறியிருப்பது நம்மில் பலருக்கும் வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாகும். தமிழ்நாட்டினை இதற்கு முன் மாறி மாறி ஆண்ட அரசுகள் அடையாறு மற்றும் கூவம் ஆறுகளை சுத்தப்படுத்துவதும் அழகுபடுத்துவதும் பல 100 கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை வாரி இறைத்தும் ஆறுகளின் தன்மையில் பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படவில்லை. உலகின் மிகப்பெரிய மற்றும் பழமையான நகரங்களான ஹரப்பா, மொஹெஞ்சதாரோ, இன்சா, மெசபோட்டோமியா ஆகியவை பெரு நதிகளின் அருகிலே வளர்ந்தன. கூவம் மற்றும் அடையார் ஆறுகள் இதன் இயல்பு நிலைக்கு கொண்டு வர நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான அரசு கடுமையாக பாடுபடும். சியோல் நகரத்தின் செங்ஜியான் நதி, சிங்கப்பூர் நகரத்தின் கலாங் நதி போன்றவை நதிகள் மறுசீரமைப்பின் மூலம் அந்நகரங்களின் உலகளாவில் பேசப்படும் அடையாளமாக மாறிவிட்டன. கூவம் மற்றும் அடையாற்றின் சென்னையின் அடையாளமாக மாற்றுவதற்கு குளோபல் டெண்டர்ஸ் கேட்கப்படும். விரைவான சாத்தியக்கூறு அறிக்கை மற்றும் விரைவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்படும். கூவம் மற்றும் அடையார் ஆறுகளில் பொதுமக்கள் படகு சவாரி செய்வதும் குழந்தைகள் ஆனந்த குழியில் ஈடுபடுவதையும் அனைத்து வயதினரும் நதிக்கரையில் உடற்பயிற்சி செய்து தூய்மையான காற்றை சுவாசிப்பதும் நமது அரசு உறுதி செய்யும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 29,863 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நெடுஞ்சாலைகள் சாலை உட்கட்டமைப்பு மாநிலத்தின் போக்குவரத்து அமைப்பின் முக்கிய அங்கமாக விளங்குகிறது. உலகத்தரம் வாய்ந்த நீடித்த சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் கொண்ட சாலை உட்கட்டமைப்பு வழங்குவது அரசின் முன்னுரிமை ஆகும். ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 9,300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் மாநில நெடுஞ்சாலைகள் 4 வழிச்சாலைகளாக அகலப்படுத்துதல், புறவழிச்சாலைகள் அமைத்தல், சாலை பாதுகாப்பு நடை மேம்பாலம், ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள், இதர மாவட்ட சாலைகள், தரம் உயர்த்துதல், பாலங்கள், ஓடுதள மேம்பாட்டு திட்டம் ஆகியவை அடங்கும். சாலை பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு பாதுகாப்பான சாலைகள் இயக்கம் அறிமுகப்படுத்தப்படும். சாலைகள் வடிவமைப்பு, கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு ஆகியவற்றில் தனி கவனம் செலுத்தக்கூடிய இந்த இயக்கத்தில் செயற்கை நுண்ணறிவின் மூலம் வேக கட்டுப்பாட்டு, போக்குவரத்து விதிமுறைகளை கண்காணித்தல், சாலை ரோந்து பிரிவு மற்றும் தீவிர காயங்களுக்கான சிகிச்சை மையங்கள் அமைத்தல் ஆகியவை அடங்கி இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள பல சாலைகள் போதிய பராமரிப்பு இல்லாமல் மோசமான நிலையில் இருப்பதால் அந்த சாலைகள் பயணித்து வரும் சவாலாகவே உள்ளது. இந்த சாலைகள் சரி செய்து திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இதன் மூலம் உரிய பராமரிப்பு இல்லாத சாலைகள் செய்திறன் அடிப்படையிலான பராமரிப்பு ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் பராமரிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்படும். சாலையில் குறைபாடுகள் இருக்கும் பட்சத்தில் பொதுமக்கள் நம்ம சாலை ஆப்பின் மூலம் உடனுக்கு உடன் புகை

புகைப்படம் எடுத்து தகவல் தெரிவிக்கலாம். இந்த குறைபாடுகள் துரிதமாக சீர் செய்யப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகள் துறைக்கு 21,524 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. போக்குவரத்து. தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழகங்களில் வாகன தொகுப்பை நவீனமயமாக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த அரசு நன்கு உணர்ந்துள்ளது. இந்த நோக்கத்தில் கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் கீழ் மின்சார பேருந்துகள் இந்த அரசு இயக்க உள்ளது. நடப்பு நிதியாண்டில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு குளிர்சாதன வசதிகளை கொண்ட 1000 புதிய மின்சாரம் பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும். பேருந்து பணிமனைகளில் மின்சார பேருந்துகளுக்கான மின்சாரம் மற்றும் இயந்திரவியல் சார்ந்த வசதிகளை ஏற்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. போக்குவரத்து கழகங்கள் மானியமாக 7,675 கோடி ரூபாய், வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் 2,650 கோடி ரூபாயும், பங்கு மூலதன உதவியாக 1,005 கோடி ரூபாயும் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் போக்குவரத்து துறைக்கு 13,561 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மெட்ரோ ரயில் திட்டங்கள். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 118.9 கிலோமீட்டர் நீளத்தில் 3 வழித்தடங்கள் கொண்ட ஃபேஸ் 2 பணிகள் 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. பூந்தமல்லி பொறுவழிச்சாலை முதல் போரூர் சந்திப்பு வரையிலான தடத்தை ஏற்கனவே உள்ள வடபழனி மெட்ரோ நிலையத்துடன் இணைக்கப்படும் வகையில் 14.64 கிலோமீட்டர் நீளத்தில் 11 மெட்ரோ ரயில் நிலையங்களை கொண்ட ஃபேஸ் 2 முதல் பகுதி விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட உள்ளது. மாநில அரசின் பரிந்துரை செய்யப்பட்ட பின்வரும் மெட்ரோ ரயில் திட்டங்கள் இந்திய அரசின் தீவிர பரிசீலனின் கீழ் உள்ளன. சென்னை விமான நிலையம் முதல் கிளம்பாக்கம் வரை, ஆவடி வழியாக கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரை, ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக பூந்தமல்லி முதல் சுங்காச்சத்திரம் வரை, மேலே குறிப்பிட்டுள்ள கூடுதல் மெட்ரோ ரயில் வழித்திட்டங்களை இந்திய அரசு ஸ்பீடி அப்ரூவல் வழங்குவதற்கான தேவையை அனைத்து நடவடிக்கைகளும் துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரிலிருந்து கர்நாடகா மாநிலம் பொம்மச்சந்திரா வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஒன்றிய அரசு மற்றும் கர்நாடக அரசு ஆகிய 2 அரசுகளுடன் இணைந்து தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வருகிறது. நீர்வளம். மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பங்கீட்டில் தமிழ்நாட்டிற்கு உரிய நியாயமான பங்களிப்பையும் நலனையும் மற்றும் உரிமைகளையும் நமது அரசு தொடர்ந்து பாதுகாக்கும். ஏற்கனவே உள்ள ஒப்பந்தங்கள், தீர்ப்பாயத்தின் தீர்ப்புகள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளின்படி காவிரி நீர் உரிய நேரத்தில் திறந்துவிடப்படுவதையும் தமிழ்நாடு அரசு உறுதி செய்யும். மேகதாது திட்டம் போன்ற மாநிலத்தின் உரிமைகளை பாதிக்கக்கூடிய திட்டங்களை எதிர்ப்பது உட்பட சட்ட

தமிழ்நாடு அரசு உறுதி செய்யும். மேகதாது திட்டம் போன்ற மாநிலத்தின் உரிமைகளை பாதிக்கக்கூடிய திட்டங்களை எதிர்ப்பது உட்பட சட்ட ரீதியான, தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக ரீதியான தொடர் முயற்சிகள் மூலம் தமிழ்நாட்டின் நீர் உரிமைகளை அரசு பாதுகாக்கும். மேலும் நீண்டகால நீர் பாதுகாப்பை வலுப்படுத்தவும், விவசாயிகளின் நலனை மேம்படுத்தவும் முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துதல், அன்னைமலை ஆறு மற்றும் நல்லாறு ஆணைய திட்டங்களை செயல்படுத்துதல் மற்றும் கோதாவரி காவேரி நதிநீர் இணைப்பு திட்டத்தை வேகமாக செயல்படுத்த வலியுறுத்தல் ஆகிய நடவடிக்கைகள் அரசு மேற்கொள்ளும். முந்தைய அரசால் அறிவிக்கப்பட்ட பல்வேறு ரிவர் இணைப்பு திட்டங்கள் தாமதமாகவே செயல்படுத்தப்பட்டு வந்துள்ளன. வேளாண்மைக்கு நீர் ஆதாரம் உயிர் மூச்சாக இருக்கின்ற போதிலும் இத்திட்டங்கள் உரிய காலத்திற்குள் செயல்படுத்தாத நிலையில் அது வேளாண் உற்பத்தி திறனை பாதிக்கிறது. எனவே இத்திட்டங்களின் தாமதமான செயல்பாட்டை உணர்ந்து உள்ள இந்த அரசு அத்தகைய நதி இணைப்பு திட்டங்களின் செயல்பாட்டை வேகப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளும். காவிரி வைகை குண்டாறு நதி இணைப்பு திட்டத்தின் இந்த அரசு செயல்படுத்தும். இத்திட்டத்திற்காக 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் பெண்ணையாறு செய்யாறு, பெண்ணையாறு பாலாறு மற்றும் தாமிரபரணி வைப்பாறு நதி இணைப்பதற்கான விரைவான திட்ட அறிக்கையை தயார் செய்ய 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு உட்பட இணைப்பு திட்டங்களுக்காக மொத்தம் 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டின் உயிர் மூச்சாக திகழும் காவிரி வைகை மற்றும் தாமிரபரணி போன்ற பெரிய நதிகளின் சுத்திகரிக்கப்படாத தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் வீட்டு கழிவுநீர் நேரடியாக கலப்பதால் நதிக்கரைகளில் சாலிட் வேஸ்ட் கொட்டப்படுவதாலும் அவை தொடர்ந்து மாசடைந்து வருகின்றன. குறிப்பாக இந்த நதிகள் தொழில்மயமான மற்றும் நகர்மயமான பகுதிகள் வழியாக செல்லும் போது இந்நதிகள் சில பகுதிகள் கடுமையாக மாசுபாட்டுக்கு உள்ளாகின்றன. நமது நதிகளின் தூய்மை மீட்பதற்கான விரைவான சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொண்டு விரைவான திட்ட அறிக்கையை இந்த அரசு தயாரிக்கும். இத்திட்டத்தில் லிக்விட் வேஸ்டை கையாளுவதற்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் அமைத்தல் ஆகியவை உள்ளடக்கியாக இருக்கும். மேலும் இந்நதிகள் கரைகளை ஒட்டி உள்ள கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் முழுமையான சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை நகர்ப்புறங்களில் நதிக்கரை மேம்பாட்டையும் நதி மேற்பரப்பு சுத்தம் செய்தலையும் இத்திட்டம் உறுதி செய்வதாக அமையும். இத்திட்டத்திற்கான ஆரம்பகட்ட ஆய்வு மற்றும் சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொள்வதற்காக 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நிலத்தடி நீர் மட்டத்தை மேம்படுத்தவும், பாசனைக்கு தேவையான சுத்தமான நீர் கிடைப்பதை உறுதி செய்யவும், பருவமழை கால மழை நீரை சேமித்து வைக்கவும், காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டுவது தொடர்பாக இந்த அரசு விரைவான சாத்தியக்கூறு ஆய்வு மேற்கொள்ளும். இந்த ஆய்வின் அடிப்படையில் விரைவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் காவிரி டெல்டா பகுதியின் சுற்றுச்சூழல் மறுசீரமைப்புக்கான சாத்தியக்கூறு ஆய்வு மற்றும் விரைவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நீர்வளத்துறைக்கு 9,264 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சுற்றுச்சூழல், காலநிலை மற்றும் மாற்றம் மற்றும் வனம் என்விரான்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட், கோஸ்டல் எரோஷன், புயல்கள், கடல் மட்டம் உயர்வு மற்ற பிற கடலோர இயற்கை பேரிடர்களின் தாக்கத்தில் இருந்து பாதுகாப்பதில் கடற்கரையரங்களில் காணப்படும் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். மேலும் அவை பல்லுயிர் பொருக்கம், மீன்வளம், கார்பன் சேமிப்பு அதிகரித்தல் மற்றும் கடலோர மக்களின் வாழ்வாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்துகிறது. கடலோர பகுதிகளை வளப்படுத்தவும், பருவநிலை மாற்றத்தின் பாதிப்புகளை தணிக்கவும் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் மூலம் தமிழ்நாடு நெய்த்தல் மீட்சி இயக்கத்தின் டிஎன்ஷோர் கீழ் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மொத்தம் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2,500 ஹெக்டேர் பரப்பளவில் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் புதிதாக உருவாக்கப்படுவதுடன் சேதமடைந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்டை மீட்டெடுக்கவும் தமிழ்நாட்டு நெய்த்தல் மீட்சி

இயக்கத்தினை செயல்படுத்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 322 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மனித வளவிலங்கு மோதல்களை தணிக்கும் வகையில் அறிவியல் சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளையும் உள்ளடக்கிய விரிவான திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் சூரிய மின்வேலி மற்றும் ஸ்டீல் வயர் ஃபென்ஸ் அமைத்தல், சமூக பங்களிப்புடன் கூடிய வன பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல், வன பாதுகாப்பு பணியாளர்களை நியமித்தல், மனித வனவிலங்கு மோதல் மேலாண்மை, இரவு நேர சுற்றுக்காவல் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளுக்காக GPS வசதியுடன் கூடிய வாகனங்களை பயன்படுத்துதல் ஆகிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இத்திட்டம் கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, நீலகிரி, சேலம், தேனி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் மனித வனவிலங்கு மோதல்கள் அதிகமாக ஏற்படும் 100 கிராமங்களில் செயல்படுத்தப்படும். இதற்காக நடப்பு நிதியாண்டில் 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் என்விரான்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு 1762 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஊரக வளர்ச்சி, ரூரல் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் வசதியுடன் செல்ஃப் ரிலையன்ட் ரெசிலியன்ஸ் கொண்ட உள்ளாட்சி அமைப்புகள் செல்ஃப் சஃபிஷியன்சி மற்றும் இடர்பாடுகளை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட சமூகங்களை உருவாக்கும். அந்த வகையில் வலுவான அடிப்படை கட்டமைப்பும் நிலையான வளர்ச்சியும் இணைந்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கிராமப்புற வறுமையும் முற்றிலும் ஒழித்து அனைவருக்கும் கண்ணியமான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய கிராமப்புற சூழலை உருவாக்குவதை அரசின் தொலைநோக்க பார்வையாகும். இந்த அரசு எதிர்கொண்டுள்ள இடர்பாடுகளில் முதன்மையானது மற்றும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியது ஊரக பகுதியில் வாழும் வீடற்ற ஏழைகள் குடும்பங்களுக்கு நிலையான வீட்டு வசதியை உறுதி செய்வதற்கு. கடந்த 30 ஆண்டுகளாக மாநிலம் மற்றும் ஒன்றிய அரசுகள் பல்வேறு வீட்டு வசதி திட்டங்களை செயல்படுத்தி இருந்தாலும் தமிழ்நாடு இன்னும் குடிசைகள் இல்லாத மாநிலமாக மாறவில்லை. பொதுவான நிதி இல்லாமை, பயனளிக்காத தேர்வு செய்வதில் ஏற்படும் பயனாளிகளை தேர்வு செய்வதில் ஏற்படும் சேர்த்தல் மற்றும் நீக்கல் பிழைகள் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள நிலப்பற்றாக்குறை ஆகியவை இதில் நிலவும் முக்கிய சிக்கலாக உள்ளன. எனவே இந்த பிரச்சினைக்கு படிப்படியாக தீர்வு காணும் விதமாக புதிய மாநில வீட்டு வசதி திட்டமான வெற்றி வீடு திட்டம் அரசால் அறிமுகப்படுத்தப்படுகிறது. வீட்டுக்கான அலகு தொகை குறைவாக தீர்மானிக்கப்படுவதால் உண்மையில் மிகவும் தகுதி வாய்ந்த ஏழை குடும்பங்கள் வீடு வழங்கும் திட்டங்களில் இருந்து விலக்கப்பட்டு வருகின்றனர். கூடுதல் செலவை ஏற்றுக்கொள்ளும் திறன் கொண்ட குடும்பங்கள்தான் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். இதனை தவிர்க்கும் வகையில் இப்புதிய வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூரை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு வீடு ஒன்றுக்கான அலகு தொகை 3.10 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயை உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. முதல் ஆண்டிலேயே 3500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 70,000 வீடுகள் ஒப்புதல் அளிக்கப்படும். தகுதியான குடும்பங்களை அடையாளம் காண்பதற்கு ஊரக வளர்ச்சித்துறையில் புதிதாக வீடுதோறும் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும். ஊரக வளர்ச்சித்துறை பல ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இருப்பினும் அவற்றில் பல திட்டங்களுக்கு இடையே பணிகள் ஒரே தன்மையில் இருப்பதும் ஒருங்கிணைந்த திட்டமிடல் இல்லாத நிலையும் காணப்படுகிறது. எனவே ஊரக வளர்ச்சித்துறையின் அனைத்து உட்கட்டமைப்பு திட்டங்களையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரம் அளித்தல், மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுப்பு, தமிழ்நாடு வெற்றி என்ற விரைவான திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட அரசு முடிவு செய்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் குடிநீர் வழங்கல், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மற்றும் சுகாதாரம், கிராமப்புற இணைப்பு சாலைகள் ஆகியவற்றுக்கான தனி துணை திட்டங்கள் செயல்படுத்தப்படும். நகர்ப்புற சுற்றியுள்ள கிராம பகுதிகளுக்கான பெரி அர்பன் பஞ்சாயத்ஸ் அடிப்படை கட்டமைப்பினை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு வெற்றி திட்டத்தின் தமிழ்நாடு வெற்றி கீழ் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் ஒரு தனி துணை திட்டம் செயல்படுத்தப்படும். மேலும் மலைப்பகுதி ஊராட்சிகளின் மேம்பாட்டுக்காக ஆண்டுதோறும் 100 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் ஒரு தனி துணை திட்டம் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரம் அளித்தல், மாற்றம் மற்றும்
மறுமலர்ச்சி முன்னெடுப்பு திட்டம் ஆண்டிற்கு

6000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். மேலும் இத்திட்டம் பிற துறைகளின் தேவை மற்றும் ரிசோர்ஸுகளையும் ஒன்றிய அரசின் திட்டங்களையும் ஒருங்கிணைக்கும். இது மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் அவர்களின் தலைமையிலான ஒரு உயர்மட்ட குழு உறுதி செய்யும். தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள வளர்ச்சி அடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தமிழ்நாடு திட்டத்தின் புதிய நிதி பங்கீடு முறையால் மாநிலத்தின் நிதிநிலைக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. மொத்த திட்ட நிதியில் மாநில அரசின் பங்களிப்பாக இதுவரை இல்லாத வகையில் 40% நிதியை ஏற்க வேண்டிய கட்டாயம் மாநில அரசுக்கு ஏற்பட்டு உள்ளது. மாநில அரசு இந்த நிதி பங்கீட்டு முறையான மறுபரிசீலனை செய்யுமாறு ஒன்றிய அரசிடம் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளது. எனினும் ஊரக ஏழை மக்கள் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை பெரிதும் சார்ந்திருப்பதை கருத்தில் கொண்டு மாநில அரசின் இதுவரை இல்லாத அளவிலான 5057 கோடி ரூபாய் பங்களிப்புடன் மொத்தம் 12642 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு இத்திட்டத்தின் செயல்படுத்த அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. மேலும் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 150 நாட்கள் வேலை வாய்ப்பை வழங்கும் அரசின் கொள்கை நிறைவேற்றும் நோக்கில் வெற்றி 150 என்ற முன்முயற்சியை அரசு செயல்படுத்தும். இதன் கீழ் 125 நாட்கள் வேலை வாய்ப்பை நிறைவு செய்துள்ள நலிவற்ற மற்றும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு கூடுதலாக 25 நாட்கள் வேலை வாய்ப்பு அரசு வழங்கும். இதன் மூலம் அந்த குடும்பங்களுக்கு மொத்தம் 150 நாட்கள் வேலை வாய்ப்பு வழங்கப்படும். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் அரசு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறது. மகளிர் சுய உதவிக்குழுக்கள். தமிழ்நாட்டில் சுய உதவிக்குழுக்கள் பல ஆண்டுகளாக வளர்ச்சி பெற்ற சிறந்த நிலையை அடைந்துள்ளன. இருப்பினும் இனி வரும் காலங்களில் சுய உதவிக்குழுக்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிகளாக அடுத்த கட்ட வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிலைக்கு உயர்த்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. எனவே அரசு சிங்க பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம் என்ற புதிய திட்டத்தை தொடங்கும். இத்திட்டத்தின் கீழ் நிலையான தொழில் முனைவோரின் செயல்திறனை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு சுய உதவிக்குழு நிறுவனங்களுக்கும் 5 லட்சம் ரூபாய் முதலீட்டு மானியம் வழங்கப்படும். மேலும் இந்த ஆண்டில் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு 38000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் தருவதற்கு இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. சுய உதவிக்குழுக்களுக்கு தற்போது கடன் மற்றும் மானியம் வழங்கும் முறை முற்றிலும் கம்ப்யூட்டரைஸ்டு முறையாக மாற்றி அமைக்கப்படும். இணைய தணிக்கை வசதியுடன் கூடிய இந்த முறையின் மூலம் சுய உதவி குழுக்களுக்கு கொடுக்கப்படும் நிதி எந்தவித காலதாமதமின்றி அவர்களுக்கு சென்று சேர்கிறது என்பது உறுதி செய்யப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறைக்கு 39609 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பொது விநியோக திட்டம். மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏழ்மை நிலையில் வாழும் சமூகத்தினருக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் அவசியமான பொருட்கள் முன்னுரிமை அடிப்படையில் அவர்களது வீடுகளுக்கே சென்று வழங்கும் திட்டத்தை இந்த அரசு எக்ஸ்டென்ட் செய்து செயல்படுத்தும். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த நிதியாண்டில் 7.18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. பொது விநியோக திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் அவசியமான பொருட்கள் உரிய அளவிலும் தரமான முறையிலும் பயனாளிகளுக்கு சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த ஆண்டில் பொது விநியோக திட்டத்தின் மூலம் பேக்கேஜ்ட் கோதுமை மாவு வழங்கும் முன்னோடி திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். இந்த முன்னோடி திட்டத்திற்காக 18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது. இத்திட்டம் பின்னர் படிப்படியாக எக்ஸ்டென்ட் செய்யப்படும். உணவு மானியத்திற்காக இந்த அரசு 14000 கோடி ரூபாய் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கீடு செய்கிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு 14830 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான எதிரான குற்றங்கள் இல்லாத ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்குவதை இந்த அரசு இலக்காக கொண்டுள்ளது. இந்த நோக்கத்தின் அடிப்படையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் ஜீரோ டாலரன்ஸ், 0 சகிப்புத்தன்மை என்ற உறுதியான கொள்கை

ஐ முதன்மைய கொண்டு செயல்படுத்துவதற்கு அரசு உறுதி உள்ளது, உறுதியாக உள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தின்படி பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக பெண்கள் தலைமையிலான காவல் பணிகள், அவசரகால நடவடிக்கை மற்றும் குற்ற தடுப்பு நடவடிக்கைகளுக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக தேவையான காவலர்கள், கட்டமைப்பு வசதிகள், உபகரணங்கள், பயிற்சி மற்றும் செயல்பாட்டு தேவைகளுக்கான 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது. போதைப் பொருள் கட்டணத்தை தடுக்க சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துவதுடன் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. மாநிலத்தின் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்காக மாநிலத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அலகு வீதம் 37 யூனிட்ஸ், நகர்ப்புறங்களில் 28 யூனிட்ஸ் சேர்த்து மொத்தம் 65 போதைப் பொருள் தடுப்பு பணிக்குழு, ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃப் இன்டர்மீடியேஷன் ஆஃப் நார்கட்டிக்ஸ் அண்ட் கேங்ஸ்டிங் அமைக்கப்பட்டுள்ளன. போதைப் பொருட்களின் கடத்தல், விற்பனை மற்றும் தவறான பயன்பாடு தொடர்பாக நிதி சார்ந்த புலன் விசாரணை மேற்கொள்வதோடு சொத்துக்கள் முடக்குதல் உள்ளிட்ட கடுமையான சட்ட நடவடிக்கைகள் இந்த யூனிட்ஸ் மேற்கொண்டு வருகிறது. போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உறுதி செய்யும் நோக்கில் இந்த அரசு ஒரு மறுவாழ்வு நிதியை உருவாக்கும். இந்த நிதிக்காக 70 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. போதைப் பொருள் மற்றும் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து விடுபடவும் அதிலிருந்து மீண்டும் வரவும் உதவி தேவைப்படும் நபர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்காக இந்த நிதி முதன்மையாக பயன்படுத்தப்படும். ஒரு புதிய சாலை பாதுகாப்பு கொள்கையை இந்த அரசால் வகுக்கப்படும். இந்த கொள்கையானது ஆர்கனைசேஷன் சிஸ்டம்ஸ், சாலை வடிவமைப்பு மற்றும் பொறியியல் போக்குவரத்து, சட்ட அமலாக்கம், அவசர கால சிகிச்சை மற்றும் விழிப்புணர்வு கல்வி ஆகிய 5 முக்கிய தூண்களை மையமாக கொண்டு உருவாக்கப்படும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விபத்து நிவாரண திட்டத்திற்காக 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. மேலும் 2026-27 நிதி ஆண்டில் பல்வேறு சாலை பாதுகாப்பதற்கான பணிகள் மேற்கொள்வதற்காக சாலை பாதுகாப்பு நிதியின் கீழ் 130 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கும், குற்றங்களை கட்டுப்படுத்துவதை திறம்பட கையாளவும் காவல்துறையினருக்கு போதுமான குடியிருப்பு வசதிகள் அவசியமாகும். இந்த நோக்கில் மாவட்டங்களில் காவல்துறைக்கான ரெசிடென்ஷியல் கேம்பஸை கட்டுவதற்கு 431 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் மொத்தம் 5000 காவலர் குடும்பங்கள் பயனடையும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உள்துறை, மதுவிலக்கு மற்றும் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 17,290 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆட்சி நிர்வாகத்து வலுப்படுத்துதல், முடிவுகள் வேகப்படுத்தும், வெளிப்படையாகவும் அசைக்க முடியாத நேர்மையுடன் எடுக்கப்படும் போதுதான் நிர்வாகம் சிறந்த நிலையை எட்டும். கடந்த 3 மாதங்களில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தூய்மையான, ஊழலற்ற மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை வழங்குவதற்கான உறுதியான நடவடிக்கைகள் எடுத்துள்ளார். அரசை அடுத்த முக்கியமான கட்டத்திற்கு முன்னேற்ற மேலும் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளும். சேவை வழங்குவதில் செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் நமது அரசு பணியாளர்களுக்கு ஊக்கம் அளித்து அவர்களின் செயல்திறனை மேம்படுத்தி அதன் மூலம் தடையில்லாத அரசு சேவைகளை மக்களுக்கு வழங்க முடியும். முதலாவதாக, அதிகாரங்கள் சப்ஆர்டினேட் அலுவலர்களுக்கு பகிர்ந்து அளிப்பதன் மூலம் தேவையற்ற சென்ட்ரலைசேஷனை அகற்ற முடியும். இதன் மூலம் ஒரு காலத்தில் ஊழலுக்கு வழிவகுந்து தடைகளை நீக்கி குடிமக்கள் தங்களுக்குரிய சேவைகளை தாமதம் மற்றும் இடையூறுகள் இல்லாமல் பெறுவதை நாம் உறுதி செய்கிறோம். இரண்டாவதாக, ஆன்லைன் ஒர்க் அசைன்மெண்ட் எளிமைப்படுத்தப்படுகின்றன. பொறுப்புணர்வு உறுதி செய்ய செயற்கை நுண்ணறிவு துணையுடன் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆடிட் போர்ட் செயல்படும். இதன் கோப்புகளின் நடவடிக்கைகள் தொடர்ந்து கண்காணித்து நியமற்ற நிறுவனங்களின் குறைக்கும். இறுதியாக, தொழில்நுட்பம் நமது பணியாளர்களுக்கு பெரிய உதவியாக அமையும். செயற்கை நுண்ணறிவு, ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோ
மற்றும் ஸ்பீச் டு டெக்ஸ்ட்

ஆகியவற்றை பயன்படுத்துவதன் மூலம் பணியாளர்களின் டிராஃப்ட் தயாரித்தல், விதைகளை தகுத்தல், ஆவணப்படுத்துதல் போன்ற வழக்கமான பணிகளுக்கு தானியங்கி உதவி பெறுவார்கள். இதனால் வழக்கமான பணிகள் செய்வதற்கான நேரத்தினை சேமித்து அதனை நமது அலுவலர்கள் தங்களது திறனை வளர்த்து கொள்ளவும் உயர் ஆளுமை முடிவுகளை எடுப்பதிலும் கவனம் செலுத்த முடியும். நமது இலக்கு எளிமையானது, ஊழலற்ற, வெளிப்படையான, தூய்மையான மற்றும் மிகவும் திறமையான நிர்வாகம். இதில் தொழில்நுட்பம் அரசு பணியாளர்களுக்கு சேவை வழங்குகிறது. அதன் மூலம் அரசு பணியாளர்கள் மக்களுக்கு ஆன்லைனில் வெளிப்படைத்தன்மையுடன் குறித்த நேரத்தில் சேவைகளை வழங்குகின்றனர். அரசு சேவை அளிப்பதை மாற்றி அமைப்புக்கும் நிர்வாகம் பணி பகிர்வினை எளிமைப்படுத்துவதற்கும் தலைமைச் செயலாளர் அவர்களின் தலைமையில் ஒரு ஆளுமை செயலர்கள் சீர்திருத்தும் குழு அமைக்கப்படும். மூத்த அரசு அலுவலர்கள், தொழில்துறை நிபுணர்கள் மற்றும் கல்விசார் நிபுணர்கள் ஆகியவற்றை ஒன்றிணைத்து இக்குழு ஆட்சி பணி செயல்முறைகளை மறுசீரமைக்கும். தேவையற்ற விதைகளை பின்பற்றுதல் போன்றவை தன்மையுடன் நிரப்பம் பொருட்டு உரிய நேரத்தில் நேர்மையாக வெளிப்படைத்தன்மையுடன் நிரப்பம் பொருட்டு அனைத்து ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி மூலம் ஆண்டு தேர்வு திட்டம் வெளியிடப்படும். மேலும் ஒருங்கிணைத்து நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டு திட்டம் மூலம், மேலாண்மை திட்டம் மூலம் பதவி உயர்வு மற்றும் பணியிட மாறுதலில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும். சட்டப்படி உரிய நேரத்தில் அனைவருக்கும் சேவைகள் கிடைக்கும் பொருட்டு சேவை உரிமை சட்டம் வடிவமைக்கப்பட்டு இயற்றப்படும். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை. பேரிடர் காலத்தில் அலுவலர்களுக்கு மீட்பு நிவாரணம் மற்றும் துரித நடவடிக்கைகளுக்கு தேவையான நிதியை உடனுக்குடன் வழங்கும் வகையில் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸின் சமூக பொறுப்புணர்வு நிதி மூலமாக திரட்டப்பட்டு 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் ஒருங்கிணைந்த வெப்போர்ட்டல் வாயிலாக பேரிடர் மீட்புக்கான ரிவால்விங் ஃபண்ட் உருவாக்கப்படும். இதனால் டிசாஸ்டர்கள் திறம்பட கையாள்படுவதுடன் விண்ணப்பங்கள் விரைந்து பரிசீலிக்கப்படுவது உறுதி செய்யப்படும். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை காலமான ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் மழைப்பொழிவு குறைவாக பெய்துள்ளது. சூப்பர் எல்னினோ வானிலை நிகழ்வின் காரணமாக இப்படிப்பட்ட வறட்சி நிலை தமிழ்நாட்டில் இருப்பதால் குடிநீர் ஆதாரங்கள் பலப்படுத்தவும், லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குவதை நடைமுறைப்படுத்தவும் மற்றும் கால்நடைகளுக்கு தேவையான ஃபாடர்கள் தீவனங்கள் வட்டார அளவில் சேமித்து வைப்பதும் அவசியமான ஒன்றாகும். கருத்தில் கொண்டு சூப்பர் எல்னினோ காரணமாக மக்களின் அன்றாட வாழ்க்கையில் எந்தவித தடங்களும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டிலிருந்து 340 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களுக்கான 5462 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு 11532 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வணிக வரிகள் மற்றும் பத்திரப்பதிவு. நேர்மையான டிரான்ஸ்பரன்சி மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையிலான சரக்கு மற்றும் சேவை வரி GST நிர்வாகத்தை வழங்குதல் இந்த அரசு உறுதியுடன் உள்ளது. நேர்மையாக வரி செலுத்துவோரை மாநிலத்தின் வளர்ச்சியில் உண்மையான பங்களிப்பாளராக கருதி அவர்கள் வணிகம் செய்வதை மேலும் எளிதாக்கும் வகையில் வணிக வரிகள் துறை சேவை சார்ந்த தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் மற்றும் நேரில் சந்திக்க தேவையில்லாத ஃபேஸ்லெஸ் அணுகுமுறையை நோக்கி செல்லும். அதே வேளையில் திட்டமிட்ட வரி ஏய்ப்பு செய்வோர் மீது கடும் உளவு தகவல்கள் அடிப்படையில் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பப்ளிக் ஆர்ச்சிவ்ஸாக பதிவுத்துறை ஆற்றும் முக்கிய பணியை கருத்தில் கொண்டு ஆவணங்களை தடை இல்லாமல் எளிமையாகவும் பதிவு செய்வதை உறுதி செய்யும் வகையில் அரசு சிறப்பான சீர்திருத்தங்களை முன்னெடுத்து செய்துள்ளது. பொதுமக்களின் வசதிக்காக டிஜிட்டல் இன்னோவேஷன் முன்னிறுத்தி சொத்து பதிவு எளிதாக்கவும் ஊழலற்றதாகவும் மாற்றுவதற்காக இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. நிலம் வாங்கும் பொதுமக்கள் மோசடி பதிவுகளிலிருந்து பாதுகாப்பது அரசின் முக்கிய கடமையாகும். இதற்கான உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் முன்னணி மாநிலங்களில் மேற்கொள்ளப்படும் வரும் சிறந்த நடைமுறைகளுக்கு ஏற்ப தேவையான சட்ட திருத்தங்கள் மற்றும் ரூல்ஸ் ஏற்றப்படும். மேலும் எங்கிருந்தும் பதிவு இந்த அரசின் முக்கிய இலக்காக

அமையும். இதன் மூலம் பொதுமக்கள் தங்கள் வீடு அல்லது அலுவலகத்தில் இருந்தபடி ஆவணங்களை பதிவு செய்ய இயலும். இம்மூவபிள் ப்ராபர்ட்டி டிரான்சாக்ஷன்களுக்கான சட்டப்பூர்வ பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மையில் எந்தவித பாதிப்பும் இன்றி மேம்பட்ட மின் ஆளுமைக்கு தொழில்நுட்ப முறையை பயன்படுத்தி முற்றிலும் காகித இல்லாமல் மற்றும் நேரடி வருகை ஏற்ற பதிவு முறை படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வணிக வரிகள் துறைக்கு 651 கோடி ரூபாய் மற்றும் முத்திரை தாள்கள் மற்றும் பத்திரப்பதிவுத்துறைக்கு 475 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இயற்கை வளங்கள் நேச்சுரல் ரிசோர்சஸ். மாநிலத்தின் சட்டவிரோத சுரங்க மற்றும் குவாரி நடவடிக்கைகளை தடுக்கும் மற்றும் அரசுக்கு வந்து சேர வேண்டிய வருவாய்கள் எவ்வித கசவுகள் இன்றி அரசின் ட்ரெஷரியில் செலுத்தப்படுவதை உறுதி செய்யவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் இந்த அரசு மேற்கொள்ளும். இந்த அரசு பதிவேற்ற கடந்த 3 மாதங்களில் சட்டவிரோத கனிமண கடத்தலில் ஈடுபட்ட 1307 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 1161 முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டு சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகளுக்கு எதிரான சிறப்பு நடவடிக்கையின் மூலம் 431 குவாரிஸ் ஆய்வு செய்யப்பட்டு அவற்றில் 155 குவாரிகளில் விதிமீறல்கள் கண்டறியப்பட்டு அந்த குவாரிஸ் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் மாநிலம் முழுவதும் உள்ள கிரஷிங் யூனிட்ஸ் மற்றும் குடவுன்ஸை ஆய்வு செய்ய சிறப்பு பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ள மேலும் எல்லா பகுதிகளிலும் சோதனை சாவடிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. மாநிலத்தின் கனிமவள மேலாண்மை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் கனிமங்களின் உற்பத்தி மற்றும் நகர்வை ரியல் டைமில் கண்காணிக்கவும் ஒரு முழுமையான கனிம மேலாண்மை அமைப்பு அமைக்கப்படும். திறமையான கனிமவள நிர்வாகத்திற்கான தொழில்நுட்பம் சார்ந்த டிரான்ஸ்பரன்ஸ் ஆன மற்றும் ஒருங்கிணைந்த இந்த கட்டமைப்பு மாநிலத்தின் கனிமவள சஸ்டெயினபிலிட்டி உடன் பயன்படுத்தப்படுவதையும் சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகளை தடுத்து வருவாய் பெருக்குவதையும் உறுதி செய்யும். மேலும் கண்காணிப்பு வலுப்படுத்தி சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகள் தடுக்கும் நோக்கில் மாவட்ட அளவிலான அவேர்னஸ் கேம்பெயின் மற்றும் அமலாக்க பிரிவுகள் அமைக்கப்படும். மேற்கொண்ட திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக 2026-27 ஆண்டிற்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. புதுக்கோட்டை மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் கிரனைட்ஸ் தொழிற்சாலை வளர்க்கும் நோக்கில் கிரனைட் பாலிஷிங் மற்றும் வடிவமைப்பு மையங்கள் அமைக்கப்படும். இதற்கான விரைவான திட்ட அறிக்கை நடப்பாண்டில் தயாரிக்கப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நேச்சுரல் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 438 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அரசு ஊழியர்கள் நலன். அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் தகுதி உடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு பென்ஷனர்ஸ் மனைவி உட்பட மற்றும் குடும்ப பென்ஷனர்ஸுக்காக 1/7/2026 முதல் 30/6/2031 வரை 5 ஆண்டு காலத்துக்கு புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய திட்டத்தின் கீழ் அடிப்படை காப்பீட்டு தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 7.50 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நோய்களுக்கான காப்பீட்டு தொகை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அரிய மற்றும் குறிப்பிட்ட நோய்களுக்கான ஊழியர்களுக்கான க்ரௌட்ஃபண்ட் உதவித்தொகை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 15 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 2992 மருத்துவ சிகிச்சை நடைமுறைகள் மற்றும் 46 குறிப்பிட்ட தீவிர நோய்களுக்கான சிகிச்சைகளும் வழங்கப்படுகின்றன. தமிழ்நாடு முழுவதும் 1535 அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகள் மற்றும் கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் மூலம் சிகிச்சை பெறும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அரசு ஊழியர்களின் நலனில் எப்பொழுதும் துணை நிற்கும் நமது அரசு இந்த காப்பீட்டு திட்டத்தினை செயல்படுத்த 838 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிடுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பென்ஷன் மற்றும் இணைய பென்ஷர் பெனிஃபிட்டஸ்க்கு 47,240 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நிதி நிர்வாகம் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். நீதிமன்றங்கள் நீதியை நிலைநாட்டுவதிலும் மக்களுக்கு நீதியின் வேகமாக கிடைக்க செய்வதிலும் அவசியமான ஒன்றாகும். மக்கள் அன்றாடம் அணுகும் கோர்ட்ஸ் நீதிமன்றங்களுக்கு நவீன உட்கட்டமைப்பு வழங்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்துள்ள நமது அரசு சென்னை பிராட்வேயில்

375 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 160 கோட்ஸ் உடன் இன்டகிரேட்டட் கோர்ட் காம்ப்ளெக்ஸை அமைக்க தக்க நடவடிக்கைகள் எடுக்கும். இந்த இன்டகிரேட்டட் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் அமைக்க தேவையான முன் நடவடிக்கைகளுக்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறைக்கு 2486 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சுற்றுலா டூரிசம். தமிழ்நாட்டின் செழுமையான பாரம்பரியம், துடிப்பான கலாச்சாரம் மற்றும் பல்வேறு இயற்கை காட்சிகள் சுற்றுலாவை பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் உள்ளூர் மக்கள் மேம்பாட்டிற்கான ஒரு முக்கியமான காரணமான சுற்றுலாத்துறையில் முதலீடு செய்வதை உள்ளூர் வாசிகள் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்துவதோடு நமது கலாச்சார அடையாளத்தை பாதுகாத்து மாநிலம் எங்கும் உட்கட்டமைப்பு வளர்ச்சியை வேகப்படுத்துகிறது. சுற்றுலா உட்கட்டமைப்பு விரிவுபடுத்துவதற்கான நம்பவுக்கான நீண்ட கால நிதி ஆதாரத்தை உறுதி செய்வதற்காக ஒரு நிலையான சுற்றுலா வளர்ச்சி நிதியை இந்த அரசு உருவாக்கும். இந்த சட்டப்பூர்வ நிதி உருவாக்குவதற்கான சட்ட முன்வடிவு நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அறிமுகப்படுத்தப்படும். இது நிதி ஆதாரங்களை தடையின்றி திரட்டவும், தனியார் முதலீடுகளை ஊக்குவிக்கவும், மாநிலம் முழுவதும் எதிர்கால சுற்றுலா திட்டங்களுக்கு நிலையான நிதி அளிப்பை உறுதி செய்யவும் வழிவகுக்கும். நம் உயர்த்த தொலைநோக்க பார்வையின் கீழ் மாமல்லபுரத்தை ஒரு சர்வதேச சுற்றுலா தலமாக அரசு முழுமையாக மேம்படுத்தும். இத்திட்டத்தை செயல்படுத்த டெஸ்டினேஷன் டெவலப்மெண்ட்டுக்கான ஒன்றிய அரசின் திட்டத்தின் கீழ் 200 கோடி ரூபாய் மானியம் பெறுவதற்காக ஒன்றிய அரசு டீடைல் பிளான் அளிக்கப்படுகிறது. இந்த ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் உலகதரம் வாய்ந்த சுற்றுலா வசதிகளை மேம்படுத்தி போக்குவரத்து வசதிகளை அதிகரித்து உலக சுற்றுலா வரைபடத்தில் தமிழ்நாட்டை இடத்தை வலுப்படுத்தும். தமிழ்நாட்டில் நதி சுற்றுலா ஊக்குவிக்கும் வகையில் 3 முக்கிய நதிகளில் நதி சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 53 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இது காவிரி நதியில் ஒகேனக்கல் டு ஸ்ரீரங்கம் வரையிலும், வைகை ரிவரில் மதுரையில் மற்றும் தாமிரபரணி ரிவரில் பாபநாசம் முதல் திருநெல்வேலி வரையிலும் அமைக்கப்படும். மேலும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் காணப்படும் உணவு மற்றும் கலை பண்பாட்டை பிரபலப்படுத்தும் நோக்கில் மாநிலத்தின் உணவு சுற்றுலா வழித்தடங்கள் வெளிக்கொண்டுவர திட்டத்தை உணவு மற்றும் கலை திருவிழாக இந்த அரசு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடில் செயல்படுத்தும். சமூக நலன் மற்றும் ஆன்மீக சுற்றுலாவின் ஊக்குவிக்கும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் மூத்த குடிமக்கள் தமிழ்நாட்டில் அவர்கள் விரும்பும் புனித தலங்களுக்கு அழைத்து செல்லப்படுவர். குளிர்சாதன பயணம், வசதியான தங்குமிடம் மற்றும் தரமான உணவு உள்ளிட்ட வசதிகள் வழங்கப்படும். இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் ஆன்மீக பயணிகள் வசதிக்காக திருக்கடையூர், நாகூர் மற்றும் வேளாங்கண்ணி ஆகிய இடங்களில் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஓய்வு இல்லங்கள் அமைக்கப்படும். இதன் மூலம் ஆன்மீக பயணிகள் பாதுகாப்பான மற்றும் வசதியான தங்குமிடத்துக்கான ஆண்டவரின் அருளை பெற முடியும். சுற்றுலா தலங்களையும் இயற்கை சார்ந்த சுற்றுலா மையங்களையும் மேம்படுத்தி விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த அரசு எக்கோ டூரிசம் மூமெண்ட் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தும். இந்த திட்டத்தின் கீழ் மலையேற பாதைகள், வனவிலங்கு சுற்றுலாக்கள், பறவைகளை பார்வையிடும் பாதைகள் மற்றும் படகு சவாரி பாதைகள், என்விரான்மெண்ட்ஸை உகந்த தங்குமிட வசதிகள், வழிகாட்டி மையங்கள், பார்வையாளர் மையங்கள் ஆகவே உருவாக்கப்பட்டு மேம்படுத்தப்படும். மாநிலத்தின் பல்வேறு இயற்கை நிலப்பரப்புகள், வனங்கள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் உள்ளூர் மக்கள் மற்றும் பழங்குடி இன மக்களின் பங்கேற்புடன் இந்த இயக்கம் செயல்படுத்தப்படும். உள்ளூர் மற்றும் பழங்குடி இன மக்களின் வாழ்வாதாரத்தை வாய்ப்புகளை மேம்படுத்துவதுடன் வன பாதுகாப்பதற்கு பங்களித்து பொதுமக்களிடையே இயற்கை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இத்திட்டத்திற்காக 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கலை மற்றும் பண்பாடு. தமிழரின் தனித்துவமான வரலாற்றையும் சிறப்பான பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் நோக்கில் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள தமிழரின் பாரம்பரிய பண்பாட்டு தலங்களில் தரம் உயர்த்தப்படும். இதற்கான விரைவான திட்ட அறிக்கையினை தயார் செய்வதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த அரசு நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்வாதார பாதுகாப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தும். இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் நாட்டுப்புற கலைஞர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள

சிறந்த முறையில் செயல்படும் 200 கலைக்குழுக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 100 நாட்கள் பண்பாட்டு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 23 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வருவ செலவு திட்ட மதிப்பீடுகளில் சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டுத்துறைக்கு 775 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ் வளர்ச்சி. தமிழின் பாரம்பரியத்தையும் பாதுகாப்பதிலும் இளைஞர்களின் திறமைகளை ஊக்குவிப்பதிலும் நமது அரசு உறுதியான அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறது. செம்மொழியான தமிழ் மொழியின் இலக்கியத்தின் மீது இளம் வயதிலே ஆர்வத்தை வளர்க்கும் நோக்கில் 300 திருக்குறள்களை மனப்பாடம் செய்து சொல்லவும், 500 தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு தலா 5000 ரூபாய் ஊக்கத்தொகையான அரசு வழங்கும். மேலும் தமிழ் அறிஞர்களுக்கான நிதி உதவித்தொகை அரசு உயர்த்தி வருவதுடன் தமிழ் மொழி தியாகிகளின் ஒப்பற்ற பங்களிப்பினை நினைவு கூறும் வகையில் கல்லூரி மாணவர்களுக்கான மாநில அளவிலான கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகள் அரசு தொடர்ந்து நடத்தும். கண்ணியமிகு காயிதி மிலத் அவர்களின் வரலாற்றை பெருமையும் போற்றும் வகையில் தமிழ் மொழி மீது அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த பற்றியை கொண்டாடும் வகையிலும் ஒரு புதிய விருந்து ஆண்டுதோறும் திருவள்ளுவர் திருநாள் அன்று காயிலித் மிலத் அவர்களின் நினைவாக வழங்கப்படும். தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் மூலம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் உருவாக்குதல், அரசின் அதிகாரப்பூர்வ தொடர்புகளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த மொழி தொழில்நுட்ப கருவிகளை கொண்டு செயல்படுத்துதல் மற்றும் முன்னணி பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து தமிழுக்கு என எக்ஸ்க்ளூசிவ் AI மாடல் உருவாக்குதல் ஆகியவை முன்னெடுக்கப்படும். உலக புகழ்பெற்ற தொல்லியல் தலங்களையும் 1000 ஆண்டுகள் பழமையான பண்பாட்டு மரபையும் நாகரிகத்தையும் தமிழ்நாடு கொண்டுள்ளது. புத்தக அறிவுடன் கலை அறிவும் வேண்டும் என நோக்கத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், மயிலாடும்பாறை, சிவக்கலை, அழுகன்குளம், அறிக்கைமேடு, சாலுவன்குப்பம் மற்றும் காவேரி பூம்பட்டினம் போன்ற தமிழ்நாட்டின் தொல்லியல் மற்றும் பாரம்பரிய தலங்கள் பார்வையிடுவதை அவசியமாகும். இது அனுபவம் சார்ந்த கற்றலை ஊக்குவிப்பதுடன் மாநிலத்தின் தொன்மையான வரலாறு, நாகரிகம் மற்றும் பண்பாட்டு பாரம்பரியம் குறித்து அவர்களது புரிதலையும் வலுப்படுத்தும். இந்த நோக்கில் பள்ளி மாணவர்களுக்கு தொல்லியல் தலங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்வதற்காக இந்த அரசு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. இந்து சமய அறநிலையம். இந்த அரசு எதிர்வரும் 5 ஆண்டுகளில் 3000 திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்து விழா நடத்திடும். 250 திருக்குளங்கள் மற்றும் 75 மரத்தேர்களை சீரமைக்கும் திட்டமிட்டு உள்ளது. மேலும் பக்தர்கள் அதிக அளவில் வரும் திருக்கோயில்களில் அவர்களின் அவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பாதுகாப்பான குடிநீர், கழிவறைகள், குளியல் அறைகள், தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தவும் திட்டமிட்டு உள்ளது. திருக்கோயிலில் மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்டீஸ் அப்பாயின்மெண்ட்டை முக்கியத்துவத்தை உணர்ந்த இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் முக்கிய குறுகிய காலத்தில் வேகமாக 9205 திருக்கோயில்களுக்கு அருங்காவலர் அறிவிப்பு வெளியிட்டு அருங்காவலர்களை நியமனம் செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. 418 கோடி ரூபாய் அரசு நிதி ஒதுக்கீட்டில் 1000 ஆண்டுகள் பழமையான 213 திருக்கோயில்களை சீரமைத்து பாதுகாக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் இத்துறையில் பல்வேறு கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மேற்கொண்டு வரும் இந்த அரசு திருக்கோயிலின் அசையும் மற்றும் அசையாய் சொத்துக்களை பாதுகாப்பதிலும் தனி கவனம் செலுத்தி வருகிறது. இந்த திருத்த வருவ செலவு திட்ட மதிப்பீடுகளில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு 708 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதுவரையிலான எனது உரையில் இந்த அரசின் முக்கிய திட்டங்களை நான் எடுத்து கூறியுள்ளேன். நிறைவாக இந்த அரசு மாநில நிதிநிலை குறித்து கடந்த மாதம் 16 ஜூன் 2026 அன்று வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் மாநிலத்தின் உண்மையான நிதிநிலையும் மோசமில் ஏற்பட்ட கசிவுகள் காரணமாகவும் மேற்கொள்ளப்பட்ட செலவினங்களால் மாநில அரசும் அதன் வழி நிறுவனங்களும், அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் வழி நிறுவனங்களும்

தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் மற்றும் மாநில போக்குவரத்து நிறுவனங்களும் மிக அதிக அளவில் கடன் பெற்றதால் ஏற்பட்ட நிதி நெருக்கடியும் தெளிவாக உண்மையாகவும் வெளியே கொண்டு வந்தது. வருவாய் எந்த அளவு ஈடு செய்யும் என்பதை கருத்தில் கொள்ளாமல் மாநிலம் கடன் பெற்று வந்துள்ளது. பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சிக்கு முக்கியம் விளங்கும் மனிதவளம் மற்றும் உட்கட்டமைப்பில் முதலீடு செய்வதற்காக கடன் பெறுவதில் தவறில்லை என்றாலும் அந்த கடன்களை ஈடு செய்யக்கூடிய ரிசோர்ஸுகளை திரட்டும் முயற்சிகளும் அதனுடன் இணைந்திருக்க வேண்டும். இந்த எளிய உண்மையை முந்தைய அரசு உணர தவறியது. வருவாய் ஈட்டும் துறைகளில் பெரிய அளவிலான வருவாய் இழப்பு முந்தைய அரசு கண்டுகொள்ளவில்லை. மேலும் அரசின் கொள்முதல்கள் மற்றும் ஒப்பந்தங்களில் கணிசமான பங்கை நேர்மையற்ற புரோக்கர்ஸ் சுரண்டி செல்லும் வழிவை செய்தது. நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான அரசு அமைந்தவுடன் வருவாய் மற்றும் செலவினம் ஆகிய இரு பங்குகளிலும் ஏற்பட்ட கசிவுகளை அடைக்க நாங்கள் தொடர்ச்சியான முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். இதன் மூலம் வருவாய் இனத்தில் இதுவரை குறைந்தபட்சம் 1500 கோடி ரூபாய் வருவாய் உருவாக்க மாநில அரசு முடித்துள்ளது. மேலும் அரசின் கொள்முதல் மற்றும் ஒப்பந்தங்களில் ஏற்படும் வேஸ்ட் செலவினங்கள் குறைவதன் காரணமாக செலவினதிலும் பெரிய அளவில் சேமிப்பு உருவாக்கும் என எதிர்பார்க்கிறோம். வெள்ளை அறிக்கையை நான் வெளியிட்ட போது கூறியது இங்கு மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொலைநோக்கு தலைமையிலான கீழ் இயங்கும் இந்த அரசு மாணவர்களுக்கான இலவச கல்வி மற்றும் உதவித்தொகைகள், தொழில் முனைவோருக்கு தொழில் மற்றும் உற்பத்தியை தொடங்குவதற்கு வழங்கப்படும் மானியங்கள், பொது விநியோக திட்ட மானியங்கள், ஏழைகளுக்கான இலவச வீட்டு வசதி போன்ற நலத்திட்டங்கள் வெறும் நலத்திட்டங்கள் மட்டுமல்ல, மாறாக நீண்டகால பொருளாதார வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் இயக்கும் மனித மற்றும் சமூக மூலதனத்தில் செயல்பாடும் முதலீடுகள் என்று நம்புகிறது. உண்மையில் கடந்த 30 ஆண்டுகளாக அமலில் உள்ள பொது நலத்திட்டங்களில் பெரும்பாலான திட்டங்கள் இந்த அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருவதுடன் அவற்றை மேலும் எக்ஸ்டென்ட் செய்யும் திட்டமிட்டுள்ளது. எனினும் மனிதவள மேம்பாட்டிற்கு செய்யப்படும் முதலீடுகள், உள்கட்டமைப்பில் செயல்படும் முதலீடுகளும் இடையே கச்சிதமான சமநிலை அவசியம். இவை அனைத்திற்கும் போதிய நிதி ஆதாரங்கள் தேவைப்படுகின்றன. இது குறித்து அரசு தொடர்ச்சியாக முயற்சி எடுக்காவிட்டால் நலத்திட்டங்களை எந்தவித தடங்களும் இல்லாமல் தொடர்வது இயலாத ஒன்றாகிவிடும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி கூடுதல் வருவாய் ஈட்டுவதற்கு இந்த அரசு பல முன்முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதன் விளைவாக 15,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் நம்மால் அடைய முடியும். மேலும் புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் திரு மோன்டிக் சிங் அல்வாலியா அவர்களின் தலைமையில் ஒரு உயர்ந்த வருவாய் மேம்பாட்டு குழுவை நாங்கள் அமைத்துள்ளோம். மாநிலத்தின் மக்கள் நலத்திட்டங்கள் மூலமாக வழங்கும் சேவைகளின் திறனை மேம்படுத்துவதன் மூலம் செலவினத்தை சீரமைத்து குறித்தும் அனைத்து நலத்திட்டங்களையும் அத்திட்ட பயனாளிகள் மீதான நேர்மையான தாக்கத்தை மதிப்பீட்டு மறு ஆய்வு செய்வது குறித்தும் அரசின் திட்டங்கள் தேவைப்படும் அனைத்து மக்களுக்கும் உண்மையிலேயே பயன்பெறுவதை உறுதி செய்வது குறித்தும் மாநில அரசுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக இது போன்ற ஒரு உயர்நிலை செலவின சீர்திருத்த குழுவை நாங்கள் அமைக்க உள்ளோம். இந்த குழு செலவை குறைப்பதோடு மட்டும் நின்றுவிடாது, மாறாக அதை சரி செய்வதற்கும் நீண்ட காலத்திற்கு சமூகத்திற்கும் மாநிலத்திற்கும் நல்ல நேர்முறையான விலகுகளை பயன்களையும் தர நலத்திட்டங்கள் எக்ஸ்டென்ட் செய்வதும் இதில் அடங்கும் என்பதை இங்கு நான் தெளிவுபடுத்த வேண்டும். மாநிலத்தின் நிதிநிலை இல்லாமல் உள்ளது. கடன் சுமையால் நிரம்பியும் குறைந்தபட்சம் வருவாயுடனும் கசியும் ஓட்டைகளுடன் கூடிய ட்ரெஷர் செஸ்ட் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சீரமைப்பு பணி தொடங்கிவிட்டது. எனினும் நிதி நிர்வாகத்தை மீண்டும் பிசிக்கல் கன்சால்டேஷன் பாதைக்கு கொண்டு வர குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் தேவைப்படும். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையின் கீழ் அரசியல் களத்தில் நமது முந்தைய அனைத்து முயற்சிகளும் நாங்கள் வெற்றி கொண்டுள்ளோம். இந்த முயற்சியிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம்.

சமச்சீரான அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சிக்கான நிதி ஒருங்கிணைப்புடன் கூடிய நல்லாட்சியை கொண்டு மாநிலத்தை தமிழ்நாட்டு உயர்த்து விளங்கும் நமது 5 ஆண்டு பதவி காலத்தை மட்டும் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் குறுகிய கால அரசியல் ஆதாயங்களில் மட்டும் கவனம் செலுத்திய முந்தைய அரசை போல் இல்லாமல் நிலையான கொள்கைகள் மற்றும் தூய்மையான திறமையான நல்லாட்சி வழங்குவதன் மூலம் குறைந்தபட்சம் 15 ஆண்டுகள் தொடர்ச்சியான வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்று நமது அரசு நம்புகிறது. மாநிலத்தின் சொந்த வரி வருவாய், SOTR இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள், IB 2026-27 ஆம் ஆண்டு 2,29,579 கோடி ரூபாய் கணிப்புடன் ஒப்பிடுகையில், திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் ரிவைஸ்ட் பட்ஜெட் எஸ்டிமேட் 2026-27 2,26,740 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மதிப்பீட்டில் வணிக வரிகள் 156,176 கோடி ரூபாயும் முத்திரைத்தாள் மற்றும் பத்திரப்பதிவு 35,109 கோடி ரூபாயும் மோட்டார் வாகன வரி 14,861 கோடி ரூபாயும் மாநில கலால் வரி 14,164 கோடி ரூபாயும் அடங்கும். முந்தைய ஓவர் எஸ்டிமேஷன் மாநிலத்தின் நிதி மேலாண்மை குறித்து வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கு இணங்க கணிப்புகள் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் சரியான அளவில் கணிக்கப்பட்டுள்ளன. 2025-26 ஆம் ஆண்டிலான திருத்த மதிப்பீடு விட 2026-27 ஆம் ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 9.78% வளர்ச்சி அடையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாய் 2025-26 ஆம் ஆண்டின் திருத்த மதிப்பீட்டில் இருந்து 26,265 கோடி ரூபாயுடன் கம்பேர் செய்கையில் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 ஆம் 27,704 கோடி ரூபாயாக இருந்தது. இது திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 2026-27 ஆம் 27,835 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மொத்தத்தில் மாநிலத்தின் சொந்த வருவாய்கள் 2,54,572 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளன. இது திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 ஆம் மொத்த வருவாய்கள் 72.73% ஆகும். ஒன்றிய அரசிடமிருந்து பெறும் உதவி மானியங்கள் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் IBE 2026-27 24,762 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டிருந்தன. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பதிலாக ஒன்றிய அரசு வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 60-40 பங்கீடு முறையில் 7,586 கோடி ரூபாய் ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகையான 3,461 கோடி ரூபாயும் 2026-27 ஆம் ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சேர்க்கப்பட்டுள்ளது. தற்போது திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் ஒன்றிய அரசிடமிருந்து பெறப்படும் உதவி மானியங்கள் 32,922 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்றிய வரிகளில் மாநிலத்தின் பங்கு திருத்த மதிப்பீடுகள் 2025-26 56,819 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டது. ஒன்றிய அரசு வரவு செலவு திட்டத்தில் இடம்பெற்ற ஒதுக்கீட்டின் அடிப்படையில் இது இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 62,531 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டது. இதன் தொகை திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடு 2026-27 தக்க வைக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் 2025-26 ஆம் ஆண்டுக்கான திருத்த மதிப்பீடுகளில் 3,09,698 கோடி ரூபாயாகவும் 2026-27 ஆம் ஆண்டுக்கான

இடைக்கால வரவு செல திட்ட மதிப்பீடுகளில் 344,575 கோடி ரூபாயாகவும் கணிக்கப்பட்ட மொத்த வருவாய் வரவுகள் 2026-27 ஆண்டுக்கு திருத்த வரவு செல திட்ட மதிப்பீடுகளில் 350,027 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை விட 5,450 கோடி ரூபாய் உயர்வு. செலவினங்களை பொறுத்த மட்டில் மொத்த வருவாய் செலவினம் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 இருந்து 393,272 கோடி ரூபாயிலிருந்து திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 405,802 கோடி ரூபாயை உயர்த்தி மதிப்பிடப்பட்டுள்ளது. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கிய திட்டங்களான விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி, 200 யூனிட் இலவச மின்சாரம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் ஆகியவற்றுக்கு கட்டாய ஒதுக்கீடுகள் அதிகரித்ததால் மானியங்கள் மற்றும் நிதி மாற்றங்கள் உயர்ந்துள்ளன. 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 59,562 கோடி ரூபாயாக கணிக்கப்பட்ட ஒட்டுமொத்த மூலதன செலவினம் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 56,985 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. நிகர கடன்கள் மற்றும் முன்பணங்கள் உள்ளிட்ட மாநிலத்தின் மொத்த மூலதன ஒதுக்கீடு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 66,060 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 வருவாய் பற்றாக்குறை 48,696 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டிருந்தது. வருவாய் வரவுகள் மிகப்படுத்தி காட்டியிருந்தாலும் வருவாய் செலவினத்தை குறைவாக மதிப்பு இட்டதன் மூலம் இது குறைந்து மதிப்பிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 வருவாய் பற்றாக்குறை 55,775 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 நிதி பற்றாக்குறை இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 இருந்து 121,949 கோடி ரூபாயுடன் ஒப்பிடுகையில் 121,819 கோடி ரூபாய் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது தமிழ்நாடு நிதி பொறுப்பு சட்டம் 2003 நிர்ணயிக்கப்பட்ட எல்லைக்குள் இருக்கும். மாநிலத்தின் ஒட்டுமொத்த நிலுவ கடன் பொறுப்புகள் 2026-27 ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மதிப்பிடப்பட்டிருந்த 1,99,458 கோடி ரூபாயுடன் ஒப்பிடுகையில் 2026-27 ஆண்டு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1,98,768 கோடி ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலுவை பொறுப்புகளில் மாநிலத்தின் பொதுக்கடன் மற்றும் பொது கணக்கு பொறுப்புகள் ஆகியவை அடங்கியுள்ளன. மேலும் சென்னை மெட்ரோ ரயில் 2 கட்ட திட்டத்திற்காக பெறப்பட்ட 9,523 கோடி ரூபாயும் இந்த நிலுவை பொறுப்புகளில் அடங்கியுள்ளது. இத்திட்டம் ஒன்றிய அரசு திட்டமாக ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒன்றிய அரசின் கணக்குகளில் உரிய கணக்கு சரிகாட்டல்கள் மேற்கொள்ளப்படும் போது நிலப்பொறுப்புகள் 9,523 கோடி ரூபாய் குறையும். மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஜிஎஸ்டிபி நிலுவை பொறுப்புகளின் விகிதம் 2026-27 ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் மதிப்பிட்டிருந்த 27.03% ஒப்பிடுகையில் 2026-27 ஆண்டு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 27.01% இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரி வசூலில் ஏற்படும் கசிவுகள் அடைத்து வசூல் திறனை மேம்படுத்தி வருவாய் பெருக்க நடவடிக்கைகள் மேற்கொள்வதன் மூலம் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் வளர்ச்சியை அதிகரிக்க உறுதியான நடவடிக்கைகள் இந்த அரசு எடுக்கும். மாநிலத்துக்கு ஒன்றிய அரசிடமிருந்து பெற வேண்டிய உதவி மானியத்தை உரிய அளவில் பெற நமது அரசு முயற்சி செய்யும். இந்நடவடிக்கைகள் மூலம் வரும் ஆண்டுகளில் வருவாய் மற்றும் நிதி பற்றாக்குறை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் விளைவாக மூலதன செலவினம் அதிகரித்து விருப்பத்தை வளர்ச்சி எட்டப்படும்.
விரும்பத்தக்க வளர்ச்சி

0: திட்டப்படும். தனது நிதி ஆரோக்கியத்தை மீட்டெடுத்த தேவையான பொருளாதார வலிமையும் ஆழமான நிறுவன கட்டமைப்பையும் மனித வளர்த்தியும் தமிழ்நாடு பெற்றுள்ளது. நிதி சிக்கலை துல்லியமாக புரிந்து கொண்டு செயல்படும் இந்த அரசு முறையான வருவாய் திரட்டல், நேர்த்தியான செலவினை மேலாண்மை, தூய்மையான ஊழலற்ற நல்லாட்சி ஆகியவற்றின் மூலம் அவற்றை தீர்க்க உறுதி பூண்டுள்ளது. இந்த திருத்த வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு கடுமையாக உழைத்த நிதித்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு மு ஆ சித்திக் ஐஏஎஸ் அவர்களுக்கும் நிதித்துறையின் பிற அலுவலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருத்த வரவு செலவு திட்டத்தை வடிவமைப்பதில் தமது விலைமதிப்பற்ற வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் வழங்கிய நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்டத்திற்கு இந்த அவையின் அப்புறவுகளை பெற்றுத்தருமாறு தங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், வெழுக தமிழ்நாடு.
1: பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 கூடும். வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி மாண்புமிகு தமிழ்நாடு நிதி, ஓய்வூதியம் மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பித்து உரையாற்றினார். இந்நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பை இதுவரை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

கல்யாணி ராகத்தை அடிப்படையாக கொண்டு இசையமைக்கப்பட்ட வாத்திய விருந்த கேட்டோம். இசையமைத்து நடத்தியிருந்தவர் எஸ் வி வெங்கட்ராமன் அவர்கள். இனி தமிழில் செய்திகள் தொடரும். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா, ஸ்ரீயான்ஷி பாலிஷெட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக நிதி

0: அமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டுக்கான மாநில அரசின் நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: 2514 தொடக்கப் பள்ளிகள், 365 நடுநிலை பள்ளிகள் மற்றும் 855 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் என மொத்தம் 3734 பள்ளிகள் 2132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருந்து வரக்கூடிய கல்வி திறன் மிக்க மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கும் நோக்கத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகளை நமது அரசு அமைக்கும். பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு அமைப்புகளும் தன்னார்வ குழுக்களும் அமைக்கப்படும். மேலும் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 10581 என்ற உதவி எண்ணை ஸ்கூல் கேம்பஸ்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்படும். இந்த திட்டத்தினை செயல்படுத்த அரசு 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. அத்துடன் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு, ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற ஆப்பின் மூலம் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாட்டு குறித்து தகவல்கள் பகிரும் வசதியுடன் உருவாக்கப்பட்டு உள்ளது. பப்ளிக் லைப்ரரிஸை மறுவடிவமைப்பதற்கு இந்த அரசு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது.
0: உயர்கல்வித்துறைக்கு 8393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.
1: உயர்கல்வித்துறைக்கு 8393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. 2027-28 கல்வியாண்டில் மதுரையில் சிறப்பு அரசு சட்டக் கல்லூரி 300 மாணவர்களின் சேர்க்கையுடன் தொடங்கப்படும். நாளுக்கு நாள் மேம்பட்டு வரும் இன்றைய தகவல் தொழில்நுட்ப உலகில் தங்கள் தொழில்நுட்ப அறிவை வளர்த்துக் கொள்ளவும் திறன் மேம்பாட்டு பயிற்சியினை பெற்றுக் கொள்ளவும் சிறப்பான வழியில் தங்கள் நேரத்தினை பயன்படுத்துவதற்கும் கல்லூரி மாணவர்களுக்கான வெற்றி மடிக்கணினி திட்டத்தை செயல்படுத்தும். தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிநவீன திறன்களையும் பெறுவதை உறுதி செய்து அவர்களை வேலை வாய்ப்பு தகுதியுடையவர்களாக உருவாக்குவதுடன் அவர்களிடையே தொழில் முனைவு ஆர்வத்தையும் வளர்க்கும் நோக்கில் இந்த அரசு வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது.
0: இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு 1051 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக திரு மரிய வில்சன் தெரிவித்தார்.
1: அனைவருக்கும் விளையாட்டு, அனைத்து இடங்களிலும் விளையாட்டு என்பதன் மூலம் நமது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பாதுகாப்பானதாகவும் முற்றிலும் போதைப் பொருள் அன்று இடங்களாக திகழும். ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதை நோக்கமாக கொண்டு 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டு இதற்காக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. விளையாட்டில் ஆர்வம் திறமையும் கொண்ட 8 முதல் 12 வயதிற்கு உட்பட்ட இளம் பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த பயிற்சிகள் வழங்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கும் 500 வீரர்களுக்கு நிதி உதவி வழங்க கூடுதலாக 22 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகளான உலக அளவிற்கு கொண்டு செல்லும் தமிழ்நாட்டு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்த 42 கோடி ரூபாய், தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.
0: தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறைக்கு 2022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வேளாண் துறைக்கு 14984 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு மின்சார மானியம் வழங்குவதற்கு 7432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 14,43,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 5,932 கோடி ரூபாய் வேளாண் கடன் தள்ளுபடி செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறைக்கு 2,142 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். விலையில்லா கறவை மாடுகள் வழங்க 77 கோடி ரூபாயும் வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டத்திற்காக 110 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் அறிவகம் என்ற பெயரில் செயற்கை நுண்ணறிவு நகரம் அமைக்கப்படும் என்றும் இதன் சாத்தியக்கூறுகளை ஆராய 5 கோடி ரூபாய் முதற்கட்டமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். டெல்டா குறுவை சாகுபடி திட்டத்திற்காக 134 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் கூட்டுறவுத்துறைக்கு 8028 கோடி ரூபாயும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைக்கு 9880 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்காக தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை செயல்படுத்த 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1485 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். 12 முதியோர் இல்லங்கள் அமைப்பதற்காக 6,60,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் அமைக்க 33 கோடி ரூபாயும், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். மீனவர் நலன் உதவித்தொகை 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக

0: அதிகரிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். 193,000 மீனவ குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் இத்திட்டத்திற்கு 135 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு மரிய வில்சன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முற்பட்டபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அமளியில் ஈடுபட்டனர். தில்லியில் போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய நடவடிக்கை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். அனைத்து உறுப்பினர்களும் கேள்வி நேரத்தை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் கூறினார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதே பிரச்சினையை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பிற்பகல் 2 மணி வரையிலும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவு நீக்கப்பட்டது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய அரசுகள் அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவை நீக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கடந்த 2019 இதே நாளில் அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவை நீக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற குற்றவாளிகளை சட்டத்திற்கு முன் கொண்டுவர நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். கடந்த 7 ஆண்டுகளில் 36 நாடுகளில் பதுங்கியிருந்த 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.7% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். மும்பையில் இன்று நடைபெற்ற ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை கூட்டத்தில் பேசிய அவர், பணவீக்க விகிதம் 5% இருக்கும் என்று கூறினார். ரெப்போ வட்டி விகிதம் தொடர்ந்து 5.25% இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்துள்ளார். கயானாவின் 60வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களில் கலந்து கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளும் எரிசக்தி, சுகாதாரம், டிஜிட்டல் புத்தாக்கம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இந்தியா கயானா மக்கள் இடையேயான உறவுகளை மேம்படுத்த மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியா 7 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா மற்றும் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் தன்வி சர்மா 21-16, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் யுவானையும், இஷாராணி பருவா 21-18, 15-21, 21-7 என்ற செட் கணக்கில் கொரியாவின் லீ ஜோ யுல்லையும், ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி 21-15, 21-14 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் யூ போ பேயையும் வென்றனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று பிற்பகல் 3:30 நடைபெறும் ஆட்டத்தில் திருச்சி மதுரை அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் சேப்பாக்கம் நெல்லை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா, ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை.
2: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5,000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
3: மாட்டிக்கிட்டீங்க. பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
4: RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று தொடங்கி இம்மாத

எட்டாம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் குமரி கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும்

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 12:51. இப்பொழுது மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் மந்தார மேகம் என்று தொடங்கும் பாடலை பாடியிருப்பவர் ஜெய்ஸ்ரீ ஜெகன்.

0: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: மாட்டிக்கிட்டீங்க.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மெல்லிசையில் அடுத்து பூஞ்சோலையில் என்று தொடங்கும் பாடலை பாடியிருப்பவர்கள் ஜாலி அப்ரஹாம் மற்றும் டி கே ராதா.

நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மெல்லிசையின் நிறைவாக இதயம் எனும் என தொடங்கும் பாடலை பாடியிருப்பவர் ஜெயஸ்ரீ ஜெகன்.

வணக்கம் நேர்களே, இன்னைக்கு வாங்க பேசலாம். பக்கத்துல நாம சந்திக்கவிருக்கும் ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, வேதியியல் அப்படின்னு சொன்னாலே பல பேருக்கு ஞாபகம் வர்றது ஃபார்முலா, ஈக்குவேஷன், பிராக்டிக்கல். ஆனா உண்மையிலேயே வேதியியல் என்பது நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்துலயும் கலந்துதான் இருக்கு அப்படின்ற அற்புதமான அறிவியல் தான் வேதியியல்.

0: வேதியியலை எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் புரிய வைக்க இன்று நம்மோடு இணைய காத்திருக்கிறார் வேதியியல் பேராசிரியை முனைவர் ஆர். தனலட்சுமி அவர்கள். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்களை பத்தி ஒரு சுருக்கமான அறிமுகம் கொடுங்க.
1: இணை பேராசிரியராக அரசு சார்ந்த கல்லூரியிலே நான் வேலை பார்த்து கொண்டு வருகின்றேன்.
0: இந்த ஆசிரியை பணிக்கு நீங்க வந்த பயணம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஆசிரியர் பணி என்பது ஒரு மிகவும் அளப்பரிய பணி. இதுக்கு வந்து ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னுடைய பெற்றோர்கள், தாய் தந்தை இருவருமே வந்து ஆசிரியர்கள். என்னுடைய அப்பா வந்து ஒரு ஆங்கிலத்துறையில வேலை பார்த்த ஒரு ஆசிரியர், அம்மா வந்து சயின்ஸ் பேராசிரியர். இப்படி அவங்கள பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் டீச்சிங் அப்படின்றது கொஞ்சம் பிடிக்காம தான் இருந்துச்சு. எதுக்கு நம்ம போகணும் அப்படின்ட்டு அப்புறம் நாலு டைமில் பார்க்கும்போது அதன் மேல் ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டு விட்டது. என்னென்ன ஆசிரியர் பணியில் பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரும் வாய்ப்பு. புது புது மாணவர்களை உருவாக்கலாம், மாணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அறிவு திறன்களை அறிவு சார்ந்த இன்டலெக்சுவல் நான் இன்டலெக்சுவல்னு சொல்லுவோம், அதை பத்தி நம்மளும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலாம், அவங்கள்ட்ட இருக்கக்கூடியதை வாங்கிக்கலாம். என்றுமே இளமையாக இருக்கக்கூடிய ஒரே பணி ஆசிரியர் பணி மட்டும்தான்.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க. அந்த என்றுமே இளமை அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா நம்ம லைஃபுக்கே. சரி, இப்போ அந்த ஆசிரியர் பணிக்கு வந்ததே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான்.
1: கண்டிப்பா.
0: சரியா, அதுலயும் வந்து எல்லாரும் பார்த்து பயப்படுற அந்த வேதியியல் துறை அப்படின்றத வந்து நீங்க எப்படி செலக்ட் பண்ணீங்க? இல்ல உங்களுக்கு அந்த பாடம் பார்த்து ஒரு பயம் இல்லையா?
1: பாடம் பார்த்து அப்படி பயம்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ நாங்கள் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ட்ரெண்ட், சயின்ஸ் ஒன்று, இன்ஜினியரிங், மெடிக்கல்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய காரணம் வந்து மிகவும் முக்கியமான ஒன்று. எங்கள் வீட்டில் என்னுடைய மூத்த ஒரு அக்கா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு குரூப் ஒன்ல செலக்ட் ஆனாங்க. அப்போ எனக்கு ஒரு ஆசை, சரி நம்மளும் ஒரு கெமிஸ்ட்ரி படிக்கலாம், படித்தா நம்ம குரூப் ஒன் சர்வீஸ் போகலாம் அப்படின்னு எனக்கு அந்த வயசில் தெரியாது. ரெண்டாவது வீட்டில் பேரண்ட்ஸுமே வந்துட்டு சிஸ்டர் படிச்சுட்டு இருக்கிறாங்க கெமிஸ்ட்ரிங்கும் போது அவங்க நல்ல போர்டெலாம் எழுதி எழுதி அழகாக படிப்பாங்க. அப்போ எனக்கு அதுமாரி ரொம்ப பிடிக்கும் கெமிஸ்ட்ரி அப்படின்றது. என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாமே வந்து அக்ஸீலியான்னு ஒரு மேடம், நான் பேசிக்கலி ஃப்ரம் தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ வந்து அந்த டீச்சர் வந்து ரொம்ப அழகாக கார்பன் எப்படி, அதை பேலன்ஸ் பண்ணுறது எப்படி, ஈக்குவேஷன்ஸ்னால் எப்படி, ப்ராக்டிகல்ஸ்னால் எப்படி வந்து நம்ம இருக்கணும். ப்ராக்டிகல்ஸ் போது நாங்களாம் ஒரு கோட்டு போட்டிருப்போம். அப்போ ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுமாரி ஒரு ஈர்ப்பு அது வந்து அதுக்கப்புறம் தான் அந்த வேதியியல் எனக்கு மிகப்பெரிய நாட்டம் ஏற்பட்டது.
0: அதாவது ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட பாடம் நமக்கு பிடிச்சு போச்சு அப்படின்னா அந்த பாடத்துல ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கும்.
1: கண்டிப்பா.
0: இப்போ ஒரு கணிதத்துறை ஆசிரியை அப்படின்றப்ப அவங்க வந்து என்னன்னா ஒரு சம் நான் போட்டு அதோட சொல்யூஷன் நான் கண்டுபிடிக்கும் போது அதை விட சாட்டிஸ்ஃபைடு எனக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இந்த துறையில வந்து என்ன இருக்கு?
1: இந்த துறையில பார்த்தோம் அப்படின்னா நான் பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஃபில் முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணும்போது, பிஹெச்டி நானோ கெமிஸ்ட்ரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு புதிய துறை. அப்போது நாங்கள் வந்து 2006 நான் பிஹெச்டி பண்ணுறேன். கருணாகரன் அப்படின்ற ஒரு சாருக்கு கீழே ஒரு அண்டர் த கைடன்ஸ் அவர்கிட்ட பண்ணுறோம். அவர் வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டான மேன். நானோவில் வந்து புது நிறைய கரண்ட் சயின்ஸ் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட்ஸ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்லேயே அவரோட பேர் வரும். அந்தளவுக்கு ஒரு பெரிய மனிதர் அவர். அவர்கிட்ட பிஹெச்டி பண்ணணும் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். அப்போ அந்த நானோ டெக்னாலஜி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த நானோ டெக்னாலஜியில் வந்து நாங்கள் உள்ளே போயிட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதில் நானோ வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ நானோ இல்லாமல் எதுவுமே இல்லை. மெடிசன் ஃபீல்டாக இருக்கட்டும், அக்ரியாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், அறிவியலில் பார்த்தோம் அப்படின்னா பேசிக் கெமிஸ்ட்ரி தான். சர்வைவல் ஆஃப் லைஃப், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், வாட்டர் எல்லாமே வேதியியலுடைய அடிப்படையில் இருக்கிறதுனால என்னை மிகவும் கவர்ந்த துறை வந்து அந்த நானோ டெக்னாலஜி அப்படின்ற ஒரு துறை தான். அதில் நாங்கள் தற்போது வரை பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நானோவில் தொழில்நுட்பம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற இன்றைய வரைக்கும் நாங்க அந்த செயல்முறையில வைத்துக் கொண்டிருக்கின்றோம்.
0: அதாவது நீங்க கெமிஸ்ட்ரி பாடத்தை பத்தி சொல்லும் போது ரொம்ப கேஷுவலா ரொம்ப ஈஸியா சொல்றீங்க, ஆனா ஒவ்வொரு மாணவர்களையும் கேட்கும் போது அதோட கெமிஸ்ட்ரியா. எனக்குமே வந்து அந்த வேதியியல் பாடம் அப்படின்னாலே கொஞ்சம் பயம் தான். இந்த நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஈக்குவேஷனா ஃபார்முலாவா இதெல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு பயமுறுத்ததான் செஞ்சுச்சு. ஸோ எல்லாரும் பார்த்து பயப்படுற இந்த வேதியியல் பாடத்துல எங்களோட அணுகுமுறை தான் தப்பா, இல்லை நாங்கள் வந்து அதை எப்படி புரிஞ்சு அதை வந்து நாங்கள் எங்களுக்கு எடுத்துக்கணும்?
1: அணுகுமுறை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா வேதியியலை பற்றி பயப்படணும் அப்படின்ற ஒன்று கிடையாது. இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போறோம், டேப்லெட் தராது, அப்புறம் ஃபேஷியல் க்ரீம்லாம் அழகாக இருக்கணும்னு போடுறோம். அதெல்லாம் வேதியியல் சார்ந்த விஷயங்கள். அதை பிடிக்கிறவங்களுக்கு அதில் என்ன இருக்குன்னு படிக்க பிடிக்கல அப்படிங்கும்போது அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஆழ்ந்த இதுவாக இருக்குது. கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றோம், அதுலேயும் கெமிக்கல்ஸ் இருக்கும். ஒரு ஸ்கின் டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் கொடுக்குற சோப்பு நம்ம யூஸ் பண்ணுறோம், அதில் கெமிக்கல்ஸ் கண்டிப்பாக இருக்குது.

0: அப்ப அதை போட்டா சரியாயிடும் நினைக்கிறேன். நீங்க அதை பத்தி படிக்கிறதுக்கு என்ன பயம், பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கெமிஸ்ட்ரி வந்து ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றதெல்லாம் ரொம்ப ஒரு ஈஸியான ஒண்ணு. ரெண்டு எடுத்தோம்னா ரெண்டு தான் கிடைக்கும் அப்படின்றது தெரிந்த உண்மை. அப்ப மூணு எடுத்தோம்னா மூணு தான் கிடைக்கும். அப்ப அந்த எடுத்துக்கக்கூடிய பொருள் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் விளை பொருளும் கிடைக்கும். அதுதான் பேசிக் கெமிஸ்ட்ரி. அதுக்கு நீங்க பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்ப உள்ள கால சூழ்நிலையில பசங்க வந்து அந்த ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. முன்பு படிக்கக்கூடிய கல்வி திட்டங்களும் இப்ப இருக்கக்கூடிய கல்வி திட்டங்களும் சற்று மாறுபட்டு தான் இருக்கு. முன்னாடி எல்லாம் கொஞ்சம் சிலபஸ் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்சு எங்க ஸ்டாஃப் வந்து ஈஸியா அதை நடத்தினாங்களா என்னன்றது தெரியல. ஆனா இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து படிக்கணும் புரிஞ்சு படிக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு கிடையாது. மார்க் வாங்கணும் அப்படின்னு தான் படிக்கிறாங்க. அப்படிங்கும் போது அந்த கெமிஸ்ட்ரி இல்லாம எதுவுமே பண்ணவும் முடியாது. நீங்க மெடிக்கல் போனீங்க அப்படின்னாலும் கெமிஸ்ட்ரி படிக்கணும், இன்ஜினியரிங் போகணும்னாலும் கெமிஸ்ட்ரி படிக்கணும். அப்ப கெமிஸ்ட்ரின்றது படிச்சுதானே ஆகணும். அதுதான் ஒரு பெரிய தாக்கம் இந்த இடத்துல.
1: அதுதான் நம்ம அன்றாட வாழ்க்கையில டெய்லி நம்ம கூடவே இருக்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: சரி, இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு துறையிலயுமே வந்து கெமிஸ்ட்ரி இருக்கு. சமையல் அறையில கூட வந்து வேதியியல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே.
0: ஆமா இருக்குல்ல, உப்பு போட்டு சாப்பிடுறோம், பால் தயிரா மாறுது இல்லையா, தயிராவே மாறல நம்ம எப்படி சாப்பிடுவோம், அது ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி. வயிற்றுல சாப்பிடக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து மெட்டபாலிசம் டைஜஸ்ட் ஆகுது. நம்ம உள்ள ரியாக்ஷன்ஸ் நடக்கல அப்படின்னாக்கா இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, டாக்டர்ட போய் டேப்லெட் சாப்பிட்டு அந்த ரியாக்ஷனை வந்து ஆக்டிவேட் பண்ணி செய்ய வைப்பீங்க. அப்ப வந்து நீங்க டாக்டர்ட போகும்போது இப்ப ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு டேப்லெட்டோ இல்ல ஏதோ வாங்கும்போது அந்த எக்ஸ்பிரி டேட், எப்ப மேனுஃபேக்சர் வாங்குனாங்க, என்னென்ன காம்போசிஷன் வாங்க காலேஜ்ல அப்படி சொல்லி தருவோம். கெமிஸ்ட்ரினா நீ வந்து அதுல வந்து கண்டிப்பா அந்த என்னென்ன பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். நாங்க படிக்கும் போதெல்லாம் எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுக்கு சொன்ன கருத்துக்கள் நாங்க இன்னை வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி டாக்டர் ஒரு கடையில வாங்கினாலும் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்போம்னா, இப்போ உள்ள தலைமுறைகள் அதை ஃபாலோ பண்றாங்களா என்ன அப்படின்றது எனக்கு ஒரு தெரியல.
1: கேள்வி கேட்க மாட்டேன்ற
0: அவங்களுக்கு, ஆசிரியர்களுக்கும் அந்த மாணவர்களுக்கும் கருத்து பரிமாற்றக்கூடிய நேரம் வந்து மிகவும் கம்மியாக இருக்கிறது. இப்ப நானுமே நிறைய சோசியல் மீடியா வீடியோஸ் நானும் போடும் போது ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட். இப்ப நேரா போய் ஒரு சாக் அண்ட் போர்டுல ஒரு பத்து பேர் முன்னாடி நம்ம கிளாஸ் எடுத்து ஒரு ரெண்டு பேர் புரியுதா அப்படின்னு கேட்டா எஸ் அப்படின்னு ஒரு பையன் எங்களுக்கு தலையாட்டினா கூட நாங்க அன்னைக்கு பொழுது எங்களுக்கு மனநிம்மதியா இருக்கும். ஒரு காலகட்டத்திலாம் நாங்க போர்டுல வைக்கிறதுக்கு முன்னாடியே பசங்க அடுத்து என்ன அடுத்து என்னன்னு கேட்கக்கூடிய பசங்கள்கிட்ட நாங்களும் வேலை பார்த்திருக்கோம்.
1: இப்ப நீங்க வந்து மாணவர்கள் கேள்வி கேட்க கேட்கதான் உங்களுக்கு
0: நமக்கு தெரியாத நிறைய பாயிண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வாட்ஸ்அப்ல என்னென்ன ஆப் இருக்கு, எதை யூஸ் பண்ணா எப்படி வரலாம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அப்படிங்கும் போது அவங்க முன்னாடி போய் நம்ம கொஞ்சம் நம்மளும் அதை பத்தின பேசிக் அறிவு தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு நல்ல ஆசிரியர் நம்மளை ஒத்துப்பான். இல்ல அப்படின்னா இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற கண்ணோட்டம் நிறைய மாணவர்களுக்கிடையே இருக்குது.
1: கிரீன் கெமிஸ்ட்ரி இந்த வார்த்தை வந்து நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுறோம். அப்படின்னா என்ன
0: கிரீன் கெமிஸ்ட்ரி அப்படின்னா என்னன்னா, பழங்காலத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுல பார்த்தோம்னா உடம்பு சரியில்லை இல்லை வேற ஏதாவது அப்படின்னா அந்த வேப்பலை அந்த மாதிரிலாம் அரைச்சி கொடுப்பாங்க. அந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பொண்ணுங்க குடிக்கணும், வயிற்றுல உள்ள பூச்சிக்கள்லாம் சாக்கும் அப்படின்னு. இப்போ நம்மளே இந்த கொரோனா டயத்துல பாருங்க, எல்லாருமே அந்த கபசுர நீரை தேடி தேடி அலைஞ்சோம். தட் இஸ் த கிரீன் கெமிஸ்ட்ரி. அது என்னன்னா, கிடைக்கக்கூடிய பொருள் வந்து எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாத இப்போ வந்து அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. கிரீன் அப்படின்ற போர்வைக்கு மேலே உள்ள நிறைய கெமிஸ்ட்ரி அடங்கியிருக்கு. அப்ப இந்த கிரீன் அப்படின்னா பசுமை பிளான்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய அந்த வேப்பிலை சாறு, நமக்கு தெரிஞ்ச மிளகு சாறு, சோம்பு, ஜீரகம், நிறைய பொருட்கள்லாம் இருக்குது. அஞ்சாரப்பட்டியில் இருக்கக்கூடிய ஜாமான்கள், அதை தப்பி காய்கறிகளோட எக்ஸ்ட்ராக்ட், ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட், இதுல எல்லாம் என்னென்ன கெமிஸ்ட்ரி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுதான் கிரீன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இதில் நிறைய அப்ளிகேஷன்ஸும் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு.
1: இப்போ மாணவர்கள் வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ அப்போ ஈஸியாக வந்து அதை எப்படி வந்து அதை நம்ம மனசில் வச்சுக்கிறது?
0: கண்டிப்பாக மாணவர்களுக்கு கெமிஸ்ட்ரி மேலே உள்ள பயம் போகணும்னா அவனுக்கு அடிப்படை ஃபவுண்டேஷன் கெமிஸ்ட்ரி வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ஃபர்தராக பயப்படாமல் வெளியில் வர முடியும். ஒரு ப்ராக்டிக்கல் பண்ண போகிற ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இப்போ வந்து பாட்டு பாடி சில பேர் புரிய வைப்பாங்க, சில பேர் வந்து டைலாக் வச்சு புரிய வைப்பாங்க. ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய பெடகாஜின்னு சொல்லுவோம், கற்பித்தல் முறையை பொறுத்து அந்த உள்வாங்கக்கூடிய சக்தி அவனுக்கு அதிகமாக இருக்கணும். மற்றபடி வேற நம்ம வந்து திடீர்னு ஒரு ஃபார்முலாவை போட்டு இதை மனப்பாடம் பண்ணு அப்படின்னு சொல்லலாம் முடியாது. அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஃபிஃப்த்லேருந்தே வருது. அப்படி இருக்கும்போது லெவன்த்து டுவெல்த்தில் வரோம். அதே கொஸ்டின்ஸை தான் பேட்டர்னை தான் நாங்கள் மாற்றுவோம். கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி க்ரீன் கெமிஸ்ட்ரியோ இல்லை எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி தெர்மோடைனமிக்ஸ் நிறைய உள்ள டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பற்றி படிக்கும்போது அவனோட பேசிக் தெரிஞ்சால் மட்டும்தான் அவன் ஃபர்தர்

0: அதை ஃபாலோ பண்ண முடியும். இப்பெல்லாம் ரொம்ப சிலபஸ் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு மேடம். பசங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சிலபஸ் இப்போ ஃப்ரேம் பண்ணி வைக்கிறோம். அந்த கெமிஸ்ட்ரியோட சேர்ந்து ஏஏ இந்த மாதிரி சேர்ந்து வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா படிக்கிறான். அப்ப அவனுக்கு தகுந்த மாதிரி இந்த கரிக்குலம் வந்து நம்ம மாத்தி அமைக்கணும். இப்ப யூஜிசியும் பாத்தீங்கன்னா அப்படி மாத்தி அமைச்சு நிறைய கொண்டு வந்திருக்காங்க. லைஃப் ஸ்கில் அப்படின்னு சொல்லி ஒரு புது பேட்டர்ன் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கெமிஸ்ட்ரியோட சேர்ந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கு. இப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கான் பையன் படிக்கிறதுக்கு.
1: சரி மேம், இப்போ ஃபார்முலா வந்து இந்த மெத்தட்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு நீங்க சொன்னீங்க. இப்போ ஒரு ப்ராக்டிக்கலா அவங்க செய்ய போறாங்க, லேப்ல வந்து அவங்க பண்ணி பார்க்க போறாங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து அவங்க என்ன வந்து கவனத்துல வச்சுக்கணும்?
0: ப்ராக்டிக்கல் வந்து ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து சொல்லிடுவோம் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து என்னென்ன கெமிக்கல்ஸ் எடுக்கணும், எவ்வளோ வெயிட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு கிளாஸ் போட்டுருவோம். போட்டு அவனுக்கு இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனை வந்து நாங்கள் லேபுக்குள்ளே உள்ளே விடுவோம். அதே மாதிரி லேபில் வந்து அவன் வந்து கெமிக்கல்ஸ்லாம் பார்த்து பயம்பராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் எல்லாமே டைல்யூட்டட் தான், கான்சன்ட்ரேட்டடாக வச்சிருக்க மாட்டோம், டைல்யூட்டட் பட் பண்ணி தான் வச்சிருப்போம். ரெண்டாவது பார்த்தோம்னா பசங்க கோட் போட்டிருப்பாங்க, ஏதாவது கெமிக்கல்ஸ் மேலே தெரிச்சிருச்சு அப்படின்னாக்கா எந்தவித பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கோட்டு கொடுத்துருப்போம். அதே மாதிரி கண்ணாடியும் வியர் பண்ணிப்பான், இந்த யூவி ரேடியேஷன் ஏதாவது கெமிக்கல்ஸ் எல்லாம் பண்ணும்போது பண்ணுறது. இப்போலாம் நிறைய குறைச்சிட்டோம் மேடம். இப்போ அவனுங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனால் இப்போ ஏ கம்ப்யூட்டேஷனோட சேர்ந்த ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்து அவனை ட்ரெயின் பண்ணி வைக்கிறோம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி கம்ப்யூட்டேஷனல் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி இப்போ வந்துருச்சு. கெமிக்கல்ஸை வச்சு தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது, கம்ப்யூட்டேஷனல் கெமிஸ்ட்ரி ஒரு சாஃப்ட்வேரை பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். அதில் அவனுக்கு எப்படி டிவியேட் ஆகி நல்லா படிக்கிறான் அப்படின்னு, ஏன்னா அது வந்து அவனுக்கு ஃபியூச்சர் ஸ்டடீஸுக்கும் யூஸ் ஆகும். பிஎஸ்சி படித்தானா அவனுக்கு எம்எஸ்சி ஃபர்தராக வந்து அவன் ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஃபாரின்லலாம் அப்படி தானே மேடம் போய்கிட்டு இருக்கு ட்ரெண்ட் வந்து, உங்களுக்கு கெமிக்கல்ஸ் இல்லாமலேயே கம்ப்யூட்டேஷனல் கெமிஸ்ட்ரி நிறைய பண்ணலாம்.
1: இப்போ இந்த கெமிஸ்ட்ரி துறை அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த வேதியியல் சார்ந்த படிப்புகள் என்னென்ன இருக்கு, அதுக்கான மேற்படிப்புகள் என்ன இருக்கு, அதுக்கான வேலை வாய்ப்புகள்
0: நிறைய இருக்கு மேடம். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டேன் அப்படின்னா நான் அப்படியே விட்டுறேன், நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவான். அப்போ அவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை கிடைக்கும். குவாலிட்டி மேனேஜர், தரக்கட்டுப்பாடு, இந்த பொருளோட தரம் எப்படி இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் இண்டஸ்ட்ரி இல்லை எடியபிள் ஆயில் ஆயில் எல்லாம் எப்படி இருக்கு. நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து அவனுக்கு வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருவோம். 15 days வந்து அவன் எந்த எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறானோ, சில பேர் வந்து லேபு போவான், சிக்ரின்னு சொல்லுவோம், சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் லெபாரட்டரி காரைக்குடியில் இருக்கு, அங்கே வந்து நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவன் அப்படி போவான். சில பேர் வேலைக்கு போகணும்னு நினைப்பான் அப்படி போவான், சில பேர் ஆண்டர்பிரனராக ஆகணும்னு நினைப்பான். அவனுங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாகவே வந்து பார்த்தோம்னா நாங்கள் அந்த சாம்பிராணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், எல்லாமே க்ரீன் மெத்தட், சோப்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அகர்பத்தி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஓரளவுக்கு அவனுக்கு வந்து அந்த லைஃப் ஸ்கில் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது, அதுலேயே நாங்கள் நிறைய சொல்லி கொடுத்துருவோம். அதே மாதிரி ஆட் ஆன் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆட் ஆன் கோர்ஸ்னால் காலேஜ் டயத்தை அதுக்கப்புறம் இருந்து பண்ணுவோம். அதுக்கு நாங்கள் எங்கள் ஸ்டாஃப்மே வந்து ஒத்துழைச்சி நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இல்லை வெளியிலேருந்துமே வந்து யாராவது எக்ஸ்பர்ட் ஆள் நல்லா இருந்தாங்கன்னா அவங்களையும் வந்து அந்த துறையில் யார் நல்ல வெல்விஷ்டாக இருக்காங்களோ அவங்கள வச்சு இந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணுவோம். அதில் நிறைய ஈடுபாடு காட்டுறான். அப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு சில பேர் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி போவான், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு இந்த குரூப் எக்ஸாம்ஸ் எல்லாம் கூட எழுதலாம். குரூப் 4 ஃபார் எலிஜிபிள் எல்லாத்துக்குமே. குரூப் 1 பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேசிக் சயின்ஸ்னு ஒரு திட்டம் இருக்கு, அது கொஞ்சம் நல்லா படிக்கிறதுக்கு கெமிஸ்ட்ரி யூஸ் ஆகும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னாக்கா பிஹெச்டி கெமிஸ்ட்ரி பண்ணலாம். பிஹெச்டி பண்ணிட்டு நிறைய பாரதாஸ் யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இதுல எல்லாமே சென்னையில பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் எய்டட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே இருக்கு, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அதுலேயுமே அவன் ஃபர்தராக போகலாம். அதை முடிச்சுட்டு ஃபாரின் சர்வீஸ் பண்ணலாம், போஸ்ட் டாக்டர் ஃபெலோஷிப்னு சொல்லுவோம், பிடிஎஃப் போகலாம். இப்படிலாம் மேடம் நான் இடையிலே வேலைக்கு போகணும்னு அப்படின்னு நினைக்கிறவே வந்து நிறைய பேர் சயின்டிஸ்டாகவும் ஆகலாம். சயின்டிஸ்ட்னு சொல்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா இஸ்ரோவில் சயின்டிஸ்ட் பி அந்த மாதிரி இருக்கு, அப்புறம் டிஃபென்ஸ் DRDO அதுலேயுமே சயின்டிஸ்ட் போஸ்ட் இருக்கு. இப்போ டீச்சர் பிஎஸ்சி முடிச்சுட்டு அழகாக பிஎட் முடிச்சுட்டு அவன் டீச்சராக போகலாம் அப்படின்னுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது கெமிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா தென் கம்பேர் டு அதர்ஸ். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி முடிச்சு தானே ஒரு சுய தொழிலும் பண்ணலாம். அந்த MSVM சொல்லிட்டு நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, அதையுமே நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த ஸ்கீமை வச்சு அவன் தானாகவும் தொழில் தொடங்கலாம், இல்லை ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னாலும் எம்எஸ்சி பிஹெச்டி பிடிஎஃப் பண்ணலாம், இல்லை நாங்கள் குரூப் எக்ஸாம் எழுதி போகணுன்னாலும் போகலாம். இந்த மாதிரி DRDO பார்க் ISRO இதுலலாம் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் போஸ்ட்டு நிறைய இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஏர்போர்ட்லேயுமே நிறைய வேகன்சிஸ் வந்தார், ஏர் ஃப்ளோ ரேட்லாம் பார்ப்பாங்க, அதுக்கெல்லாமே வந்து கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. கெமிஸ்ட்ரி இஸ் த மிஸ்ட்ரி, கொஞ்சம் குழப்பமாக நிலையாக இருந்தாலும் வந்து அது வந்து வாழ்க்கைக்கு அடிப்படை வந்து கெமிஸ்ட்ரி தான்.
1: இப்போ ரிசர்ச் லைனில் போகிறதுக்காக ரெடியாக இருக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: ரிசர்ச் லைனில் போகிறவங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரிசர்ச் அப்படின்ற ரீசர்ச் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த ரீசர்ச் அப்படின்னு தான் நாங்கள் சொல்வோம். ஒருத்தவங்க பண்ணினுடைய ஒர்க்கை வந்து மாடிஃபை பண்ணி

0: எப்படி வருது அப்படின்றத பண்ணக்கூடியது தான் ரிசர்ச். இதில் வந்து இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் வந்து நம்ம பழைய ரிசர்ச் ஒர்க்கே பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து ஒரு பெரிய வேலை வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். புதுசாக என்னென்ன ட்ரெண்ட் இருக்குது, புதுசாக என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பார்க்கணும். கெமிஸ்ட்ரி சம்மந்தமான ஜேர்னல்ஸை போய் பார்க்கணும். இந்த ஸ்கூப்பர்ஸு, எல்ஸ்வரு, யூஜிசி கேர்லிஸ்ட் ஜேர்னல்ஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த ஜேர்னல்ஸில் போய் நம்ம ஒரு டைம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட கைடு என்ன டாப்பிக்கில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றத தெரிஞ்சு தான் நம்ம அந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த டாப்பிக்கில் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து நம்ம நிறைய ஜேர்னல்ஸ் கலெக்ஷன்ஸ் முதல்ல 1 இயர் கண்டிப்பாக தேடுதல் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு புரிதல் வரும். முதல் தேடுதல், அப்புறம் புரிதல், அதுக்கப்புறம் தான் அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சரி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஐடியா கிடைச்சதுக்கு அப்புறம் ரிசர்ச்சை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜேர்னல்ஸ்ல போட்டு வெளியில வர்றது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வேலை. அந்த கரெக்ஷன்ஸ் உட்காந்து பார்க்கணும். முன்னாடிலாம் நாங்கள்லாம் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். கம்ப்யூட்டர் மட்டும்தான் இருக்கு. இப்போ வந்து நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு. அப்போ அந்த ஏஐ டூல்ஸ்ல போட்டு கிராமர் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து 4-5 பேரோட ஒர்க்கை வந்து அவன் சர்ச் பண்ணி எடுத்துட்டு அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இவங்க ஒரு ஒர்க்கை கொடுக்கலாம். அப்போ அந்த ஏஐ டூலில் போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதே நம்மளோட ரிக்வஷன்ஸை வந்து அது வந்து கேரி அவுட் பண்ணி தரும். முழு ஃபுல்லாகவுமே ஏஐயே நம்ப கூடாது. ஏன்னா ஏஐ வந்து என்னன்னா அது செயற்கை நுண்ணறிவு தான். நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது இயற்கை அறிவு. அந்த இயற்கை அறிவை செயற்கை நுண்ணறிவு கிட்ட கொஞ்சமாக பயன்படுத்தி பண்ணுனா அவன் ஒரு பெஸ்ட்டு ரிசர்ச்சரா வருவாங்க.
1: ஒரு ரிசர்ச் லைன்ல போற மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு அதுக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க நீங்க. இப்போ நிறைவா கெமிஸ்ட்ரியை பார்த்து பயப்படுற மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவான வேர்ட்ஸ் சொல்லுங்களேன்.
0: கெமிஸ்ட்ரி அப்படிங்கும்போது டெய்லி நம்ம காலையில எழுந்திருச்ச உடனே ப்ரஷ் பண்றோம், பேஸ்ட் யூஸ் பண்றோம், அதுல கெமிஸ்ட்ரி இருக்கு, அதை பார்த்து பயப்படுறதில்ல. ரெண்டாவது தண்ணி குடிக்கிறோம், H2O, அதையும் பார்த்து பயப்படுறதில்ல. குளிக்கிறோம், சோப்பு போடுறோம், அழகா இருக்கணும்ன்றதுக்காக கெமிக்கல்ஸ் நிறைய நிறைந்த ஃபேஷியல் கிரீம்ஸ் எல்லாமே யூஸ் பண்றோம். சன்ஸ்கிரீன் போடுறோம். டூவீலர்ல போகும்போது பொல்யூஷன்ஸ் நிறைய, கார்பன் டை ஆக்சைட் எல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் பயப்படாத நம்ம படிக்கிறதுக்காக எதுக்கு பயப்படணும் அப்படின்றது தேவையில்லாத ஒரு பயம். அப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த தலை முதல் கால் வரை கெமிஸ்ட்ரி தான் யூஸ் பண்ணுறோம். அதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, அதை ஏன் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு தேடுதல் வேட்டைக்கு மாணவர்கள் போனாங்க அப்படின்னு சொன்னாக்கா கெமிஸ்ட்ரி வந்து பயமாக இருக்காது, ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக அவங்களுக்கு அமையும்.
1: அதாவது நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் வந்து எங்களுக்கு அது மேலே ஒரு தைரியம் வருது. உண்மையாகவே அதை ஏன் படிக்கக்கூடாது, அது ஏன் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்வத்தை வந்து நீங்கள் ரொம்ப தோன்றுனீங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லா விஷயத்துக்குமே வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரியே நீங்கள் பதில் சொன்னீங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து கெமிஸ்ட்ரி நமக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.
2: இதுவரை வேதியியல் பாடமும் நம் வாழ்க்கையும், இதில் வேதியியல் பேராசிரியை முனைவர் R. தனலட்சுமி அவர்களுடன் நேர்முகம்.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: ஆகஸ்ட் 5ஆம் தேதியான இன்று தேசிய சிப்பி தினம் கொண்டாடப்படுகிறது. கடல் உணவு வகைகளின் சிறப்பை கொண்டாடும் ஒரு உணவு திருவிழா இந்த தேசிய சிப்பி தினம்.

அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் இந்திய விடுதலை போராட்ட வீர பெண்மணி சரோஜினி நாயுடு அவர்கள் பற்றி ஒரு சில துளிகள். ஒரு கவிஞரால் நாட்டை மாற்ற முடியுமா என்ற கேள்விக்கு தனது கவிதையாலும் கம்பீர பேச்சாலும் அச்சமற்ற போராட்டத்தாலும் பதில் சொன்னவர்தான் சரோஜினி நாயுடு. 1879 ஆண்டு ஹைதராபாத்தில் பிறந்த சரோஜினி நாயுடு சிறு வயதிலிருந்தே அபாரமான அறிவாற்றல் கொண்டவராம். அவருடைய தந்தை விஞ்ஞானி, தாய் கவிஞர் என்ற காரணத்தால் கல்வியும் கலைத்திறனும் இணைந்த சூழலில் வளர்ந்தவர். வெறும் 13 வயதிலேயே நீண்ட ஆங்கில கவிதை ஒன்றை எழுதி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினாராம். இவரது கவிதைகள் இந்தியாவின் இயற்கை, கலாச்சாரம், மக்களின் வாழ்க்கை முறை போன்றவற்றை அழகாக பிரதிபலித்தனவாம். பின்னர் இங்கிலாந்தில் உயர்நிலை பயின்ற இவர் அங்கே இருந்த போதும் இவரது மனம் இந்தியாவையே நினைத்ததாம். இந்தியா அடிமைப்பட்டு இருப்பதை நினைத்து மிகவும் வேதனைப்பட்ட காரணத்தால் நாடு திரும்பிய பிறகு கோபாலகிருஷ்ண கோகலே, மகாத்மா காந்தி போன்ற தலைவர்களின் சிந்தனையால் ஈர்க்கப்பட்டு தனது வாழ்க்கையை இந்திய சுதந்திரத்திற்காக அர்ப்பணிக்க முடிவு செய்த தருணம் ஒரு கவிஞராக மட்டுமில்லாமல் ஒரு போராட்ட வீராங்கனையாகவும் மாறினாராம். இந்திய சுதந்திர போராட்டத்தில் சரோஜினி நாயுடுவின் பங்கு மிகவும் முக்கியமான

தாக கருதப்பட்டது. மகாத்மா காந்தி தொடங்கிய ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், குடிமை சட்டமறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என பல்வேறு போராட்டங்களில் முன்னணியில் நின்று செயல்பட்டாராம். 1930 உப்பு சத்தியாகிரகத்தின் போது மகாத்மா காந்தி கைது செய்யப்பட்ட பிறகு அந்த போர் பலமுறை சிறை தண்டனையும் அனுபவித்தாராம். ஆனால் இவரது மிகப்பெரிய பங்களிப்பு போராட்டத்தில் மட்டுமில்லை, இந்தியா முழுவதும் பயணம் செய்து ஆயிரக்கணக்கான மக்களிடம் சுதந்திரத்தின் அவசியத்தை எடுத்துரைத்த இவர் குறிப்பாக பெண்களும் நாட்டு விடுதலைக்காக வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும், நாட்டின் முன்னேற்றத்தில் சமமாக பங்கேற்க வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தினாராம். இவரது பேச்சை கேட்ட பிறகு பல பெண்கள் முதன்முறையாக சுதந்திர போராட்டத்தில் இணைந்ததாக வரலாறு கூறுகிறது. அவருடைய பேச்சு மிகவும் இனிமையாக இருக்குமாம். ஆனால் அந்த இனிமைக்குள் ஒரு தீவிரமான தேச

முறையாக வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும், நாட்டின் முன்னேற்றத்தில் சமமாக பங்கேற்க வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தினாராம். இவரது பேச்சை கேட்ட பிறகு பல பெண்கள் முதன்முறையாக சுதந்திர போராட்டத்தில் இணைந்ததாக வரலாறு கூறுகிறது. அவருடைய பேச்சு மிகவும் இனிமையாக இருக்குமாம். ஆனால் அந்த இனிமைக்குள் ஒரு தீவிரமான தேசப்பற்றும் தைரியமும் தெரிந்த காரணத்தால் மக்கள் அவரை இந்தியாவின் கவிக்குயில் என்றே அழைத்தனர். 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற போது அந்த மகிழ்ச்சியை நேரில் கண்டவர்களில் சரோஜினி நாயுடுவும் ஒருவராம். சுதந்திரத்திற்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தின் முதல் பெண் ஆளுநராக பொறுப்பேற்று நாட்டுக்கான தனது சேவையை தொடர்ந்த இவர் ஒரு கையில் கவிதை, மற்றொரு கையில் தேசப்பற்று, இந்த இரண்டையும் இணைத்து இந்தியர்களின் மனதில் சுதந்திர உணர்வை விதைத்த அரிய பெண்மணிதான் சரோஜினி நாயுடு. வாழ்ந்தி மட்டுமல்ல, வார்த்தைகளாலும் ஒரு நாட்டின் விடுதலையை

பண்ணுறோம் இல்லாத ஒரு வாட்டர் கலரிங் பண்ணுறோம், ஒரு பென்சில் ஸ்கெட்சிங் பண்ணுறோம் அப்படின்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். சராசரியாக நம்ம ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணுற மீடியம்முடைய சில ஃபேக்ட்ஸ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இப்போ நம்ம எல்லாருமே வந்து இனிஷியலாக நம்ம ஒரு ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு மீடியமாக இருக்கட்டும், இல்லை பசங்களுக்கு அட்ராக்ட் ஆகிற மீடியம் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுறது வந்து ஆயில் பேஸ்டல் தான். ஆக்சுவலாக ஆயில் பேஸ்டல்ன்றது நமக்கு ஒரு வேக்ஸில் நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறாங்க, ஒரு ஆயில் சப்ஸ்டன்ஸ் அதில் இருக்குன்றதுலாம் நமக்கு தெரியும். ஆனால் அதை தாண்டி நம்ம அதை வந்து எப்படி நமக்கு ஒரு ஆயில் பேஸ்டல்னு ஒன்று கிரியேட் ஆச்சு அப்படின்னா 1925 நான் டாக்ஸிக்காக ஒரு திரவியம் வச்சு நம்ம ஒரு பெயிண்டிங் பண்ணணும் இல்லை ஒரு பிக்சர் கொடுக்கணுன்றதுக்காக உருவானது தான் ஆயில் பேஸ்டல் கிரையான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நமக்கு இருக்கிறதுலே நம்ம ஈஸியான மீடியம்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம அதை ட்ரை பண்ணிடலாம், அதுக்கு நம்ம மெனக்கெட்டு ட்ரை பண்ணணும், அதுக்கு தனியாக நம்ம ஒரு இது கொடுக்கணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ நம்ம ஈவன் இப்போ பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதில் வந்துட்டு நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிரும். ஸோ நமக்கு வேணுன்ற பிக்சர் நம்ம பண்ணி முடிச்சுட்டு ரிசல்ட் கிடைக்கவும் நம்ம அதை ஈஸியாக அப்படியே ட்ரைவ் பண்ணிடலாம். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த ஆயில் பேஸ்டலில். ஸோ இந்த ஆயில் பேஸ்டல் வந்து ஈவன் நம்ம 1925 அந்த பீரியடில் வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு கருத்து தெரிவிக்கிறதுக்காக, இப்போது ஒரு ரெண்டு பேரோட கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக ஒரு சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயங்கள் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து ஓவியத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து வந்திருக்கு.

நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் வரைதல் மற்றும் ஓவிய நுட்பங்கள், இதில் ஆயில் பேஸ்டல் பற்றிய தகவல் வழங்குபவர் ஓவிய பயிற்றுநர் சபிதா பாண்டியன் அவர்கள்.

இப்போ நம்ம ஒரு ஓவியம் வரைகிறோம் இல்லை ஒரு கிராஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு வந்து எத்தனை பேர் நம்ம யோசிச்சு பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போ ஒரு ஓவியமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பார்த்த உடனே வரையணும், அதை வந்து எப்படியாவது நம்ம தத்துறோமா அதில் இருக்கிற மாதிரியே பண்ணணுன்ற மாதிரி தான் நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும். இப்போ ஒரு நம்ம ஒரு மீடியம் யூஸ் பண்ணுறோம், ஆயில் பேஸ்டல் ட்ராயிங் பண்ணுறோம்

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று தாக்கல் செய்தார். மதுரையில் சட்டக்கல்லூரி அமைக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை மருத்துவ காப்பீடு 7.5 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். மீனவர்களுக்கான நிவாரணத் தொகை 7000 ரூபாயாக அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. தாவேக அரசின் முதல் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிதிநிலை அறிக்கை பூர்த்தி செய்யவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி பனிமயமாதா பேராலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சப்ரபவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூக நீதி, சமத்துவம் ஆகியவற்றை முன்னிறுத்தி மாநில அரசு செயல்படுவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், 2036 ஆண்டிற்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை எட்ட அரசு உறுதி பூண்டிருப்பதாக கூறினார். தமிழக அரசின் டெண்டரில் தற்போது வெளிப்படைத்தன்மை கொண்டுவரப்பட்டு தகுதி வாய்ந்த அனைவரும் பங்கேற்க வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.
1: 2036 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாகவும் உயர்த்த தேவையான சமூக பொருளாதாரம் மற்றும் மனிதவள முதலீடுகளை மேற்கொள்வதற்கு நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. நமது அரசு டெண்டர்களில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வந்துள்ளது. இளைஞர்களுக்கும்

0: சிறு தொழில் செய்பவர்களும் அரசின் டெண்டர்களில் முதல் முறையாக பங்கேற்க ஏதுவாக குறைந்த மதிப்பில் டெண்டர்களில் உள்ள பல்வேறு விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன.
1: தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும். முதல்கட்டமாக 10,000 பள்ளிகளில் தூய்மை பாதுகாப்பை உறுதி செய்ய 1,369 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அரசு பள்ளிகளை நவீனப்படுத்த 300 கோடி ரூபாய். பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளி திட்டத்திற்கு 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.
2: மாநிலம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகள் நவீனமயமாக்கும் நோக்கத்தில் பரிந்துரை செய்யப்பட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதற்கான ஒரு பள்ளி நிறைவு திட்டம் அறிவும் செய்யப்படுகிறது. 3,734 பள்ளிகள் 2,132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.
1: உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பொது நூலகங்களை மின்னணுமயமாக்க 10 கோடி ரூபாய். கல்லூரி மாணாக்கருக்கு வெற்றி மடிகணினி வழங்க 2,000 கோடி ரூபாய். மாணாக்கருக்கு நவீன மிதிவண்டிகள் வழங்க 272 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்றும் அவர் கூறினார். மதுரையில் சிறப்பு சட்டக்கல்லூரி தொடங்கப்படும். மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 5 மண்டலங்களில் புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனைகள் அமைக்கப்படும். சமூக நலன் மகளிர் உரிமைத் தொகை வழங்க 9,818 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தொழிலாளர் நலத்துறைக்கு 2,022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்றார். மீனவர்களுக்கு பணி இல்லாத காலத்தில் வழங்கும் உதவித்தொகை 7,000 ரூபாயாக அதிகரிப்பு. விளையாட்டுத்துறைக்கு 1,051 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடி ரூபாய். வேளாண் துறைக்கு 14,984 கோடி ரூபாய். மாவட்டந்தோறும் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்க 3,200 கோடி ரூபாய். பின்தங்கிய மாவட்டங்களில் புதிய தொழில் மற்றும் சிப்காட் பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தஞ்சை, திருவண்ணாமலை, சேலம், கடலூர், விருதுநகர் மாவட்டங்களில் அறிவுசார் குறைபாடு உடையோருக்கான நம்பிக்கை இல்லம் என்ற அரசு நிறுவனங்கள் அமைக்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1,485 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மாற்றுத்திறனாளிகளுக்கு உயர்தர உதவி உபகரணங்கள் வழங்க 50% மானிய நிதியுதவி வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு அரசு வழங்கும் மானியம் 35,000 ரூபாயாக உயர்த்தப்படும். சிறுபான்மையினருக்கான உதவும் சங்கங்கள் கூடுதலாக அமைக்கப்படும். பழங்குடியினர் குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். நகர்ப்புறம், கிராமப்புறங்களில் சமூக பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கில் அயோத்திதாசர் பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். பெண் விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக மாற்றும் மண்ணின் மகள் திட்டம் செயல்படுத்தப்படும். ஆதித்திராவிடர் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இந்து சமயத்துறைக்கு 708 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மூத்த குடிமக்களின் புனித பயணம் திட்டத்தின் கீழ் 2.5 லட்சம் பேர் பயன்பெறும் வகையில் 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றார். மாமல்லபுரத்தை சர்வதேச சுற்றுலா தலமாக மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஒகேனக்கல், காவிரி, மதுரை, வைகை, பாபநாசம், தாமிரபரணியில் நதி சுற்றுலா உருவாக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை மருத்துவ காப்பீடு 5 லட்சத்திலிருந்து 7.5 லட்சமாக உயர்த்தப்படும். அரசின் நலத்திட்ட பயனாளிகள் மறு ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சமூக பொறுப்பை இளைஞர்களிடையே ஏற்படுத்தும் ஒருங்கிணைந்த இளைஞர் மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்படும். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கும் 500 வீரர்களுக்கு நிதியுதவி வழங்க கூடுதல் நிதி ஒதுக்கீடு. தமிழ்நாடு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் உலக அரங்கிற்கு கொண்டு செல்ல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். வரும் செப்டம்பர் 15 முதல் குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீர் வழங்கும் திட்டத்திற்கு 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாநில வீட்டுவசதி திட்டமான வெற்றி வீடு திட்டம் அறிமுகம். வீட்டு அலகுத்தொகை 5 லட்சமாக உயர்த்தப்படும். அரசின் சேவைகள் குறித்த காலத்தில் பெறும் சேவை உரிமை சட்டம் அறிமுகம் செய்யப்படும். மகளிர் சுயஉதவிக் குழுக்களுக்கு 38,000 கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு. மனித வனவிலங்கு மோதலை தடுக்க 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு போன்ற அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். இந்த பட்ஜெட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான திருந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 3.5 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளதாகவும் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 2,54,000 கோடியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். வரி வருவாய் 9.78% வளர்ச்சி அடையும் என்று தெரிவித்துள்ள அமைச்சர் வருவாய் பற்றாக்குறை 55,775 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தாவேக அரசின் முதல் பட்ஜெட்.

0: ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக அரசின் திட்டங்களை பெயர் மாற்றம் செய்து தற்போதைய அரசு புதிய திட்டங்களாக தெரிவிப்பதாக குறை கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் தாவேக வழங்கிய வாக்குறுதிகள் எப்போது நிறைவேற்றப்படும் என்றும் அவர் வினா எழுப்பியுள்ளார். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் தொடர்பாக பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2500 ரூபாய் மகளிர் உரிமைத்தொகை, ஆண்டுக்கு 6 சிலிண்டர் தொடர்பான வாக்குறுதிகள் இல்லை என்று தெரிவித்தார். மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எதையும் இந்த பட்ஜெட் பூர்த்தி செய்யவில்லை என்றும் அவர் குறை கூறினார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று அறிவித்தார். தூத்துக்குடி பனிமயமாதா பேராலயத்தின் 444வது ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அன்னையின் திருவுருவ சப்பர பவனி இன்றிரவு நடைபெறவுள்ளது. இதனையொட்டி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் தூத்துக்குடிக்கு வருகை தந்தவனம் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். உலக தாய்ப்பால் வார விழாவையொட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் ஆலோசனை கூட்டத்தில் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கி தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ராகுல் வலியுறுத்தியுள்ளார்.
1: புரதச்சத்து அதிகமா இருக்கிறத எடுத்துனீங்க அப்படின்னா இன்னும் பால் சுரக்கிறது உங்களுக்கு அதிகமா தான். முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா, முதல்ல வர சீர்பால்னு சொல்றேன், முதலாளுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய தடுப்பூசியே. அதுல உள்ள அந்த எதிர்ப்பு சக்திகளா இருக்கட்டும் எல்லாமே வந்து குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஒண்ணு. அதனால அது ஒரு 10 சொட்டு வந்தாலுமே போதும், அதை கொடுத்தா போதும், நீங்க எல்லாமே சாப்பிடலாம், எந்த வித தடைகளுமே கிடையாது. தாய்ப்பாலை மட்டுமே எப்பயுமே கொடுத்துக்கிட்டு இருங்க.
0: நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலைமை காணப்பட்டதால் மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டில் பல்வேறு பகுதிகளில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் ஏற்கனவே 300 பயிற்சி பள்ளிகளுக்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக எடுத்துரைத்தார். தென்கொரியா அசானில் நடைபெறும் கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இஷாராணி பருவா முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ரூனாக் சௌஹான் தென்கொரியாவின் ஜின் ஜியோனை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று தாக்கல் செய்தார். மதுரையில் சட்டக்கல்லூரி அமைக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை மருத்துவ காப்பீடு 7.5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். மீனவர்களுக்கான நிவாரணத் தொகை 7000 ரூபாயாக அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. தாவேக அரசின் முதல் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிதிநிலை அறிக்கை பூர்த்தி செய்யவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி பனிமயமாதா பேராலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சப்பர பவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 1:56. இப்பொழுது வேதம் புதிது படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலை கேட்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இன்னைக்கு வேளாண் துறை சம்பந்தமான ஒரு பிஎம் ஸ்கீம் பத்தி நம்ம பார்க்க போறோம். பிஎம் பிரணாம் அப்படிங்கிற ப்ரமோஷன் ஆஃப் ஆல்டர்னேட் நியூட்ரியன்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டம் உரங்களில் ரசாயனங்கள் இல்லாமல் இருப்பதை ஊக்குவிக்கும் ஒரு திட்டம். பொதுவாக விவசாயத்தின் உற்பத்தி திறன், அதாவது பயிர்களின் விளைச்சலை அதிகரிக்கவும் அவை சரியாக வளர போதுமான ஊட்டச்சத்துக்களை கொடுப்பது அவசியமா இருக்கிறது. அதற்காக உரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதில் குறிப்பாக ரசாயனம் கலந்த உரங்கள் விளைச்சலை அதிகப்படுத்தினாலும் காலப்போக்கில் மண் வளம் குறைந்து மண் அரிப்பு அதனுடைய உப்புத்தன்மையும் அதிகரித்து

0: ஒட்டுமொத்த உற்பத்தி திறனும் குறைகிறது. இதனை கருத்தில் கொண்டு மத்திய ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் அமைச்சகத்தின் கீழ் 2023 தொடங்கப்பட்ட பிரணாம் என்கிற இந்த திட்டம் ரசாயன உரங்களை குறைத்து அதற்கான மாற்று வழிமுறையான இயற்கை முறையில் விவசாயம் செய்பவர்களை ஊக்குவிக்கும் விதமாக மானியம் வழங்குகிறது. நாட்டில் உரங்களுக்கான செலவும் அதற்கான மானிய தொகையில் 20,000 கோடி ரூபாய் வரை குறைப்பது இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இது நிலையான விவசாயத்தை ஊக்குவிக்கும், அதே வேளையில் ரசாயன உர சார்பு நிலையை குறைப்பதற்கான ஒரு திட்டம் என்கிறது மத்திய அரசு. இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அரசு மானிய சேமிப்பிலிருந்து 50% பணத்தை மாநிலங்களுக்கு வழங்கும். இதில் கிராமம், தொகுதி, மாவட்ட அளவில் உரம் மற்றும் உர உற்பத்தி தொழில் நிறுவனங்களை தொழில்நுட்ப ரீதியாக ஊக்குவிக்க 70%, விவசாயிகள், பஞ்சாயத்துகள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் குறித்த விழிப்புணர்வை வழங்கும் சுய உதவி குழுக்களுக்கு 30% வழங்கப்படும். கடந்த 2023 தொடங்கி வரும் 2026 வரை ஒரு வருடத்தின் யூரியா போன்ற ரசாயன உரங்களின் பயன்பாடு ஒவ்வொரு ஆண்டும் கணக்கிடப்பட்டு ஒப்பீடு செய்யப்படும். இதற்காக உர அமைச்சகத்தின் இன்டெகிரேட்டட் ஃபெர்டிலைசர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் IFMS தரவுகள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் 2023-24 15.14 லட்சம் டன் ரசாயன உரங்கள் பயன்பாடு குறைக்கப்பட்டு கணிசமான மானிய சேமிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறது மத்திய உர அமைச்சகம். இந்த பிரணாம் திட்டம் தாய் பூமியின் மறுசீரமைப்பு, விழிப்புணர்வு உருவாக்கம், ஊட்டச்சத்து மற்றும் மேம்பாட்டிற்கான ஒரு திட்டம் என்பதால் கூடிய விரைவில் நமது நாடு பசுமையான ஒரு நாடாக உருவாகும் என நம்புவோம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி திரையிசை கேட்கலாம். திரையிசையின் முதலில் மூவேந்தர் படத்திலிருந்து ஹரிஹரன் பாடியது பாடலாசிரியர் அறிவுமதி பாடலுக்கிசை சிற்பி.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. திரையிசையின் நிறைவாக பிரியங்கா படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் வாலி, பாடலுக்கிசை இளையராஜா.

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 8 அங்கக வேளாண்மையில் நூற்புலோ மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் என் சீனிவாசன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 2:30.

0: வணக்கம் நேயர்களே, ஆகாசவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய நமது நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள், கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் நாச்சம்மாள் வெங்கடாசலம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. அம்மா வணக்கங்கம்மா.
1: வணக்கம். நான் சின்ன பிள்ளைலேருந்தே வியாபாரம் செய்யணுங்கோ, கப்பா பண்ண வியாபாரம் நான் பண்ணுறேன், நான் பண்ணி வியாபாரம் என்ற குழந்தை பண்ணுதுங்கோ, அவ்வளோ தான் எனக்கு தெரியும்.
0: அம்மா உங்களுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க?
1: எனக்கு என்னையே பார்க்கல, இருக்கு இருக்கு, ஒரு 55 இருக்கு.
0: நீங்கள் எத்தனை வருஷமா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மல்லி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
1: நான் 18 வியாபாரம், எனக்கு அதுதான் வியாபாரம், வேறு தொழில் தான் எனக்கு தெரியாது. தொழில் தெரியாது, குழம்பு மட்டும் தெரியாது, கருகாப்பு விற்றா கருகாப்பு விற்றதுமே அப்புறம் மல்லி வியாபாரம், அவ்வளவுதான் எங்களுக்கு, வேறு வியாபாரம்லாம் தெரியாது.
0: ஓ, நீங்கள் அந்த காலத்தில் கருவேப்பிலை வியாபாரமெல்லாம் பண்ணிங்களா?
1: அதுதான் எங்களுக்கு சாப்பாடு. கருவேப்பிலை வியாபாரம் பண்ணிட்டு வந்து சந்தக்கரை போய் விற்றுட்டு வந்து ஊருக்குள்ள வியாபாரம் பண்ணி சோழராய் கொண்டு வந்து குழந்தைகள வளர்த்துனேன், வேறு ஒரு வியாபாரம் எங்களுக்கு தெரியாது.
0: எப்படிங்கம்மா கருவேப்பிலை ஒவ்வொரு தோட்டத்தில் ஒவ்வொரு மரம் தான் வச்சுருப்பாங்க?
1: மரம் ஏறி புடுங்கணும், மரம் ஏறித்தான் தலை புடுங்கணும், பிடுங்கி சாக்கில் அமுத்தி ஊர் ஊராக சுற்றி வியாபாரம் தோட்டமெல்லாம் சுற்றி கொள்ளுதாயி போடுவாங்க, அதை கொண்டு வந்து குழந்தைகளுக்கு சாப்பாடு பண்ணி போடுவோம். நான் நல்லா வெங்கியும் போக மாட்டேன்.
0: உங்கள் வீட்டில் ஐயா பேர் என்னங்கம்மா?
1: வெங்கடாச கமண்டர் நாச்சம்மா.
0: அருமையாக சொன்னீங்கம்மா, 85 நீங்கள் வந்து இப்போவுமே உங்களுடைய மகனுக்கும் உங்களுடைய பேத்திக்கும் நிறைய நீங்கள் உதவி செஞ்சிட்ருக்கிறீங்க. அந்த காலத்தில் இதே மாதிரி கருவேப்பிலை வியாபாரம் பண்ணியிருக்கிறீங்க, கொத்தமல்லியும் வியாபாரம் பண்ணியிருக்கிறீங்க. அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குதுங்கம்மா உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம்.
1: அப்போ பிடிச்சி வியாபாரம் பண்ணுறது அந்த காலத்துலேருந்து தினம் மட்டும் வியாபாரம் தான், வேறு சொல்லு எனக்கு ஒன்றும் தெரியாது. என்ற வயதும் வியாபாரம் தான், பிள்ளைகளும் வியாபாரம் தான், என்ற பிள்ளைகளை பூராமல் வியாபாரம் தான், இன்னும் ஒரு பிள்ளை வியாபாரத்துக்கு போகாது, அந்த மாதிரி செஞ்சிட்ருக்கிறோம்.
0: நீங்கள் அந்த காலத்தில் கொத்தமல்லி வியாபாரத்துக்கு போகும்போதுங்கம்மா தோட்டத்துக்காரர்கிட்ட விலை பேசி நீங்கள் பிடுங்கோணு, அவங்ககிட்ட ஒரு விலை பேசி எப்படிங்கம்மா பிடுங்குவீங்க? அதை ஈரப்பதமெல்லாம் இருக்கணுங்களா பிடுங்குறக்கு?
1: உங்களுக்கு தண்ணி விட்டு கொடுப்பாங்கோ, ரெண்டு நாளைக்கு முடிச்சு போய் சொன்னோம்னா தண்ணி விட்டு கொடுத்தாங்கன்னா அப்புறம்தான் நாங்கள் தலை விழுங்குவோம். எங்கள் அப்பாவும் அப்படியே தான், நானும் அப்படியே தான், என் பயங்களும் அப்படித்தே, அதே மாதிரி தான் செய்வோம். நாங்கள் தண்ணி விடாமல் தலை விழுங்க மாட்டோம். ஏன்னு கேட்டால் கோயம்புத்தூர் கொண்டு போய் ஆட்டோவில் கொண்டு போய் உடன்பாடு இருந்து ரயிலில் ஏற்றி கோயம்புத்தூர் பூமார்கல் கொண்டு போய் இறக்குது, அதே தான் எனக்கு வியாபாரம், வேறு வியாபாரம் ஒன்றும் தெரியும்.
0: அது எப்படிங்கம்மா கத்தை கட்டுறது, எதை வச்சு கட்டோன்னு?
1: 10 போடு 10 வரு உள்ள அது விற்கணும்னு போய் செவத்தோடு நின்றுக்குவா, நான் சுட்ட வைப்பேன். நாற்றுல நாலு வாழ்நாள் எடுத்து வந்து அறுத்து கட்டி அதில் வைப்போம்.
0: தண்ணியில் ஊற வச்சா தானுங்கம்மா இருக்க முடியும்?
1: ஆ, தண்ணியில் ஊற வைத்தா இருக்க முடியும், இல்லாட்டி ஊற முடிக்க முடியுமா? நான் தருத்து அப்புறம் கட்டணும்.
0: அம்மா நீங்களும் உங்களுடைய வீட்டில் ஐயாவும் காலங்காலமாக இந்த கொத்தமல்லி வியாபாரம் தான் பண்ணிட்டுருக்குறீங்க. நீங்கள் காட்டுக்குள்ளே போய் அந்த கொத்தமல்லியெல்லாம் தண்ணி விட்டு வச்சுருப்பாங்க, அதையெல்லாம் பக்குவமாக பிடுங்கி சாக்கில் அமுத்தி தண்ணியெல்லாம் தொளிச்சு நீங்கள் வந்து பஸ்ஸில் ஏறி போகிறீங்க, அந்த அனுபவங்கள் கொஞ்சம் எங்கிட்ட பகிர்ந்துக்கலாமே. எப்படியெல்லாம் பஸ்ஸில் போனீங்க?
1: இங்கேருந்து பஸ்ஸில் போட்டு போய் உக்குரத்தில் இறங்கி நடந்து வண்டி அனுக்கல் 2 மேலே போக மாட்டோம், விற்கிற வாங்க தெரியாது தலையோ. இன்றைக்கி எவ்வளவோ விழுந்துது அந்த ஒரு மூட்டையை சாய்பாப்பா கோயிலுக்கு நடந்தே கொண்டு போவோம். நீங்கள் கேட்குறீங்க நான் சைக்கிள் வச்சு கொண்டு போகிறேன்னு சொல்லுவாங்க, எங்கனே வச்சு கொண்டு போயிட்டேன், நான் என்ன பண்ணுறது, நான் ஒரு ஏரி இருந்து அந்த மாதிரி திட்டு அது வச்சு அதுங்க முட்டி அப்புறம் கொண்டு போவேன்.
0: அது எத்தனை கிலோ வருங்கம்மா ஒரு சாக்கு?
1: ஒரு சாக்கு ஒரு 10-20 40 வருது, அதை சிவந்தே தான் கொண்டு போவேன், நெஞ்செல்லாம் வலி. அன்னைக்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் வண்டி ஏது வாசி, இப்போத்தான் வண்டி வாசி ஆட்டாம்போம்.
0: இங்கேருந்து நீங்கள் கோயம்புத்தூருக்கு சாய்பாபா கோயிலுக்கு பஸ்ஸில் கொண்டு போய்
1: சாய்பாபா கோயிலுக்கு அந்த உக்குடத்து வண்டி ஏறி அப்புறம்தான் அங்கே போவோம் இறங்கி. இங்கேருந்தெல்லாம் சுமக்க மாட்டோம், பூமாரி கட்டும் முதல். ரெண்டாவது சாய்பாபா கோயில் எங்களுக்கு கடை கொடுத்தாங்க, கடையை அப்புறம் பயிர்களுக்கு எல்லாம் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே அப்புறம்லாம் அங்கே இறக்க முடியல, நான் வந்த மக்கள் வந்துட்டாங்க, வேறு எந்த வேலையும் இல்லை.
0: அங்கே நீங்கள் வந்து தரமான மல்லியை

0: நீங்கள் கோயம்புத்தூர் கொண்டு போய் விற்பனை பண்ணீங்க. நிறைய வியாபாரிகள் உங்ககிட்ட மல்லி வாங்கியிருப்பாங்க. உங்களுடைய மல்லிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருந்துச்சு? நாச்சமால் அம்மா வந்தாங்கன்னா அருமையான மல்லி கொண்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்களா?
1: பார்த்து நிற்பாங்க. அந்த அம்மா வந்துட்டு நான் பார்த்தாலக்காரர் வந்து தலை தாம்பு வாங்கி கடைக்கட்டு கட்டுறதுக்கு என்னை எதிர்பார்த்து நிற்பாங்க. வண்டி சா குறைச்சு நாங்கள் தான் அப்போ கம்மி. அந்த வியாபாரம் மல்லி எதுவுமே கிடையாது. நான் ஒருத்தி வியாபாரம் கருகாப்புக்கார அம்மா வருவா கொடுத்து அங்கேருந்து கொண்டு போய் பாப்பா உக்கடத்துலேருந்து இறங்கி பூமார்க்கு டெம்பிள் போகணும். அன்றைக்கெல்லாம் எந்த ஆட்டம் இன்னும் இன்றைக்கி

0: முடியாத வைப்போம். இன்னைக்கு 10 ரூபாய்க்கு ஆள் வாங்குறாங்க, போடு 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு 10 விற்பான். அவனுக்கு இன்னொன்று சேர்த்து கொடுக்காமன்று 10 பைசா கட்டித்தான் 10 ரூபாய்க்கு 10 ரூபாய் தான் ஒரு கட்டு. இச்சோட்டு கட்டு கட்டி நாற்றுல விட்டு கட்டி அது வைப்போம். இன்றைக்கெல்லாம் அந்த மாடு விற்கிற காலையில் நம்ம கிட்ட வாங்குறதுக்கு மாலையிலே நாங்கள் சுமக்கவும் மாட்டோம். எல்லாம் சுமந்தகாரமெல்லாம் போச்சு.
1: இப்போல்லாங்கம்மா உடம்புல தைரியம் இருக்கிறது இல்லைங்க, உடம்புல வலு இருக்கிறது இல்லை. இப்போ உங்களுக்கு 85 வயசாச்சு. உங்களுடைய காலத்தில் நீங்கள் என்னென்ன உணவு வகைகள் சேர்த்துட்டீங்கம்மா? கம்பு ராகிகள்லாம் நிறைய சேர்த்துனீங்களா?
0: வரகு தினை எல்லாம் சேர்த்தி குத்தி அன்னைக்கு ஆக்குவோம். தினை வரகு சோளம் மக்காச்சோளம் எல்லாம் அன்னைக்கு அரிசி வந்து இந்த அரிசியெல்லாம் கிடையாது. அரிசிங்கிறதே இல்லை. 8 நாளைக்கு ஒருக்க 2 படி அரிசி வாங்கி ஒரு வேளை போடு வாங்குவோம். இல்லாட்டி இல்லை, அதே நல்லா இருப்போம். நாங்கள் எல்லாம் தும்போம். அன்றைக்கெல்லாம் கழியினாலும் கழிவு போட தும்போம். இன்றைக்கி திங்கிறதுக்கு மாலை இல்லை, இன்றைக்கி பாய்களே திங்கிறது இல்லை. கொண்டு போய் அக்கடை எறிங்கிறாங்க. என்ன பண்ணுது, அதுகளுக்கு என்ன சத்து இருக்குன்னு சொல்லுவோம்.
1: களியெல்லாம் நல்லா கிளறுவீங்களாங்கம்மா?
0: ஆனாலும் 4 படி மாவு போட்டு 2 துடு போட்டு போட்டு அழுத்து கலை போட கவக்கோரம் வச்சு நான் கொடுத்த பக்கம் எங்கள் 5-6 பேர் நான் தான் சமையலே பண்ணுது. இன்றைக்கெல்லாம் களி தும்பாங்களா நம்ம குழந்தைங்க? இன்றைக்கி அந்த களியும் இல்லை, அந்த வேலையும் இல்லை, பாய்களும் செய்யாது. அந்த மாதிரி என்ன பண்ண முடியும்?
1: உங்களுடைய அப்பா அம்மா எந்த ஊருங்கம்மா? நீங்கள் எங்கே பிறந்து வளர்ந்தீங்க?
0: எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் வாவத்துழுவோம். இதே ஊர் தான், எங்கள் அம்மாலும் இதே ஊர் தான், நாங்களும் இதே ஊர் தான். எனக்கு கொடுத்து கொண்டம்பட்டி மேக் கொண்டம்பட்டி. நாங்கள் அப்புறம் எங்கள் மாமனார் வந்து கூட்டிகிட்டு போயிடு. இங்கெல்லாம் இருந்து பிழைக்க முடியாது, வாங்குறேன்னு கூட்டி போய் எல்லா பேரும் அங்கே தான் பிறந்து வளர்ந்து கூட்டி வந்துட்டு எந்த தப்பும் கிடையாது.
1: உங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்த பக்கம் பெரிய குடும்பம், எல்லாத்தையும் சமாளிச்சிருக்கிறீங்க.
0: 12 பேர் எனக்கு கொடுத்த பக்கம் 12 பேருக்கும் நான் அத்தனை வேலையும் செஞ்சு எங்கள் மாமியாருக்கு 7 பேர் இந்து போய் அவங்க வீடு கட்டி வீடு கட்டி எல்லாம் சொல்ல வேண்டாம். நான் போன பக்கம் பூரா கூட்டந்தேன், போன பக்கமெல்லாம் கூட்டம் உட்காந்து கீழே வச்சேன்னா 1-2 சோத்துக்கு உட்காந்து அடிச்சு செலவு இருக்குது. அந்த மாதிரி நான் எல்லாம் நல்லா இருக்கிறேன். எங்கள் பேத்தி வீட்டு போத்தாலும் நல்லா இருக்கு.
1: அம்மா முக்கியமாக கம்பு ராகி இதெல்லாமே களி செய்வோம், கம்பஞ்சோறு ஆக்குவோம் அப்படின்னீங்க. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னங்கம்மா பண்ணுவீங்க? சட்னி பண்ணுவீங்களா இல்லை ரக்கிரியா?
0: ரக்கிரியா சோளம் அன்னைக்கெல்லாம் தட்டைப்பயிறு பத்தப்பயிறு நரிப்பயிறு கொள்ளு அதெல்லாம் போட்டு ஆட்டாங்கல் போட்டு கொள்ளு 2 புடி கொள்ளு போட்டால் தான் 10 ஆட்டாங்கல் போட்டு ஆட்டி ஆட்டை பிறக்கும். சோள சோறு எத்த பிறக்கும் கொள்ளு பருப்பு. இன்றைக்கி என்ன பண்ண முடியும்? தட்டைப்பருப்பு பத்தப்பயிறு நரிப்பயிறு இதெல்லாம் போடும்.
1: நரிப்பயிறு அது எப்படிங்கம்மா இருக்குது?
0: இருக்குது, இப்போ இருக்குது கிடையாது. நரிப்பயிறு நல்லா இருக்கும், சின்ன சின்ன பயிராக இருக்குது, சிறு பயிரா அதெல்லாம் வாங்கிட்டு வந்து போடுவோம். 4 புடி சோளம் குத்துனாத்தான் 1 நாளைக்கு 10 அப்படியெல்லாம் கூடத்தில் பூந்தவரை நானும் நல்லா தான் இருக்கிறேன், எங்கள் குழந்தைகளும் நல்லா தான்.
1: அம்மா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க?
0: எனக்கு 7 பேர். 7 பேர் இருக்கிறாங்க. அவன் பயந்த ஒன்று தந்து போனாங்க. நான் 6 பேர் இருக்கிறாங்க. நான் சந்தோஷமாக இருக்கட்டும், நான் அதை கும்பிடுவேன். நமக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், மக்கள் ஈத்து பேத்து அத்தனையும் நல்லா இருக்கணும் சாமி கும்பிடுவேன். ஏன் ஜாமி நானே எப்படி
1: சொன்னீங்கம்மா? அதுதானம்மா முக்கியம்.
0: உனவே போனாலும் எந்தவங்க எங்கப்பா போ சந்தோஷம் போயிட்டு வந்தே கையில் பிடிப்புன்னு ஒழி ஒன்றும் சொல்ல மாட்டேன்.
1: அம்மா நீங்கள் அந்த காலத்தில் நிறைய பெண்களோட வேலை செஞ்சுருப்பீங்க.
0: அன்னைக்கெல்லாம் வறுத்து நரிப்பயிறு வறுத்து கொட்டி பாவு காய்ச்சி ஊற்றி பிறஞ்சு பெரிய தாலியில் உண்டை பண்ணி போட்டுக்கிறது. 2 மாதம் 4 மாதம் இருந்தாலும் கள்ள கலங்க முடியும், கள்ள பெத்தம் கொட்டணும் கிடையாது. அப்போ ஏற்பட நரிப்பயிராக இருக்குது. பத்துலேயும் சின்ன நரிப்பயிர் நல்லா இருக்குது. பயிலுக்கெல்லாம் நரிப்பயிருங்கிறது என்னன்னு தெரியாது. எங்கள் அம்மா பண்ணி கொடுத்தா அதோட நான் சரியாக பண்ணல. அப்போல்லாம் நரிப்பயிர் இல்லைப்போம், கண்ணில் பார்க்குறக்கு இல்லை. எல்லாம் கேட்குறாங்க வெளிநாட்டுலேருந்து பயிர் வருது, இங்கெல்லாம் நரிப்பயிர் கிடையாது, கண்ணில் பார்க்குறக்கு செடி இல்லை, எங்கே வெளியிலிருந்து கொண்டு போகிறோம்.
2: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டும்?
3: நீ கேட்காத,
4: இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னென்ன தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா
5: என்னென்ன தெரியுமா?
4: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
6: மார்க்கா சொல்லு.
4: டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
6: எப்போ
5: ஆமா,
4: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும்

0: மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
1: ஆகாசவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இதில் தன்னுடைய அனுபவ கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் நாச்சம்மாள் வெங்கடாச்சலம் அவர்கள். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்போமா? அம்மா, இப்போ வந்து லட்டு, ஜிலேபி, மைசூர் பாகு அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. உங்களுடைய காலத்தில் என்னென்ன பலகாரம் பண்ணீங்க? இந்த மாதிரி மாவெல்லாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: இன்றைக்கி அன்றைக்கெல்லாம் சோளம் குச்சி போட்டு தோசை விடுவோம். மண்ணுக்கல் வச்சுட்டே தோசை விடுறது. இங்கேருந்து தோசை ஊற்றிட்டு போனால் வாய்க்கா முட்டு போயிட்டு எங்கள் அம்மா தண்ணி கொண்டு விட அப்போ போட்டு தோசை வேகு. இன்றைக்கி அந்த மாடு சுட்டா திம்பாங்களா? மாடு கண்டி ஊற்றி மண்ணுக்கல் அந்த கல் தான் ஊற்றிட்டு அந்த திணி போட்டு அப்புறமே தண்ணி விட்டு போயிரு. எங்கள் அம்மா நாங்கள் செக்கா செங்காடு தான் கண்ணு எங்களுக்கு. நாங்கள் தூரமெல்லாம் கிடையாது. எல்லாம் நல்லாத்தான் இருக்குது. நரிப்பயிறு, ஒத்தப்பயிறு, தட்டைப்பயிறு, கொள்ளு எல்லாம் எல்லாம் கண்டதெல்லாம் காய்ச்சி பண்ணி எங்கே இருக்குது? காய்ச்சிருக்கு பருப்பு கெதிது இல்லாட்டி இந்த மாதிரி தட்டைப்பயிறு கெதிது அவ்வளவு கொள்ளு இவ்வளோ. அன்னைக்கெல்லாம் இத்தனை சாமான பச்சைப்பயிறு நரிப்பயிறு எல்லாம் வாங்குறோமெல்லாம் இன்னைக்கு இருக்குதா?
1: இன்னைக்கு அதிகமாக யாருக்கும் தெரியாதுங்கம்மா செய்யறதுக்கு.
2: கொஞ்சம் காய்ச்சலுக்கும் தெரியாது, இருக்கிறதும் தெரியாது. இன்னைக்கு அந்த மாதிரி காலம் போயிடுது. என்ன பண்ண முடிஞ்சாமி? இன்னைக்கெல்லாம் நல்லா நல்லா குழம்பு காய்ச்சி அன்றைக்கெல்லாம் சாமச்சோறு ஆக்குனா உண்டை பண்ணி அந்த சாமச்சோத்தை மக்கரியில் போட்டு கொள்ளு பருப்பு தூப்போச்சியில் ஊற்றி ரசம் வச்சு அரசாணிக்க வச்சு பட்டி கொண்டு போவாங்க. இன்னைக்கு அந்த பட்டியும் இல்லை, தொட்டியும் இல்லை. ஏன் நான் சொல்கிறது எப்படி? வரகும் சோறு, தினஞ்சோறு, பிறகு அறுத்து போட்டோமா குத்தணும்னா வேவிச்சு போட்டு காயை போட்டு குத்துறது. மல்லிகைப்பூ மாறு சோறு இறக்கிடா அந்த மாதிரி முண்டை பண்ணி போடுவாங்க. இன்றைக்கி அந்த வியாபாரமே இல்லை, எதுவுமே கிடையாது. இந்த அரிசி ஒன்றுத்தினா இதுகளுக்கு என்ன சத்து இருக்குது நீங்களே சொல்லுங்கோ. அந்த மாதிரி இன்னைக்கு இதுகளுக்கே சத்து இல்லை, அது குழந்தைய கொஞ்சம் மேலே என்ன சத்து இருக்குது நீங்களே சொல்லுங்க. நானே பேசுகிறேன், இவங்களுக்கு சத்து இல்லையடா, குழந்தைகளுக்கு எப்படிடா சாமி சத்து இருக்கும்?
1: அம்மா, அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் வீட்டுக்கு ஒரு தண்ணி சேர்ந்துற கிணறு இருக்கும், அதில் நம்ம கை தொட்டு நம்ம குடத்தில் கட்டி மேலே சேர்ந்துவோம். எப்படி தைரியம் இருந்திருக்கோன்னு சொல்லுங்கள்.
2: மண்ணு குறைத்து தண்ணி சேர்ந்து மேலே கவுரு போட்டு சேர்ந்து கவுரு போட்டு எங்கள் கூட்டில் தண்ணி சேர்ந்துட்டே ஊற்றுவோம். மண்ணு குறைந்த இந்த செம்பா செலவோ ஒன்றும் கிடையாது. மண்ணு குறைத்து உடஞ்சா அப்புறம் பக்கத்தில் இருக்கிறதாச்சும் வாங்கி வந்து வாங்கி இதை உடைக்கிறத அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஆடிட்டு வருமாச்சு புடம் என்ன தீர்ந்து ஊற்று. இன்றைக்கெல்லாம் எந்த குடம்பு இருக்குது? வீட்டுக்கு ஒரு கடை இருக்கணும், அன்றைக்கெல்லாம் தண்ணி வீட்டுக்கு இருக்கணும். பத்து முடம்பு பண்ணால் தண்ணி கேச்சு. மழைனா மழை சேறு மழையாக இருக்குது. வழி கூட்டு பாசம் மடறது காட்டிலே. இன்றைக்கெல்லாம் பாசம் மடருமா? அந்த மாதிரி கண்ணு இன்றைக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். நாங்களாம் வேறு அஞ்சு போர் போட்டோம், ஆனால் கடன் வாங்கி மக்க போட்டாங்க.
1: அம்மா, அந்த காலத்தில் நீங்கள் நிறையா கொத்தமல்லி வியாபாரம் பண்ணியிருக்கிறீங்க, கருவேப்பிலை வியாபாரமெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. இந்த கொத்தமல்லி தலையெல்லாம் நம்ம காட்டில் பறிக்கும்போது பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஏதாச்சும் பாட்டு பாடுவோம் சலுப்பு தட்டாமல் இருக்கிறதுக்கு. நீங்களாம் என்னாச்சும் பாடுவீங்களா பொம்பளைகளோட சேர்ந்து?
2: நாங்கள்லாம் பாட மாட்டோம். பாடுறதுக்கு பாடு, சொல்கிறது சொல்லி, கும்மி அடிக்கிறதுக்கு அடிக்கு. இன்னைக்கு கும்மி அடிக்கிறதிலும் இல்லை, பாட்டு பாடுறதிலும் இல்லை. அதுகளுக்கெல்லாம் என்னன்னே தெரியாது, பாட்டு தெரியாது. அதெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க பெருசுதெல்லாம் பாட்டு பாடுறதெல்லாம். இன்றைக்கி என்ன அதுகளுக்கெல்லாம் தெரியும்? சும்மா அடிப்பாங்க வெறும் கையில், பாட்டெல்லாம் தெரியாது. இன்றைக்கி அப்படி காலம் வந்தால் சாமி நான் என்ன பண்ண முடியும்? நிற்கிறக்கே நேரம் இல்லை. அன்னைக்கு பத்து பேர் இருந்தால் பத்து கொத்து களை வெட்டினாத்தான் ஜோறு. அன்னைக்கு கையகளை துணி அதை கட்டிட்டு ரெண்டாக கிழிச்சு ஒரு சீலை மேலே என்ற பெத்த பயங்கர சொல்கிற வெறும் முண்டு கொட்டையோரம் அந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கி வளர்த்துணும். இன்றைக்கி வீட்டுக்கு 1000 சீலை வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி காலம் அப்படி இருக்குது சாமி. இன்றைக்கி அந்த மாதிரி துணி மணிகளாம் இன்றைக்கெல்லாம் போல் கத்துணி வாட்டிருக்கு. சுங்கச்சேரி கத்துணி வாட்டிருக்கு. எங்கள் அம்மா எடுத்து வந்து கொடுப்பேன் போட்டு போட்டாரபுக்கு துணி கத்துணி வாட்டிருக்கு. அதை கட்டிக்கிட்டு ஒன்று தப்பி போடணும், ஒன்று புரிஞ்சு போடணும். காஞ்சா தான் கட்டுறது. 4 சீலை 3 சீலை தான் கண்டுட்டு நான் நான் சொல்கிறேன் கேளு. இன்றைக்கி அந்த மாதிரி காலம் வந்தாச்சு, யாரையும் சொல்கிறதுக்கு இல்லை.
1: அம்மா, அன்றைக்கி வந்து இயல்பான காலம், இப்போ நாகரீகமான காலம் ஆயிடுச்சு. உங்கள் காலத்தில் ஒரு மாதிரி இருந்துச்சு, எங்கள் காலத்தில் ஒரு மாதிரி இருக்குது, இப்போ ஒரு மாதிரி இருக்குதுங்கம்மா.
2: சத்து தண்ணிக்கு நாங்கள்லாம் வேலை செய்கிறோம். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சத்துமானு கிடையாது. அந்த மிண்டாத்த காலம் சக்கரி உழுதணி குடிச்சது இன்றைக்கி எல்லாம் நாங்கள் கொஞ்சம் தான் இருக்கிறாங்க. எல்லாம் இல்லை, எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. அந்த மாதிரி காலம் இன்றைக்கி இவ்வளோ சோத்தை திங்கிதுவோம். ஒரு வெறும் காப்பி குடிக்கிறதுக்கு ரொட்டி பண்ணு அதை கொடுத்தா இதுகளுக்கெல்லாம் என்ன சாமி சத்து இருக்குது நீங்கள் சொல்லு.
1: அம்மா, உங்களுடைய

0: ஆக உங்களுடைய மருமகள் எல்லாமே மல்லி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, கீரைகளும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் நிறைய வருஷம் பண்ணிருக்கிறீங்க. நீங்க உணவுல என்னென்ன கீரைகளை சேர்த்துக்கிறீங்கம்மா இது வரைக்கும்?
1: எல்லா கீரையும் பண்ணிட்டே இருக்கிறா. கிரி உழுதனி இன்னொரு கீரை எல்லாம் வறுத்து மிளகாய் கூட சுக்கா சாமி வறுத்து பொழிக்கே இல்லை. வேலிகள் போட்டிட்டு வந்து வறுத்துங்க அம்மா அரிஞ்சு போட்டு மிளகாய் போட்டு வறுத்து கொடுப்பான். சோத்துக்கு இல்லை. ஒரு வாரத்துக்கே கஷ்டம் ரெண்டு முடியாச்சு போட்டாங்கன்னா உங்களுக்கு இவ்வளவுதான் சோறுன்னு நம்ம போட மாட்டான். இல்லை நாலு பேர் இருந்தால் ஒரு ரெண்டு முடியாச்சு போட்டால் போதும், காசு வாங்குற காசு வேண்டாம். அந்த மாதிரி காலங்கன்னு அவையும் சொல்றக்கில்ல, நாங்களையும் சொல்றக்கில்ல, உங்களையும் சொல்றக்கில்ல, காலமெல்லாம் மாறி போச்சு. என்ன பண்ண முடியும்
0: அம்மா? அன்னைக்கு அரிசி வாங்குறதுக்கு காசு இருக்காது நீங்க, ஆனா பசி நல்லா ஆகுங்கம்மா. இப்போ நிறைய பணம் நம்ம கிட்ட இருக்குது, தொழிலுக்கு போறோம், நிறைய வருமானம் வருது, ஆனா பசி ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. என்னங்கம்மா பண்றது?
1: பசி ஆக மாட்டேங்குதுன்னு எனக்கே பசி ஆகிறது இல்லை. ஏன்னு கேட்டோம்னா அன்னைக்கெல்லாம் பசி ஆகு, கழிக்கணும் ரெண்டு குரண்டி போட்டு தடை சட்டிட்டு தான் சோறு, தடை சட்டிட்டு தான் சாமி சோறு போட்டு அகப்பேன். கரண்டியெல்லாம் கிடையாது, இய கரண்டியில் ஒன்றும் கிடையாது, அகப்பேன். இய பட்டடு அது தடை சட்டி சட்டி சோறு போட்டு இருந்தால் எடுத்து ஓடியே போயிடும், அந்த பிள்ளை பிடிக்கு ஓடியே போயிடும். அப்படி எடுத்துபாங்கோ அந்த மாதிரி காலம் வந்தது.
0: அம்மா இப்போது சுக்குட்டி கீரை இருக்குது, தண்டங்கீரை இருக்குதுங்க, அரைக்கீரை, சிறுகீரை, கொத்தமல்லி, புதினா, இந்த மாதிரி நிறைய கீரை இருக்குது. அந்த காலத்தில் மழை பெஞ்சா தான் சோளக்காட்டுக்குள்ளே ஏதாச்சும் ரக்கிரின்னு சொல்லுவாங்க, அது முளைக்கும்.
1: தொய்யரைக்கிரி, தொய்யரைக்கிரி அதுதான் கிடைக்கி. தொய்யரைக்கிரி கிடைக்கி காடு காடாக புரியிட்டு வந்து மிளகாய் போட்டு வர மிளகாய் போட்டு கிடஞ்சி ஆள் கொண்டாடி ஊற்றுவாங்க. இன்றைக்கி இந்த கீரை வாக்குறதுக்கு எந்த காலத்தையும் எங்கள் அம்மா அங்கே அப்போ நல்லா பார்த்ததுமில்லை, நாங்களும் பார்த்ததும் இல்லை. இப்போ தான் இந்த ஒரு 10 வருஷமாகத்தான் இந்த வியாபாரம் இது இல்லைனாலும் இந்த கொஞ்சம் ஒன்றும் பண்ண முடியாது.
0: தொய்யரக்கறி நிறைய சோளக்காட்டுக்குள்ளே முளைக்குங்கம்மா. பண்ணைக்கீரையும் நிறைய முளைக்குமாம்மா, பார்த்துருக்குறீங்களா?
1: பண்ணைக்கீரை நிறைய முளைக்கு, பண்ணைக்கீரை, தொய்யக்கீரை, இந்த கீரை தான் முளைக்கு. அதை புரியிட்டு வந்து நல்லா பொறிக்கு போட்டு கடைஞ்சிது அப்புறம் ஊற்றுறது, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த கீரைகளாம் செலுமத்திலையும் பார்க்கல, நானே சொல்கிறேன் கேளுங்க, எங்கள் குழந்தைகளும் பார்க்கல, நானும் பார்க்கல. இப்போ இந்த 10 வருஷமாகத்தான் அவ்வளவு கண்டுப்பு. ஒரு மூட்டை கொத்தமே தொலை கொண்டு போன விற்காத. இன்றைக்கி எத்தனை மல்லி விற்கிது உங்களுக்கு தெரியுமா? நீ காலம் அப்படி போச்சாலும் தின்னு நல்லா ருச்சி பழகி நல்லா பழகிட்டோம். வியாபாரமாக இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டிலிருந்து காஜிபாத்திலிருந்து பூமாறு கட்டு மட்டும் சிமந்தே தான் கொண்டு போவோம் மூட்டை, அது விற்காது. அன்னைக்கெல்லாம் போட்டு பழக்கம் இழுகன்னு நான் விற்காததால இன்னைக்கெல்லாம் அத்தனை பேர் 40 பேர் இன்னைக்கு 80 பேர் விற்கிறாங்க. நான் ஒத்தி வித்த வியாபாரம் வாம்பனை மொழம் கூட்டிட்டு போகிறோம் வாங்கோ. எங்கள் கொத்தமல்லி காட்டுக்கு ஒரு காடு பூத்து கிடக்கு, ஒரு காடு காய் காய்ச்சி கிடக்கு, ஒரு காடு கொண்டு வச்சு பாய்ச்சி பிடிச்சி நானே மல்லி கொண்டு இறப்பேன். 20 ரூபா மல்லி இருக்குல்ல, 1.5 காட்டை போடும், 1.5 காட்டை போனேன். நான் பிடிச்சிட்டேன் சாமி சாமி சொன்ன அப்படி சொல்கிறேன். நானும் நல்லா 4 குழந்தைகள் வளர்த்துன்னு போ, இன்னைக்கும் போய் பேச மாட்டேன், குழந்தைகளும் போய் பேசுறது.
0: அம்மா நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஐயா கூட சேர்ந்து இந்த மாதிரி வியாபாரம் எல்லாம் நல்லா பழகிட்டீங்க, உங்களுக்கு இந்த மன தைரியம் ஒரு தோட்டத்தில் போய் நீங்கள் மல்லி வாங்கி இறச்சி நீங்களே கீறி விட்டு தண்ணி விட்டு நீங்கள் மல்லி போடுங்கிற அளவுக்கு வந்துட்டீங்க, இந்த மன தைரியம் உங்களுக்கு எப்படிங்கம்மா வந்துச்சு?
1: எங்கள் அப்பா பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி. நானும் ஒருத்தர் கட்ட 5 வயசாக கடன் நிற்காது வாங்கினேன். அப்போயே கொண்டு போய் நான் அன்னைக்கு எத்தனை 20 ரூபா 30 ரூபா ஒரு பாத்தி, 20 ரூபா 30 ரூபா ஒரு பாத்தி ஒரு சாக்காகு அல்ல. அன்னைக்கெல்லாம் அவிகளுக்கும் ஒன்று வியாபாரம் பண்ண தெரியும், இந்த வியாபாரம் போட்டு பண்ண தெரியாது, நாங்களும் போட்டதே இல்லை. அது இப்போ தேர்ந்து 10 வருஷமா கொஞ்சம் எல்லாம் நாகரீகம் வந்த போகிறது இந்த வேலையெல்லாம் நடந்தது. நாங்களே எங்கள் காட்டுப்போல கீரையே போட்டு கொஞ்சம் தொலைக்கு போனால் நட்டமாக என்ன பண்ண முடியும், எத்தனை பேர்த்துக்கு சொல்ல முடியும். இது அவிலும் போய் பார்த்து போட்டு சரி இதனாலும் போடல. எங்கள் மருமக அரைப்பிடி காடுதே இருக்குது, நம்ம அதை போட்டு ஏதோ ஒரு சாக்கு கொண்டு போவார். நீங்களும் போடுங்கோ, நீங்கள் சும்மா என்ன பண்ணுறது அப்புறம் போட்டு பழகுது.
0: இதுவரை நமது நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் நாச்சம்மாள் வெங்கடாசலம் அவர்கள் தனது மல்லி வியாபார அனுபவத்தையும் அவருடைய வாழ்க்கை அனுபவத்தையும், என்ன விதமான உணவுகள் உட்கொண்டனர், சிறுதானியங்களை எந்த அளவு சேர்த்து கொண்டனர், என்னென்ன பருப்பு வகைகள் அப்பொழுது விளைந்தன, அது அவர்களுக்கு எவ்வாறு பயன்பட்டது, என்னென்ன கீரை வகைகளை அதிகமாக எடுத்துக்கொண்டனர் என்பது பற்றிய நிறைய தகவல் நமக்கு கொடுத்தார். கருவேப்பிலை வியாபாரம் குறித்தும் மல்லி வியாபாரம் குறித்தும் வரும் வாரத்தில் கேட்போமா இன்னும் நிறைய கருத்துக்களை. நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் பாலசுப்பிரமணியன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும்

0: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8220469549
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316585288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் மேடை பாடகர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 3 மணி. 300.3 மீட்டர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு யாவும் இத்துடன் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30. வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய மாலை நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. நிலையத்தில் நேரம் 5:30. திரை இசை கேட்கலாம்.

திரிசூலம் படத்திற்காக ஏசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டீர்கள். திரை இசையில் இனி நீயா படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பி. சுசிலா பாடியிருக்கும் பாடல்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரு இசை. திரு இசையில் இனி அடுத்த பாடலாக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியிருக்கும் பாடல் படம் நான் வாழ வைப்பேன்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நேயர்களே, இனி இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:10 பாமாலையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 முல்லை வனம். இன்று

இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10க்கு மாவட்ட செய்திகளில் மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள், 7:15க்கு தமிழில் செய்திகள், 7:25க்கு உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து 7:30க்கு ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 8 அங்கக வேளாண்மையில் நூற்புழு மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் என் சீனிவாசன் அவர்கள். இன்று இரவு 8 மணிக்கு மனோரஞ்சிதம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15க்கு ஸ்பாட்லைட், 9:30க்கு திரைகானம், 10 மணிக்கு அரங்கிசையில் காரைக்குடி MS மணி பாட்டு, NC மாதவ் வயலின், அமிர்தராஜநல்லூர் M முருகானந்தம் மிருதங்கம். இதுவரை இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5:57 மங்கள இசை, 6 மணிக்கு குரலும் விளக்கமும் தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு ஆகாஷவாணி மதுரை, 6:15 பக்தி மாலை, 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நம்மை சுற்றி, 7 மணிக்கு ஹலோ டாக்டர், பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். தொடர்ந்து மதுர கீதம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மனம் விரும்புதே, 9 மணிக்கு அரங்கிசை தாரிணி கல்யாணராமன் அவர்களின் பாட்டு, 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும், பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஜி ஆர்த்தி அவர்களின் பாட்டு, டிவி வித்யா அவர்கள் வயலின், எஸ் ஸ்ரீதரன் அவர்கள் மிருதங்கம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை பாடல்கள், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி தாய்ப்பாலின் அவசியம் குறித்து சித்த மருத்துவர் மற்றும் யோகா நிபுணர் சா ஜெயந்தி அவர்கள் வழங்கும் உரை, திருமணத்திற்கு மனம் தயாரா என்ற தலைப்பில் உரை வழங்குகிறார் உதவி பேராசிரியை பால யோகா மீனா அமைப்பு உமா மீனா அவர்கள் படைப்பு ஆகாஷவாணி தூத்துக்குடி, 1:45 மாநில செய்திகள், 1:55 பாடல் ஒன்று, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டம், 2:30 ஊர்ப்புறத்திலே கிராமிய கலை சூலூர் அப்பநாய்க்கன்பட்டி வி வையாபுரி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம், 2:55 வானிலை அறிக்கை, 5:30 திரை இசை மாலை, 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாமாலை பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 முல்லைவனம், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து ஏறும்பூரும் நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம் நேர்முகம் மீன் வளர்ப்பு குறித்த அனுபவங்களை பகிர்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பீடு ஆர் ரவி அவர்கள். தென்னையில் பல அடக்கு விவசாயம் குறித்து ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவர்களது அனுபவ கருத்துக்கள் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8 மணிக்கு மனோரஞ்சிதம், 8:15

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.

0: फसल बीमा योजना से करीब 2,00,000 करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले
1: हैं।
2: பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
3: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
2: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
4: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
5: Less premium, more bonus, most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
6: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
7: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வர மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
8: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். திரைப்படங்கள் சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கான சட்ட நெறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை வரவேற்றும் குறை கூறியும் பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் கருத்து தெரிவித்துள்ளன. இந்தோனேஷியா ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிஜேபியைச் சேர்ந்த 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் காலை உணவின் போது கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நாள்தோறும் 1 மணி நேரமாவது நாடாளுமன்ற நூலகத்தை உறுப்பினர்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். திரைப்படங்கள் சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கான சட்ட நெறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இதற்கு ஏதுவாக சட்டங்கள் திருத்தப்பட்டிருப்பதாக கூறினார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் தமது தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு

0: பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: 2026-26 ஆண்டுக்கான வேளாண்மை துறையின் திருத்திய நிதிநிலை அறிக்கை நாளை 6/8/2026 பேரவைக்கு அறிக்கை பெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து துறை வாரியான மானிய கோரிக்கைகள் பேரவையில் முன்மொழியை பெற்று அவற்றின் மீது விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு உள்ளிட்ட அலுவல்களுக்கு அதற்கும் அதற்குரிய நேரமும் தேதியும் குறிக்கப்படும். பேரவை நாள்தோறும் காலை 9:30 மணிக்கு சரியாக கூடும். பேரவை 8/9/2026 செவ்வாய்க்கிழமையுடன் நிறைவு பெறுவதாக இன்று கூடிய அலுவல் ஆய்வுக் குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது.
0: தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளதாக நிதித்துறை செயலர் திரு சித்திக் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை குறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: பல புதிய திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 200 யூனிட் ஃப்ரீ பவர் கொடுக்கிறதுக்காக 1545 கோடி, பயிர்க்கடன் 75,000 ரூபாய் வரை முற்றிலுமா வைவரும், அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 35,000 என்று வைவரும், 6082 கோடியும், அண்ணன் சீர் திட்டத்துல 812 கோடி, தாய்மாமன் தங்க மோதிரம் 560 கோடி, வெற்றி வீடு 1000 கோடி, சிங்கப்பெண் போர்ஸ் அதுல 313 கோடி, மொத்த வரி வருவாய் 3,00,000 கோடி என்று எஸ்டிமேட் செய்யப்பட்டுள்ளது. வருவாய் கணக்கில் செலவு 4,05,802 கோடியாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. வருவாய் கணக்கில் பற்றாக்குறை 55,775 கோடி என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. மூலதன கணக்கில் செலவுகள் 56,985 கோடியாக மதிப்பீடு செய்யப்பட்டு மொத்த பற்றாக்குறை 1,22,000 கோடி என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது.
0: தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை வரவேற்றும் குறை கூறியும் பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் கருத்து தெரிவித்துள்ளன. மாநிலத்திற்கு தேவையான புதிய தொலைநோக்கு திட்டங்கள் எதுவும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது தொடர்பான எவ்வித அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று குறை கூறியுள்ளார். வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக கருத்து தெரிவித்துள்ளது. புதிய அறிவிப்புகள் இல்லாத பட்ஜெட் இது என்றும் அக்கட்சி கூறியுள்ளது. இந்த நிதிநிலை அறிக்கை ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெறவில்லை என்றும் தெரிவித்தார். இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள மக்கள் நலத்திட்டங்களுக்கான அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், மக்கள் பெரிதும் எதிர்பார்த்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், சில பிரிவுகளில் முன்னேற்றம் காண்பதற்கான அம்சங்கள் இருந்த போதிலும் பட்ஜெட்டின் பெரும் பகுதி ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். தவிக அரசின் நிதிநிலை அறிக்கை சமச்சீரான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் நலத்திட்டங்களை முன்னெடுத்துச் சென்று வெற்றி தமிழகம் என்ற இலக்கை உறுதி செய்வதற்கான அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். சேவை உரிமைச் சட்டம், நீர்ப்பாசன திட்டங்கள், செயற்கை நுண்ணறிவு திறன் நகரம், முதியோர் பொழுதுபோக்கு மையங்கள் போன்ற அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கல்வித்துறைக்கான நிதி குறைக்கப்பட்டிருப்பதும் வேலைவாய்ப்புக்கான புதிய அறிவிப்புகள் இடம்பெறாததும் ஏமாற்றம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பட்ஜெட்டில் சிறு குறு தொழில்துறைக்கு 2,142 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று மதுரை மடீசியா செயலாளர் திரு அசோக் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில் முதலீடுகளை ஊக்குவிக்க இது வகை செய்யும் என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மதுபானங்களுக்கு ரசீது வழங்க வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதி திரு இளந்திரையன் இதற்கான உத்தரவை பிறப்பித்தார். இந்த உத்தரவை அமல்படுத்தியது தொடர்பான அறிக்கை வரும் 7ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணையும் அன்றைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு

0: மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் ஸ்ரீலங்காவின் தென்மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நுகர்வோர் உரிமைகள் தின விழா விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் உலக தாய்ப்பால் வார விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வாகன சேவையை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று தொடங்கி வைத்தார். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 18,905 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஜெய்ப்பூருக்கு வரும் 13ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை வியாழக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேசியா ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் 54 கிலோ எடைப்பிரிவில் ஹர்மன் கில்லும் மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் எட்டிஷா தாஸும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றியது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-18 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிரினா ஹிரானோட்டாவை வென்றார். இதர மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று ரக்ஷிதா ஸ்ரீ மற்றும் மான்சி சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஸ்ருதி மிஸ்ரா, இஷான் பட்நாகர் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். திரைப்படங்கள் சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கான சட்ட நெறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை வரவேற்றும் குறை கூறியும் பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் கருத்து தெரிவித்துள்ளன. இந்தோனேஷியா ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 6:40. முல்லை வனம். நிகழ்ச்சியில் இதயவேனை படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்கும் பாடல்

வானொலி நிலையம். நேரம் 6:40. முல்லை வனம். நிகழ்ச்சியில் இதயவேனை படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லைவனம். முல்லைவனத்தில் இனி அவசர கல்யாணம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியிருக்கும் பாடல்.

முல்லைவனத்தில் இனி அவசர கல்யாணம் படத்திற்காக எல்லாரையும் சிரிப்பாடியிருக்கும் பாடல்.

0: முல்லைவினம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
2: தமிழ்நாடு அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யும்.

செய்யப்பட்டது. தமிழக அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கையை நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மரிய வில்சன் தாக்கல் செய்து பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். மக்கள் நலன் சார்ந்து மக்களாட்சி நடத்திய மாபெரும் மக்கள் தலைவர்களான பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் போன்ற ஆளுமைகளை தன்னகத்தே கொண்ட பெருமை வாய்ந்த இப்பேரவையின் முன் 2026-27 ஆண்டிற்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை சமர்ப்பிப்பதில் தாம் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்த நிதியமைச்சர், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்ற திருக்குறளை சொல்லி தமது உரையை தொடங்கினார். இந்த நிதியாண்டில் வரவு செலவு திட்டத்தின் முக்கிய துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி விவரங்களை வெளியிட்ட அமைச்சர், கல்வித்துறைக்கு 52,920 கோடி ரூபாயும், ஊரக வளர்ச்சித்துறைக்கு 39,609 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நகர்ப்புற வளர்ச்சிக்கு 38,715 கோடி ரூபாய், மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாய், உணவு மற்றும் கூட்டுறவுத்துறைக்கு 22,859 கோடி ரூபாய், நெடுஞ்சாலைத்துறைக்கு 21,524 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த அமைச்சர், மேலும் பல்வேறு துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி விவரங்களையும் பட்டியலிட்டார். இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் மொத்த வரவினங்கள் 3,50,766 கோடி ரூபாய் என்றும், மொத்த செலவினங்கள் 4,72,585 கோடி ரூபாய் என்ற அளவில் இருப்பதாகவும் நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறினார். பள்ளிகளுக்காக சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் என்ற புதிய திட்டத்தை அரசு செயல்படுத்த இருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர், இந்த திட்டத்தின் கீழ் தினசரி தூய்மை பணிகள், குடிநீர் வசதிகள், கழிப்பறைகள் பராமரிப்பு மற்றும் பள்ளி வளாகங்களுக்கு 24 மணி நேர பாதுகாப்பு ஆகியவை உறுதி செய்யப்படும் என்றும், இதற்கென இந்த ஆண்டு 139 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். பெருந்தலைவர் காமராசர் சிறப்பு பள்ளிகள் என்னும் பெயரில் நவீன உண்டு உறைவிட பள்ளிகளை அரசு நிறுவும் என்றும், பள்ளி பாடத்திட்டத்தை மறுசீரமைக்க 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் அவர் கூறினார். அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் இந்த ஆண்டு 11ஆம் வகுப்பு பயிலும் 5,32,000 இளம் தலைமுறை மாணவர்களுக்கு 277 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தலைக்கவசம் மற்றும் தண்ணீர் பாட்டில் வைக்கும் வசதிகளுடன் கூடிய நவீன மிதிவண்டிகள் வழங்கப்பட இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கல்லூரி மாணவர்களுக்கான வெற்றி மடிக்கணினி திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், இதற்கென 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாகவும் கூறினார். மின்சார வாகனங்களை பழுதுபார்க்கும் வகையில் மின்சார வாகனங்கள் மற்றும் மின்கலன்களின் பராமரிப்பு குறித்த பயிற்சி வழங்கப்படும் என்றும், அடுத்த 5 ஆண்டு காலத்தில் 12,500 வாகன மெக்கானிக்குகள் உள்பட 22,500 நபர்கள் இந்த திட்டத்தின் வாயிலாக பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். டிஜிட்டல் மாற்றத்தில் தமிழ்நாட்டை முன்னிலையில் நிலைநிறுத்துவதற்காக செயற்கை நுண்ணறிவு தொழில் வளர்ச்சி திட்டம் தொடங்கப்படும் என்றும், செயற்கை நுண்ணறிவு, ரொபாட்டிக்ஸ் மற்றும் இணைய கருவிகள் குறித்த அறிவுக்கான தமிழ்நாடு பள்ளி திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் அமைச்சர் திரு மரிய வில்சன் கூறினார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான வெற்றி தொழில் முனைவோர் திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் மற்றும் பெண் ஆதி திராவிட விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக மாற்றும் மண்ணின் மகள் திட்டம், ஆதி திராவிடர் குடியிருப்புகள் வாழும் மக்கள் முழுமையான சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைவதற்கான அயோத்திதாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் ஆகியவை செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பழங்குடியினர் குடியிருப்புகளில் வீடுகள், சாலைகள், குடிநீர், தெருவிளக்குகள், வாழ்வாதார திட்டங்கள் மற்றும் கல்வி நலன் சார்ந்த உதவித்தொகை திட்டங்கள், பள்ளி மற்றும் விடுதி மேம்பாடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும், மூத்த குடிமக்களுக்காக 1,000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் படிப்படியாக தொடங்கப்படும், ஒவ்வொரு நடமாடும் சிகிச்சை மையத்திலும் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர் மற்றும் ஒரு இயன்முறை மருத்துவர் பணியில் இருப்பார்கள் என்றும் அவர் கூறினார். ஊரக பகுதிகளில் வாழும் நலிவடைந்த கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருநர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 100% மானியத்தில் 5 வெள்ளாடுகள் அல்லது செம்மறியாடுகள் வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்க்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஊரக பகுதிகளில் வாழும் பெண்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் தகுதி வாய்ந்த 10,000 பெண்களுக்கு கறவை மாடுகள் விலையில்லாமல் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்துடன் இணைந்து புதிய வீட்டுக்கூரை சூரிய மின் மானிய திட்டம் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், இந்த திட்டத்தின் கீழ் சூரிய மின் பலகைகள் பொருத்தும் வீட்டு நுகர்வோருக்கு 1,00,000 ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் என்றும், சென்னை மாநகரில் உள்ள அனைத்து நுகர்வோர்களுக்கும் மாநிலத்தின் பிற பகுதிகளில் உள்ள 50,00,000 தொழில் மற்றும் வணிக நுகர்வோருக்கும் ஸ்மார்ட் மீட்டர்கள் அமைக்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும்

0: கூறினார். கோயம்புத்தூர் அரியலூர் பகுதியில் 765 கிலோ வோல்ட் மின் பகிர்மான பாதை திட்டம் தனியார் கூட்டாண்மை முறையில் 4000 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றும், 1187 கோடி ரூபாய் மதிப்பிலான பசுமை எரிசக்தி வழித்தடத்தின் இரண்டாம் கட்டம் மற்றும் 1640 கோடி ரூபாய் மதிப்பிலான விருதுநகர் கோயம்புத்தூர் 765 கிலோ வோல்ட் மின் பகிர்மான திட்டம் ஆகியவற்றின் செயல்பாட்டை அரசு விரைவுபடுத்தும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மாநகர இளைஞர் மற்றும் குடும்ப வீட்டு வசதி திட்டம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், முதல்கட்டமாக சென்னை பெருநகர பகுதியில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும், இந்த திட்டத்தின் கீழ் அடுத்த 7 ஆண்டுகளில் 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும் என்றும் கூறினார். சாலைகளில் குறைபாடுகள் இருந்தால் பொதுமக்கள் நம்ம சாலை செயலியின் மூலம் உடனுக்குடன் புகைப்படம் எடுத்து தகவல் தெரிவித்தால் அந்த குறைபாடுகள் துரிதமாக சீர் செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு குளிர்சாதன வசதிகளை கொண்ட 1000 புதிய மின்சார பேருந்துகள் நடப்பு நிதியாண்டில் கொள்முதல் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரையிலும், ஆவடி வழியாக கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரையிலும், ஸ்ரீபெரும்புதூர் வழியாக பூந்தமல்லி முதல் சுங்குவார் சத்திரம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டங்களை மாநில அரசு பரிந்துரைத்து அவை இந்திய அரசின் தீவிர பரிசீலனையில் இருப்பதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் இருந்து கர்நாடக மாநிலம் பொம்மச்சந்திரா நகரம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு மற்றும் கர்நாடக அரசு ஆகிய 2 அரசுகளுடனும் இணைந்து தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். மாநிலங்களுக்கிடையிலான நதிநீர் பங்கீட்டில் தமிழ்நாட்டிற்கு உரிய நியாயமான பங்கினையும் நலனையும் மற்றும் உரிமைகளையும் மாநில அரசு தொடர்ந்து பாதுகாக்கும் என்றும், ஏற்கனவே உள்ள ஒப்பந்தங்கள், தீர்ப்பாயத்தின் தீர்ப்புகள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளின்படி காவிரி நீர் உரிய நேரத்தில் திறந்துவிடப்படுவதையும் தமிழ்நாடு உறுதி செய்யும் என்றும் திரு மரிய வில்சன் கூறினார். மேகதாது திட்டம் போன்ற மாநிலத்தின் உரிமைகளை பாதிக்கக்கூடிய திட்டங்களை எதிர்ப்பது உள்ளிட்ட சட்ட ரீதியான, தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக ரீதியிலான தொடர் முயற்சிகள் மூலம் தமிழ்நாட்டின் நீர் உரிமைகளை அரசு பாதுகாக்கும் என்றும் கூறிய அமைச்சர், மேலும் நீண்டகால நீர் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் விவசாயிகளின் நலனை மேம்படுத்தவும் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த அரசு முயற்சி மேற்கொள்ளும் என்றும் கூறினார். காவிரி, வைகை, குண்டாறு நதிகள் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும், மேலும் பெண்ணையாறு, செய்யாறு, பாலாறு, பெண்ணையாறு, தாமிரபரணி, வைப்பாறு ஆகிய நதிகளின் இணைப்பிற்கான விரிவான திட்ட அறிக்கையினை தயார் செய்வதற்கு 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அண்ணன் சீர் திட்டத்தின் கீழ் மணப்பெண்களுக்கு 8 கிராம் தங்கக்காசு மற்றும் பட்டுப்புடவை வழங்குவதற்காக 812 கோடி ரூபாயும், அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீர் திட்டத்தின் கீழ் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்குவதற்கு 560 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தற்போது செயல்பாட்டில் உள்ள முக்கிய திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு பற்றிய பல்வேறு விவரங்களையும் நிதியமைச்சர் வெளியிட்டார். பொது விநியோக திட்டத்திற்கு மானியமாக 14,019 கோடி ரூபாய், மகளிர் உரிமை திட்டத்திற்கு 14,414 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். போக்குவரத்து கழகங்களுக்கு 10,108 கோடி ரூபாயும், சிறு குறு நடுத்தர குடும்பங்களுக்கு மானியமாக 2,021 கோடி ரூபாய், ஒருங்கிணைந்த சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு 9,300 கோடி ரூபாய், அரசு மின்சார நிறுவனங்களுக்கு நிதி உதவியாக 22,626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் அறிவுசார் குறைபாடு உடையோருக்கான அரசு நிறுவனங்கள் நம்பிக்கை இல்லம் என்ற பெயரில் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பாரம்பரிய மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவர்களுக்கு பணியில்லா கால மீன்பிடி உதவித்தொகை தற்போது வழங்கப்பட்டு வரும் 6,000 ரூபாய் 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், புதியதாக தமிழ்நாடு தொழில் கொள்கை வெளியிடப்படும் என்றும், தமிழ்நாடு ஒற்றைச்சாளர இணையதளம் 3.0 மேம்படுத்தப்பட்ட வடிவில் செயல்படுத்தப்படும் என்றும், வெளிநாடு வாழ் தமிழர் முதலீட்டு சேவைகள் பிரிவு அமைக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்தார். இன்று காலை சரியாக 10 மணிக்கு வழக்கம் போல திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறி அவை நடவடிக்கைகளை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தொடங்கி வைத்தவுடன் சரியாக 10:01 நிதிநிலை அறிக்கையை வாசிக்க தொடங்கிய நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் சரியாக 12:31 தமது உரையை நிறைவு செய்தார். ஒரு சிறு சலசலப்பு கூட இல்லாமல் இன்றைய அவை நடவடிக்கைகள் அமைதியாக நடைபெற்று முடிந்தன.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சட்டப்பேரவையில் இன்று. எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். நேரம் 7:10, ஆகாஷ்வாணி. மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி மணிகண்டன்.
2: மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே

0: வரலாற்று சிறப்புமிக்க பூம்புகார் கடற்கரையில் மாபெரும் தூய்மை பணி முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் கலந்து கொண்டு தூய்மை பணி குறித்த உறுதிமொழியை ஏற்று முகாமை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து சுற்றுலா வளாகம், கடற்கரை, நெடுங்கல் தூண் வளாகம், கண்ணகி சிலை வளாகம், சிறுவர் பூங்கா மற்றும் சிலப்பதிகார கலைக்கூடம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற தூய்மை பணியில் நேரடியாக பங்கேற்றார். மாவட்டம் முழுவதிலிருந்து வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, மருத்துவத்துறை, கல்வித்துறை, வனத்துறை, காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து முகாமில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து சுற்றுலா வளாகத்தில் பனை மரங்களை அதிகரிக்கும் நோக்கில் பனை விதைகள் நடவு செய்யும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தின் கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கிய திறன்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறந்த எழுத்தாளர்களுக்கு தலா 1,00,000 ரூபாய் பரிசு வழங்கப்பட உள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம் அல்லது தமிழ்நாடு அரசின் இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை படைப்புகளின் விவரங்கள் மற்றும் புகைப்பட ஆதாரங்களுடன் வருகிற ஆகஸ்ட் 25 தேதிக்குள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரகத்தில் செயல்படும் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். விவசாய அடையாள எண் பதிவு செய்துள்ள விவசாயிகள் தங்களது பெயரில் உள்ள அனைத்து பட்டா நிலங்களையும் கட்டாயம் இணைத்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். வேளாண்மை துறை மூலம் விவசாயிகளுக்கு அடையாள எண் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே பதிவு செய்து சில விவசாயிகள் தங்களது அனைத்து பட்டா நிலங்களையும் சேர்க்காமல் ஒரு பட்டா நிலத்தை மட்டும் பதிவு செய்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. எனவே பதிவு செய்துள்ள விவசாயிகள் தங்களது பெயரில் உள்ள அனைத்து பட்டாக்கள் ஆதார் எண் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண்ணுடன் அந்தந்த வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அல்லது தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி மீதமுள்ள நிலங்களின் விவரங்களையும் பதிவு செய்து கொள்ள வேண்டும். பயிர்கடன், உரம் வழங்குதல் உள்ளிட்ட அரசின் வேளாண் சேவைகள் விவசாய அடையாள எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலங்களின் அடிப்படையிலேயே வழங்கப்படுவதால் அனைத்து விவசாயிகளும் தங்களது முழு நில விவரங்களையும் பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவிரி கரையில் பக்தர்கள் பாரம்பரிய முறையில் வழிபாடு நடத்தினர். காவிரி அன்னையை கன்னிப்பெண்ணாக நினைத்து காப்பரிசி, காதாள கருகமணி, கண்ணாடி வளையல், மஞ்சள் குங்குமம் வைத்து தீபமேற்றி வழிபட்டனர். பெண்கள் மஞ்சள் கயிறு அணிந்தும் புதுமண தம்பதியினர் தாலி பிரித்து மீண்டும் கட்டும் பாரம்பரிய சடங்கையும் மேற்கொண்டனர். காவிரியில் தண்ணீர் வராததால் நகராட்சி சார்பில் புஷ்கர தொட்டியில் நிலத்தடி நீர் நிரப்பப்பட்டு அதில் பக்தர்கள் நீராடி ஆடிப்பெருக்கை விழாவை கொண்டாடினர். தொடர்ந்து காவிரி அம்மன் ஆலயத்தில் சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. காவிரியில் விரைவில் தண்ணீர் வரவேண்டும் என பக்தர்கள் பிரார்த்தனை செய்தனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஓய்வூதியர்களுக்கான குறைத்தீர்க்கும் நாள் கூட்டம் வரும் செப்டம்பர் 11 தேதி காலை 10:30 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் திருச்சிராப்பள்ளி மண்டல கருவூலம் மற்றும் கணக்குத்துறையின் இணை இயக்குநர் பங்கேற்கிறார். மாவட்டத்தில் மாநில அரசின் பல்வேறு துறைகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றும் இதுவரை ஓய்வூதிய பலன்கள் கிடைக்காதவர்கள் மட்டுமே தங்களது குறைகள் தொடர்பான மனுக்களை தேவையான விவரங்களுடன் ஆகஸ்ட் 19 தேதிக்குள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இரட்டை பிரதிகளில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஏற்கனவே மனு அளித்து நிலுவையில் உள்ளவர்கள் தங்களது முந்தைய கடித எண்ணை குறிப்பிட்டு மீண்டும் மனு அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மின்சார வாரியம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் நூற்பாலைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் தங்களது மனுக்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பாமல் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கே அனுப்ப வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெண்கள் முன்னேற்றம், மக்கள் நலன் குறித்த உறுதிமொழி ஏற்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் முத்துவடிவேல் உறுதிமொழி ஏற்க வைத்து பேரணியை துவங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து துவங்கிய பேரணி முக்கிய சாலைகள் வழியாக தர்மபுரம் வரை நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவிகள் இதில் பங்கேற்று மக்கள் தொகை கட்டுப்பாடு, பெண்கள் முன்னேற்றம் மற்றும் ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கை குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் இடம்பெற்ற பதாகைகளை ஏந்தி சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட, மறுசுழற்சி செய்ய முடியாத, ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை ஒழிக்கும் நடவடிக்கையாக நகராட்சி சார்பில் அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் உத்தரவின்படி மயிலாடுதுறை நகராட்சி அதிகாரிகள் நகராட்சிக்குட்பட்ட மளிகை கடைகள், தேநீர் கடைகள், சூப்பர் மார்க்கெட்டுகள், சாலையோர விற்பனை நிலையங்கள், உணவகங்கள் மற்றும் பழச்சாறு கடைகளில் திடீர் ஆய்வு நடத்தினர்.
1: மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி மணிகண்டன். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி.

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. உலக பூமராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வகை செய்த 370 சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்ட தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். 2019 இதே நாளில் இந்த சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த 2 யூனியன் பிரதேசங்களிலும் கல்வி, சுகாதாரம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை இன்று ஒப்புதல் வழங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33 37 அதிகரிக்க இந்த சட்டத்திருத்தம் வகை செய்துள்ளது. இது தொடர்பாக கடந்த மே மாதம் பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றாக இந்த சட்டத்திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை மத்திய அரசு தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக உணவுத்துறை இணையமைச்சர் திரு பி எல் வர்மா கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக விலையை கண்காணிப்பதற்கென 7 உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 41 உணவுப் பொருட்களின் விலை கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் இதற்கென 579 மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு பி எல் வர்மா தெரிவித்தார். எல்நினோ தாக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நீடிக்க வாய்ப்பிருப்பதாக கண்காணிக்கப்பட்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். இதனை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். வானிலையை கண்காணிப்பதற்கான தொழில்நுட்பங்களை உள்நாட்டிலேயே உருவாக்குவதற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். பாஸ்போர்ட் சேவை மையம் இல்லாத மக்களவைத் தொகுதிகளில் அவற்றை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் பெம்மசாணி சந்திரசேகர் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், தற்போது 515 மக்களவைத் தொகுதிகளில் பாஸ்போர்ட் சேவை மையங்கள் செயல்பாட்டில் இருப்பதை சுட்டிக்காட்டினார். எஞ்சியுள்ள தொகுதிகளில் உள்ள தலைமை அஞ்சலகங்களில் இதற்கான சேவை மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் டாக்டர் பெம்மசாணி சந்திரசேகர் தெரிவித்தார். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்குமாறு இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் வன்முறையை அந்நாட்டு அரசு கைவிட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், தீவிரவாத கட்டமைப்புகளை அழிக்க பாகிஸ்தான் உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் மனித உரிமைகள் அப்பட்டமாக மீறப்படுவதாக குற்றம் சாட்டினார். இதுபோன்ற செயல்களில் பாகிஸ்தான் ஈடுபடுவது ஏற்புடையது அல்ல என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயகேவை சந்தித்து பேசினார். கொழும்பில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக இந்தியாவின் கடனுதவி திட்டத்திற்கான ஒப்பந்தமும் இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் கையெழுத்திடப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த

0: இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மத்திய அமைச்சரவை செயலர் டாக்டர் டி வி சோமநாதனின் பதவிக்காலம் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நியமனங்களுக்கான அமைச்சரவை குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. இதேபோல் உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகனின் பதவிக்காலத்தையும் ஓராண்டிற்கு நீட்டிக்க இக்குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி காவல் நிலையங்கள் மற்றும் தீயணைப்புத்துறை தலைமை அலுவலகங்களில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது அனைத்து காவல் நிலையங்களிலும் மகளிருக்கான உதவி மையங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். சாலை மற்றும் தீ விபத்துகளால் பாதிக்கப்படுபவர்களுக்கு உடனடியாக உதவும் வகையிலான திட்டத்தை வடிவமைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சத்தீஸ்கரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப இயக்கத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இன்று ராய்ப்பூரில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது. 500 கோடி ரூபாய் மதிப்பில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் செயல்படுத்தப்பட இருப்பதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பஞ்சாபில் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருள் வைத்திருந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தரன் தாரன் மற்றும் அம்ரித்சர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் சோதனை மேற்கொண்ட போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து பேரவைத் தலைவர் திரு ரவீந்திரநாத் மஹேதோ தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. ராஞ்சியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரேன், எதிர்க்கட்சித் தலைவர் திரு பாபுலால் மராண்டி மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. ஜார்க்கண்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. ராஞ்சியில் அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் இதனை வெளியிட்டார். 2 கோடியே 21 லட்சம் வாக்காளர்கள் இப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். பல்வேறு காரணங்களுக்காக 43 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். மிசோரமில் மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தின் கீழ் 8 நீர்நிலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த இயக்கம் கடந்த மாதம் 17ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மிசோரம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தின் கீழ் இதுவரை 23 மழைநீர் சேகரிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21ஆக அதிகரித்துள்ளது. அதிகரித்து வரும் வெயில் காரணமாக 2000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சியோலில் கோடை வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலக பூம்ராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்தோனேஷியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்பதக்கத்தை வென்ற பிரபாகரன் தமிழகத்தின் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் 4-6, 6-2, 6-3 என்ற செட்கணக்கில் பிரான்சின் லூயி லாரூயை வென்றார். உலக பேட்மிண்டன் போட்டிக்கான அட்டவணை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இப்போட்டி புதுதில்லியில் வரும் 17ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பட்டுமி ஓபன் ஊஷு போட்டியில் இந்தியா 7 தங்கம், 6 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜார்ஜியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் கேஷ்வி, சனத், பிரியோபிரத் தலா 1 தங்கப்பதக்கத்தையும் ஆர்த்தி மற்றும் ராஜ் தலா 2 தங்கப்பதக்கங்களையும் வென்றனர். செயின்ட் லூயி செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 9-11, 10-12, 11-5, 11-2, 12-10 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஜோஷுவா ஜாக்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21ஆக அதிகரித்துள்ளது. உலக பூமராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 7:20. அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 12-16 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 10-16 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்தி வைக்க வேண்டும். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பொழிய வாய்ப்புள்ளதால் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்டம் மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதனால் சால்முறை விதைப்பினை மேற்கொள்ளவும். இளம் பருத்தி பயிரில் நீர் தேங்குவதனால் ஏற்படும் பயிர் வேர் அழுகலை தவிர்க்க போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பிடில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சவும். ஆடிப்பட்டம் கொடி வகை பயிர்களான பீர்க்கங்காய், பாவற்காய், புடலங்காய் போன்ற பயிர்களை விதைப்பதற்கு உகந்த காலமாகும். அதனால் பயிர் செய்ய விரும்பும் விவசாயிகள் விதைப்பு எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் அதீதமான மழை எதிர்பார்க்கப்படுவதாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கழி உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். நிலவும் மேகமூட்டமான வானிலையால் மஞ்சள் பயிரில் நுண்ணூட்ட சத்து குறைபாட்டினை தவிர்க்க ஃபெரஸ் சல்ஃபேட், ஜிங்க் சல்ஃபேட், போராக்ஸ் மற்றும் யூரியா உரங்கள் ஒவ்வொன்றும் 325 கிராம் என்ற அளவில் 250 லிட்டர் தண்ணீரில் கலந்து 25 நாட்கள் இடைவெளியில் மழையில்லா நாட்களில் தெளிக்கவும். கால்நடை கூடாரங்களை சுற்றிலும் மழைநீர் வடிய போதிய வடிகால் வசதி செய்யவும். மேலும் காற்றின் அதிக வேகத்தினை கூடாரங்கள் தாங்கும் வகையில் போதிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். தற்போது நிலவும் காற்றின் அதிக வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு வழங்கவும். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: வணக்கம் விவசாய பெருமக்களே. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 மெகாஹெர்ட்ஸ் கோயம்புத்தூரில் நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 8 அங்கக வேளாண்மையில் நூற்புழு மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் என் சீனிவாசன் அவர்கள். முனைவர் என் சீனிவாசன் அவர்கள், கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நூற்புழுவியல் துறையில் பேராசிரியராக உள்ளார். இவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தாவர நூற்புழுவியலில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். 2004 ஆண்டிலிருந்து நூற்புழுக்களின் உயிரியல் கட்டுப்பாடு, தாவர நூற்புழு எதிர்ப்பு திறன் மற்றும் நூற்புழுவியலில் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் அவர் விரிவாக கற்பித்தும் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டும் வருகிறார். இவர் அறிவியல் மற்றும் பொறியியல் ஆராய்ச்சி வாரியத்திடமிருந்து இளம் விஞ்ஞானி விருது மற்றும் ஆராய்ச்சி சிறப்பிற்கான ஆசிரியர் கூட்டாண்மை ஃபெல்லோஷிப் ஆகியவற்றையும் பல்கலைக்கழக மானிய குழுவிடமிருந்து ஆராய்ச்சி விருதையும் பெற்றுள்ளார். அமெரிக்காவின் மெக்சிகன் மாநில பல்கலைக்கழகம் மற்றும் வட டகோட்டா மாநில பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டுள்ளார். பேராசிரியர் என் சீனிவாசன் அவர்கள் 140 மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளையும் புத்தகங்களையும் எழுதியுள்ளார். மேலும் ஸ்பிரிங்கர் மற்றும் டெய்லர் அண்ட் பிரான்சிஸ் இதழ்களின் ஆசிரியர் குழுக்களிலும் பணியாற்றுகிறார். பாடத்தை கேட்போமா?
1: வணக்கம் விவசாய நண்பர்களே. வளங்குன்றா அங்கக வேளாண்மை பள்ளிப்பாடம் தொடர்ச்சியாக நடந்து வந்துகிட்டு இருக்குது. அதன் ஒரு பகுதியாக வந்து இன்றைக்கி வந்துட்டு வளங்குன்றா அங்கக வேளாண்மையில் நூற்புழு மேலாண்மை என்ற தலைப்பில் நம்ம வந்து இன்றைக்கி வகுப்பு பார்க்கலாம். வேளாண் பயிர்களில் வந்து பார்த்திங்கன்னா மிக அதாவது மறைமுக எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. வேளாண் நம்ம வயல்களில் இருக்க மறைமுக எதிரி வந்து இந்த தாவர ஒட்டுண்ணி நூற்புழுக்கள். இந்த நூற்புழுக்களை இயற்கை முறையில் அங்கக வேளாண்மையில எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பாடத்தில் பார்க்க போகிறோம். முதல் வந்து நூற்புழுக்கள்னால் என்ன அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். நூற்புழுக்கள் என்னென்னா கண்ணுக்கு தெரியாத உருளைப்புழு இனத்தை சேர்ந்த ஒரு மிகச்சிறிய உயிரினம். இந்த நூற்புழுக்களில் பார்த்தீங்கன்னா நன்மை செய்கிற நூற்புழுக்களும் மண்ணில் இருக்குது, தீமை செய்கிற நூற்புழுக்களான இந்த தாவர ஒட்டுண்ணி நூற்புழுக்களும் இருக்குது. இந்த தாவர ஒட்டுண்ணி நூற்புழுக்களும் அது வந்து வாய்ப்பகுதியில் ஒரு தனித்துவமான அழகு வச்சுருக்கோம். அந்த அழகு அதை இது வந்து பார்த்தீங்கன்னா ஊசி போன்ற உணவு குழல். இந்த ஊசி போன்ற உணவு குழலை பயன்படுத்தி தாவர வேர்களில் அதை வந்து காயப்படுத்தி தாவர வேர் சத்தம் உறிஞ்சிறதுனால தாவர

செடிங்களில் வந்து சத்து கம்மியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தாவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாத செடி எப்படி வாடி இருக்கும், அது மாதிரி அறிகுறிகளை ஏற்படுத்தும். இந்த நூற்புழுக்கள் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நூற்புழுக்கள் இருக்குது. அதில் முக்கியமாக 5 விதமான நூற்புழுக்கள் நம்ம விவசாயிகளுக்கு பிரச்சனையாக இருக்குது. அது என்னென்னு ஒன்றா சொல்கிறேன் நான். முதல்ல பார்த்தீங்கன்னா வேர் முடிச்சு நூற்புழு. வேர் முடிச்சு நூற்புழு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேர்கள்லாம் முடிச்சு ஏற்படுத்தும். இது காய்கறி பயிர்கள், தோட்டக்கலை பயிர்கள், அதில் எல்லாத்துலேயுமே காய்கறி பயிர்கள், பழப்பயிர்கள், அப்புறம் வாசனை திரவ பயிர்கள், இந்த மாதிரி தோட்டக்கலை பயிர்கள் எல்லாத்துலேயுமே வரும். அது இல்லாமல் இந்த வேர் முடிச்சு நூற்புழுக்கள் சில சிற்றினங்கள் நெல் பயிர்லையும் வரும். இது இல்லாமல் இரண்டாவது நூற்புழு பார்த்தீங்கன்னா துளையிடும் நூற்புழு. இது வந்து ரோடோஃபிலஸ் சிமிலிஸ் சென்ட்ரோ என்று சொல்லுவோம் நாங்கள் இங்கிலீஷில். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த துளையிடும் நூற்புழு வந்து தோட்டக்கால் பயிர்கள், வாழை, மஞ்சள், மிளகு இந்த மாதிரி பயிர்களில் அதிகமான அளவில் பாதிப்பை ஏற்படுத்துது. மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா வேர் அழுகல் நூற்புழு, இது ப்ராட்டிலன்கஸ். இந்த துளையிடும் நூற்புழுவும் வேர் அழுகல் நூற்புழுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சேதத்தை தான் ஏற்படுத்தும். இந்த வேர் அழுகல் நூற்புழுவும் வாழை, காஃபி போன்ற தோட்டக்கலை பயிர்களில் வருது. இது இல்லாமல் நாலாவது சொன்ன நூற்புழு சுருள் வடிவ நூற்புழு, இதனால் மகசூல் இழப்பும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த 4 நூற்புழுக்கள் தான் வந்து நம்ம தமிழகத்தில் நம்ம விவசாயிகளுக்கு வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான நூற்புழுக்கள். விவசாய பெருமக்களே, இப்போ வந்து நம்ம இந்த வேர் முடிச்சு நூற்புழுவை பற்றி உங்களுக்கு இன்னும் அதிகமான தகவல்களை சொல்கிறேன் நான். இந்த வேர் முடிச்சு நூற்புழுக்களும் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம பயிர்களில் மகசூல் இழப்பு ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அந்த வேர் முடிச்சு நூற்புழுக்கள்லாம் மண்ணில் தான் இருக்கும். இந்த மண்ணில் இருக்கிற நூற்புழுக்களும் இப்போ விவசாயி செடி நடுறாங்க, நட்ட உடனே வேர் நல்லா பிடிச்சிரும். வேர் பிடிச்ச பிறகு இந்த நூற்புழுக்களில் வந்து முட்டைகள் வந்து மண்ணில் இருக்கும். இந்த முட்டைகள் தண்ணி இருக்கும்போது அது வந்து பொறிச்சு இளம்பருவ நூற்புழுக்களாக இருக்கும். இந்த இளம்பருவ நூற்புழுக்களை வந்து வேருக்குள்ளே ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இந்த அழகு உணவு குழல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டைலைட் என்ற அழகை வச்சு துளை பண்ணி வேருக்கு ஃபுல்லாக உள்ளே போயிடும். வேருக்கு உள்ளே போய் வேர் முடிச்ச நூற்புழு வந்து என்ன பண்ணுன்னா வேருக்குள்ளே முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜைலம் ஃப்ளோயம் இது தான் இருக்கும். அதுதான் வந்து தாவர தண்ணியை உறிஞ்சுறதுக்கும் அப்புறம் சத்துக்களை உறிஞ்சுறதுக்கும் பயன்படுற தாவர உறுப்புகள். ஸோ அந்த பகுதியில் போய் என்ன பண்ணோம்னா ஒரு கேன்சர் செல்ஸ் மாதிரி உருவாக்கிருங்க. இது அது என்ன பண்ணுனா அது வந்து ஒன்ஸ் உள்ளே போயிடுச்சுன்னா வந்து அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணாது. அது ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு தாவர சேத்த எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வர சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து உட்காந்துக்கிட்டே தொடர்ச்சியாக அது வந்து தாவர சத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த பெரிய பெரிய முடிச்சுகளாக உருவாகிறது. இந்த முடிச்சுகள் ஒன்ஸ் உருவாயிடுச்சுனாலேயும் தாவரங்களில் அதனுடைய ரெண்டு முக்கியமான பாதிப்பு ஏற்படுங்கண்ணா வந்துட்டு இந்த வேர் முடிச்சு ஏற்பட்டுச்சுன்னா வந்து தாவரங்கள் தண்ணியை வந்து கிரகிக்காது, அதே மாதிரி சத்தையும் கிரகிக்காது. கிரகிக்கிறது மட்டும் இல்லை தண்ணியையும் மேலே தண்டு பாகத்துக்கு கொண்டு செல்லாது மற்றும் சத்துக்களை கொண்டு செல்லாது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த வேர் முடிச்சு தாக்கப்பட்ட நூற்புழுக்கள் எல்லாமே சத்து இல்லாத ஒரு செடி, நுண்ணூட்ட சத்து இல்லாத செடி எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். இந்த நூற்புழுக்கள் தாக்கப்பட்ட செடிகள் உடனே வந்து செத்துராது. ஏன்னா இந்த நூற்புழுக்கள் வந்து தாவரங்களை உடனே கொல்லாது. ஏன்னா அதுவும் உயிர் வாழணும், தாவரங்களும் உயிரோடு இருக்கணும். அதனால தாவரங்களும் உயிரோடு வச்சுட்டு இருக்கும். ஆனால் இன்னொன்று என்னென்னா இந்த நூற்புழுக்கள் வந்துட்டு வேர்கள் வந்து துளையிட்டு பாதிப்பு ஏற்படுத்துறதுனால இந்த நூற்புழு தாக்கின செடிகளில் இரண்டாவது அதிகமான பாதிப்பும் ஏற்படுத்தும். என்னென்னா இரண்டாம் நிலை பூசண நோய்கள் மற்றும் பாக்டீரியா நோய்கள் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதிகமாக உருவாக்கி விட்டுரும். இப்போ இந்த நூற்புழு வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபியூசேரியம் வாடல் நோயும் அந்த செடியில் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி வந்து அதிகமான நூற்புழுக்கள் இருக்கிறதுனால பாதிப்பு அதிகமாகுதுங்க. இந்த நூற்புழுக்கள் தாக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தங்கள் வயலில் அறிகுறிகள் தென்பட்டுச்சுன்னா தங்கள் வயல்களில் நூறு புழு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அது என்னென்னா நம்ம விவசாயிகள் வந்துட்டு நல்லா தண்ணி பாய்ச்சிட்டு இருப்பாங்க, நல்லா உரம் ரெகுலராக வச்சிட்டு இருப்பாங்க, ஆனாலும் பார்த்திங்கன்னா செடி வந்து நல்லா வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி, நூற்புழு தாக்கப்பட்ட செடிகளின் அறிகுறி. இது இல்லாமல் நூற்புழு தாக்கப்பட்ட செடிகளில் பார்த்திங்கன்னா இலைகள் மஞ்சள் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு விதமான அறிகுறி என்னென்னா காய்கறி பயிர்களில் பகல் நேரங்களில் செடி வந்து வாடின மாதிரி தெரியும், ஆனால் காலையில் நேரத்துலையும் மாலை நேரத்துலையும் பார்த்தோம்னா நல்லா தெளிஞ்ச செடி மாதிரி இருக்கும். இது வந்து நூற்புழு தாக்கத்துக்கான ஒரு மிக முக்கியமான அறிகுறி. இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம விவசாயிகள் என்ன பண்ணலாம், அவங்க வேரை வந்து கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். இப்போ வேர் முடிச்சு நூற்புழு தாக்கியிருக்குன்னா வந்து அந்த வேர்கள் வந்து சிறு சிறு முடிச்சுகள் இருக்கும். இந்த முடிச்சுகளோட அளவு வந்து பார்த்திங்கன்னா சிறிய முடிச்சாகவும் இருக்கும், அப்புறம் பெரிய முடிச்சுகளாகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தாவரத்துக்கு தாவரம் வேறுபடும். மிளகாய் செடியில் பார்த்தீங்கன்னா முடிச்சோட அளவு வந்து சின்னதாக இருக்கும். அதே தக்காளி பயிரில் பார்த்தீங்கன்னா முடிச்சோட அளவு ஓரளவுக்கு பெருசாக இருக்கும். இதே வெள்ளரி பயிர்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முடிச்சாகவும் ஏற்படுத்தும். இதுதான் காய்கறி பயிர்களில். இந்த வாழை பயிரில் வேரழுகல் மற்றும் துளையிடும் நூற்புழுக்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தனித்துவமான அறிகுறியை பார்க்கலாம். வேர்களில் வந்துட்டு இந்த வேர்களில் வந்து சிறு சிறு அழுகல் கோடுகள் மொத தெரியும். இந்த அழுகல் கோடுகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக முற்றிலும் அழுகிய நிலையில் இருக்கும். இதுதான் வாழை பயிரில் வேர் அழுகல் மற்றும் துளை

நூற்பொழுக்கள் நல்லா தெரிகிற அறிகுறிகள். இந்த மாதிரி விவசாயிகள் அறிகுறிகள் தென்பட்டுச்சுன்னா அவங்க வந்து மண் மாதிரி மற்றும் வேர் மாதிரி எடுத்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள நூற்புழு தலைக்கு அனுப்பி வைக்கணும். நாங்கள் வந்து பார்த்துட்டு அதில் வந்து என்ன நூற்புழு இருக்குது, இப்போ வேர் முடிச்ச நூற்புழுவா இல்லை வேற அழுகல் நூற்புழுவா தலையீடு நூற்புழுவா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன பயிர் அது என்ன நம்ம அதை செஞ்சு அதை கட்டுப்படுத்தணுன்ற முறைகளை எல்லாமே விவசாயிகளுக்கு நாங்கள் உடனே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம் நாங்கள். ஸோ விவசாயிகள் வந்து இந்த மாதிரி நூற்புழு தாக்கத்தை முதல்ல அவங்க கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ வந்து நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் அங்கக வேளாண்மை முறையில்

0: பராங்களை வச்சு நூற்புழுக்களை கட்டுப்படுத்துறது. மூன்றாவது, மண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நூற்புழுக்களை கட்டுப்படுத்துறது. நான்காவது, உயிரியல் நூற்புழு கொல்லிகளை வச்சு நூற்புழுக்களை கட்டுப்படுத்துறது. அப்புறம் அஞ்சாவது வந்து தாவர சார்கள். ஸோ இந்த அஞ்சு முறைகள் தான் வந்து அடிப்படையான அங்கக முறையில் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தும் அடிப்படையான முறைகள். இது ஒன்றொன்றா நம்ம பார்க்கலாம். முத நூற்புழு தடுப்பு அப்படின்றது என்ன? பொதுவாக வந்து நூற்புழுக்கள் எப்படி பரவுது அப்படின்றத விவசாயிகள் புரிஞ்சுக்கணும். அதாவது நூற்புழுக்கள் பொதுவாக நாற்றுகள் மூலமாகவும் மற்றும் விதைக்கிழங்குகள் மூலமாகவும் தான் பெருமளவில் பரவிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம விவசாயிகள் ஒரு காய்கறி நாற்று வாங்க போகிறாங்கன்னா அந்த நாற்று வந்து கண்டிப்பாக நூற்புழு தாக்காத நாற்றா பார்த்து வாங்கி கொண்டு வந்தாலே வந்து அவங்க நூற்புழு தாக்கத்துலேருந்து வெகுவாக அவங்க வயலில் காப்பாற்றிடலாம். இந்த வேர் முடிச்ச நூற்புழு தாக்கப்பட்ட காய்கறி பயிர்களை எளிதில் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நாற்றை எடுத்து பார்த்து அதில் முடிச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே நாற்று வாங்க வேண்டாம். சில விவசாயிகள் தாங்களே வந்து நாற்றாங்கல் செய்வாங்க, இல்லைன்னா நாற்றாங்கல் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நாற்றாங்கல் வச்சுருக்கிற விவசாயிகள் என்ன பண்ணணுன்னா, அவங்க நாற்றாங்கல்ல வந்துட்டு கிருமி நீக்கப்பட்ட மண் மற்றும் மக்குன உரங்கள் நிறையா போட்டு நாற்றாங்கல் பயன்படுத்தணும். அதோட அந்த நாற்றாங்கல்ல வந்து பார்த்திங்கன்னா நூற்புழுவை கட்டுப்படுத்துகிற உயிரியல் நூற்புழு கட்டுப்பாட்டு கொல்லிகள் மூலம் போட்டு அப்புறம் அதை வந்து நம்ம நாற்றுகளை வளர்க்கணும். இந்த மாதிரி பண்ணணுன்னா நம்ம நாற்றுக்களில் வந்து நூற்புழுக்கள் பரவாமல் தடுக்கலாம். இது இல்லாமல் வாழைப்பயிர், வாழைப்பயிரெல்லாம் பார்த்திங்கன்னா திசு வளர்ப்பு வாழை வாங்கிட்டு வந்தால் ஓரளவுக்கு நூற்புழு தாக்கம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ என்னென்னா அந்த திசு வளர்ப்பு வாழையும் ஒரு ஸ்டேஜில் அது வந்து நாற்றில் வந்து ஹார்டனிங் பண்ணி தான் வர வேண்டியிருக்கு. அந்த நாற்றாங்கல்ல நூற்புழு தாக்கம் இருந்துச்சுன்னா திசு வளர்ப்பு வாழையிலும் நூற்புழுக்கள் பரவி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் விவசாயிகள் வந்து திசு வளர்ப்பு வாழை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னாலும் கொஞ்சம் கவனிப்பாக பார்த்து வாங்கிட்டு வாங்க. இது வந்து நூற்புழு தடுப்பு முறை பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பயிர் சுழற்சி முறை மற்றும் எதிர்ப்பு ரகங்களை வச்சு எப்படி நூற்புழுக்களை கட்டுப்படுத்துறது. பயிர் சுழற்சின்றது பார்த்தோன்னா நம்ம விவசாயிகள் வந்துட்டு தொடர்ச்சியாக ஒரே பயிர்கள் சாகுபடி செஞ்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக நூற்புழு தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் விவசாயிகள் வந்து பயிர் சுழற்சி முறையை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். பயிர் சுழற்சி முறைகளை கடைபிடிக்கிறப்போ அடுத்த பயிரும் கண்டிப்பாக நூற்புழு தாக்காத பயிராக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். நம்ம தேர்ந்தெடுத்து அடுத்த சுழற்சிக்கு கொண்டு வரணும். நூற்புழு தாக்காத பயிர்கள் எது பார்த்திங்கன்னா பொதுவாக காய்கறி பயிர்களில் வேர் முடிச்சு நூற்புழு தான் மிக மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படும் நூற்புழு. இதை கட்டுப்படுத்தணும்னா வந்து இந்த வேர் முடிச்சு நூற்புழு தாக்காத பயிர்கள் அதாவது மக்காச்சோளம், சோளம் மற்றும் நிலக்கடலை இந்த மாதிரி பயிர்களை நம்ம பயிர் சுழற்சியில் கொண்டு வந்தோம்னா வேர் முடிச்சு நூற்புழு தாக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். இதே மாதிரி வாழையில் வேர் அழுகல் நூற்புழு மற்றும் அழுகல் நூற்புழு கட்டுப்படுத்தணும் அப்படின்னா பயிர் சுழற்சி முறையில் நெல்லோட பயிர் சுழற்சி முறை செய்யலாம். அது இல்லைன்னா சனப்பை அடுத்த பயிராக போட்டு அப்புறம் அதை வந்து பசுந்தாள் உரமாக பயன்படுத்தினாலும் வாழையில் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். இது இல்லாமல் நம்ம விவசாயிகளுக்கு பொதுவாகவே நல்லாவே தெரியும் நூற்புழு கட்டுப்படுத்துறதுக்கு எதிர்ப்பு திறன் வாய்ந்த இரண்டு செடிகள் இருக்குது. ஒன்று வந்து சாமந்திப்பூ. இந்த சாமந்திப்பூவை வந்து நம்ம பயிர் சுழற்சியிலையும் பயன்படுத்தலாம் மற்றும் ஊடு பயிராகவும் பயன்படுத்தலாம். இந்த சாமந்திப்பூ வந்து நம்ம ஊடு பயிராக பயன்படுத்தும் போது அது வேரிலிருந்து வர்ற ஆல்ஃபா டெர்த்தினல் அப்படின்ற ரசாயனம் நூற்புழுக்களுடைய இளம்பருவ புழுக்களை கொள்ளுது. இதே மாதிரி நம்ம பிளைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சாமந்திப்பூ போடலாம். உருளைக்கிழங்கு சாகுபடி செய்யும் மலைத்தோட்ட பயிர்களில் இருக்கிற விவசாயிகள் கடுகு பயிரை வந்து பயன்படுத்தலாம். கடுகு பயிரில் இருக்க அது வேர்லேருந்து ஐசோதயோ சயனைடு அப்படின்ற ரசாயனம் வெளியில் வருது. இந்த ரசாயனம் நூற்புழுக்களை கொல்லி கட்டுப்படுத்துது. ஸோ வந்து சாமந்திப்பூ மலைப்பிரதேச விவசாயிகளுக்கு கடுகு பயிர், இதை வந்துட்டு நூற்புழுக்களை பயிர் சுழற்சியிலையும் கொண்டு வந்தீங்கன்னா போதும் நூற்புழுக்களை வெகுவாக கட்டுப்படுத்தலாம்.
1: ஆரம்பிக்கலாமா?
2: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
3: நீ கேக்கறேன்.
4: வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னென்ன தெரியுமா? அது சார்ந்த தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னென்ன தெரியுமா? இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
5: முனைவர் என் சீனிவாசன் அவர்கள் நடத்தும் பாடம் தொடர்கிறது.
0: பயிர் சுழற்சியோட அடுத்தது பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு ரகங்கள். எதிர்ப்பு ரகங்களில் பொதுவாக வந்து நம்ம நூற்புழு கட்டுப்படுத்துறதுக்கு நிறையா எதிர்ப்பு ரகங்கள்லாம் இருக்குது. பொதுவாக தக்காளியில் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு ரகம் நிமேட்டக்ஸ், ஹிசாலலித் அப்படின்ற மாதிரி ரகங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி மிளகாயில் ரெட் லாங், பூசா, ஜோலா இந்த மாதிரி ரகங்கள்லாம் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து இந்த ரகங்கள்லாம் வட இந்தியாவில் சாகுபடி செய்கிற ரகங்கள், நம்ம விவசாயம்

விதைகளோட நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து டிமாண்ட் இல்லை, அதோட வந்து இதோட விதைகள் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் எதிர்ப்பு ரகங்கள் வந்து மிக கம்மியான அளவில் தான் நூற்புழுக்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் சமீப காலமாக பார்த்திங்கன்னா ஒட்டுக்கட்டும் தொழில்நுட்பம் வந்து நூற்புழு கட்டுப்பாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பமாக வளர்ந்துட்டு வருது. ஒட்டுக்கட்டும் தொழில்நுட்பம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் பாதுகாப்பு துறையில் எங்கள் இயக்குநர் தலைமையில் கடந்த 4 ஆண்டுகளாக உலக காய்கறி மையத்தோடு இணைந்து ஆராய்ச்சி செஞ்சு ஒரு தக்காளி ஒட்டு ரகத்தை வந்து புதுசாக நாங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறோம், அறிமுகப்படுத்த போகிறோம். இதை நாங்கள் ஏற்கனவே வந்து 4 வருஷத்தில் 4-5 மாவட்டங்களில் பல விவசாயிகள் நிலத்தில் டெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த தக்காளி ஒட்டு ரகம் வேர் முடிச்சு நூற்புழுவை தாங்கி வளரும் திறன் கொண்டது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பாக்டீரியா வாடல் நோயும் தாங்கி வளரும். இதில் என்ன இது வந்து ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த தக்காளி ஒட்டு ரகம் EG203 அப்படின்ற ஒரு கத்தரியோடைய வேர் பகுதியாக கொண்டது. இந்த EG203 கத்தரி வேர் வந்து உலக ஆராய்ச்சி மையம் தாய்வான்லேருந்து அவங்களுடைய இது கண்டுபிடிப்பது. அதை வந்து வேர் பகுதியாக பயன்படுத்தி இந்த தக்காளி ஒட்டு ரகம் நம்ம கொண்டு வர போகிறோம். இந்த தொழில்நுட்பம் நம்ம எல்லா விவசாயிகளுக்கும் கொண்டு வரதுக்காக நாங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். இது விரைவில் விவசாயிகள் பயன்பாட்டுக்கு இந்த ஒட்டு ரகம் வெளியில் வரும். இப்போ 3வது முறைக்கு போகலாம். மண் ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்கிறது மூலமாக நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். பொதுவாக நல்ல இயற்கை உரம் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு வயலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தாவர ஒட்டுண்ணி நூற்புழுக்கள் தாக்கம் வெகு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த தங்க சத்து அதிகமாக இருக்கிற மண்ணில் மற்ற நன்மை செய்யும் நூற்புழுக்கள் தான் அதிகமாக வளரும். தாவர ஒட்டுண்ணி நூற்புழுக்கள் வந்து அதிகமாக வளர விடாது. மேலும் தாவர ஒட்டுண்ணி நூற்புழர் சாப்பிட்ற பாக்டீரியா, ஃபங்கஸ் மற்றும் அந்த தாவர ஒட்டுண்ணியாக சாப்பிட்ற பெரிய நூற்புழுக்கள் இதெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ தாவர ஒட்டுண்ணி இருக்காது. அதனால் விவசாயிகள் தங்கள் வயலில் வந்து நல்ல மண் நல்ல வளமாக வச்சுருக்கணும். நல்லா வளமாக வச்சுருக்கணும், வருஷ வருஷம் பண்ணை உரம் போடணும், கம்போஸ்ட் உரம் போடணும், வெர்மி கம்போஸ்ட் உரம் போடணும். வருஷத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக பசுந்தாள் உரம், சனப்பை இல்லை டேஞ்சா செஸ்பேனியா இதை விதைச்சி 45 நாளில் நல்லா உழுது விட்டிங்கனாலே போதும். இந்த பசுந்தாள் உரமாக பயன்படுத்தின வயல்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூற்புழுக்களோடைய எண்ணிக்கை வந்து 30%-40% வரைக்கும் டிராஸ்டிக்காக குறைஞ்சிரும். இது இல்லாமல் வந்துட்டு வேறு இயற்கை உரங்கள் என்னென்னு நம்ம விவசாயிகள் எல்லாத்துக்குமே தெரியும். அதுதான் வந்து வேப்ப முன்னாக்கு. வேப்ப முன்னாக்கு வந்துட்டு 250-500 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு நம்ம போட்டுட்டு வந்தோம்னாலே போதும், நூற்புழுக்கள் தாக்கலும் கம்மியான அளவில் குறைச்சிடலாம். இது இல்லாமல் நம்ம விவசாயிகள் நம்ம பகுதியில் என்ன புண்ணாக்கு கிடைக்குதோ அதை போடலாம். எல்லா புண்ணாக்குகளுக்கும் நூற்புழு கட்டுப்படுத்தும் திறன் இருக்குது. ஆனால் வந்து கட்டுப்படுத்தும் திறன் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். வேப்ப முன்னாக்கு கொஞ்சம் நூற்புழுக்களை அதிகமாக கட்டுப்படுத்தும். இது இல்லாமல் இந்த இயற்கை உரங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து நாங்கள் நூற்புழுவில் துறையில் இந்த மஞ்சள் இலையை வந்து பொடி செஞ்சு மஞ்சள் வந்து அறுவடை செய்கிற போது இலைகள்லாம் வேஸ்ட்டாக தான் போக போகுது. அந்த இலைகள் நூற்புழு கொள்ளுற திறன் இருக்கான்னு அது வந்து டெஸ்ட் செஞ்சு பார்த்ததில் இந்த மஞ்சள் இலையை வந்து பொடி செஞ்சு மஞ்சள் இலை பொடி ஒரு வாழை மரத்துக்கு 50 கிராம் 2 முறை போடும்போது நூற்புழுக்களை கட்டுப்படுத்துறதை கண்டுபிடிச்சிருக்கணும். இது வந்து நாங்கள் இந்த வருஷம் புது தொழில்நுட்பமாக கொண்டு வர போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சள் பொடியை வந்து நாங்கள் டேப்லெட்டாக செஞ்சு ஒரு வாழை மரத்துக்கு 3 டேப்லெட்டு 2 தடவை இல்லைனா 3 தடவை போட்டோம்னா வாழை பயிர் சாகுபடி செய்யும் விவசாயிகள் வந்து இந்த நூற்புழு பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கலாம். இது ஒரு முக்கியமான இயற்கை உரமாக புதுசாக நாங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் இயற்கை உரங்களில் பார்த்திங்கன்னா ஹியூமிக் ஆசிட் பொதுவாக வந்து அங்கக வேளாண்மை செய்யும் விவசாயிகள் அனைவருக்கும் பயன்படுத்துகிற ஒரு உரம் தான் ஹியூமிக் ஆசிட். ஹியூமிக் ஆசிட் வந்து நம்ம பயிர் வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுத்துகிறோம். ஆனால் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஹியூமிக் ஆசிட்டை வந்து நம்ம சாயலில் வந்து தெளித்தோம்னா இந்த தாவர ஒட்டுண்ணி நூற்புழுக்களோட இளம்பருவ புழுக்களை வந்து கொள்ளும் திறன் கொண்டிருக்குது. ஸோ நம்ம பயிர் வளர்ச்சி மட்டும் கொடுக்காமல் இது நூற்புழுக்களையும் கொள்றதுனால இயற்கை விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு வந்து ஹியூமிக் ஆசிட்டை வந்து பயன்படுத்தணும். ஹியூமிக் ஆசிட் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml வந்து மிக்ஸ் பண்ணி தண்ணி தெளித்து நம்ம செடியை சுற்றி தெளித்து விட்டோம்னாலே போதும், நூற்புழுக்களை கட்டுப்படுத்தும். அடுத்த முறை வந்து பார்த்திங்கன்னா உயிரியல் கட்டுப்பாட்டு முறை. உயிரியல் கட்டுப்பாட்டு முறை வந்து நம்ம தமிழ்நாகம்தான் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தும் உயிரியல் கட்டுப்பாட்டு முறையில் முன்னோடியாக இருக்குது. நம்ம நூற்புழு கட்டுப்படுத்துறது நூற்புழு துறையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 2 முக்கியமான நூற்புழு கொல்லிகளில் வச்சுருக்கிறோம். அதாவது என்னென்னா பர்புரோசிலியம் லிலாசினம் மற்றும் பொக்கோனியா கிளாமிடோஸ்போரியா. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நூற்புழு முட்டைகளை கொல்லும் ஒரு பூசணம் வகையை சேர்ந்தன. இது ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். இந்த பொக்கோனியா கிளாமிடோஸ்போரியா மற்றும் பர்புரோசிலியம் லிலாசினம் வந்து பார்த்திங்கன்னா பவுடராகவும் இருக்குது, திரவ வடிவலாகவும் நாங்கள் வந்து கொடுக்குறோம். இது பவுடராக வந்து போடும்போது ஒரு ஹெக்டேருக்கு 2.5 கிலோ 2 தடவை போடணும். விவசாயிகள் வந்துட்டு ஒரு 5 கிலோ வாங்கிட்டாங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு போதுமான அளவு இருக்கும். அவங்க வந்து காய்கறி பயிர்களோ எல்லா பயிர்களுக்கும் இது போடலாம். ஆனால் என்னென்னா இந்த பர்புரோசிலியம் பொக்கோனியா கிளாமிடோஸ்போரம் போடும்போது தொழு உரத்தோட மிக்ஸ் பண்ணி தான் போடணுங்க. இது 1 கிலோ தொழு உரம் போகிறதுக்கு வந்து 50 கிலோலேருந்து 100 கிலோ அளவுக்கு தொழுகளை மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா தான் வந்து இதோடைய முழு பயனை நம்ம அடையலாங்க. இது மட்டும் இல்லாமல்
வேறு உயிரியல் நூற்புள் கொல்லிகளையும் பயன்படுத்தலாம். பொதுவாக வந்து நம்ம

0: நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பேசிலஸ் அபிலிஸ் மற்றும் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் இந்த மாதிரி உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள் இருக்குது. இந்த கட்டுப்பாட்டு காரணிகளும் வந்துட்டு நூற்புழுக்களை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டது. இது வந்து டைரெக்டாக நூற்புழுக்களை கொல்லாது, ஆனால் இது பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்கும், மறைமுகமாக நூற்புழுக்களை வேற தாக்காமல் பார்த்துக்கிட்டு இருந்துக்கிறோம். ஸோ இந்த பேசிலஸ் அப்டிலிஸ் சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸு எப்பவும் போல விவசாயிகள் 1 கிலோ ஏக்கருக்கு 2.5 கிலோ ஹெக்டேருக்கு போடணும். லிக்யூடுனா வந்து 1 லிட்டர் 1 ஏக்கருக்கு 2 லிட்டர் 1 ஹெக்டேருக்கு போடணுங்க. உயிரியல் முறையில் வந்து கட்டுப்படுத்துறதுல வந்து நாங்கள் வந்து ஒரு புது கட்டுப்பாட்டு முறையை நம்ம அறிமுகப்படுத்த போகிறோம். அதுதான் ஜீனோடாக்ஸ் 80EC அப்படின்ற ஒரு மருந்து. இது வந்து நான் ஏற்கனவே முன்னாலே சொல்லியிருந்தேன், நூறுப்புழுக்குள்ளே நன்மை செய்யும் நூறுப்புழுக்கள் இருக்குது, தீமை செய்யும் நூறுப்புழு இருக்குது. இந்த நன்மை செய்யும் நூறுப்புழுக்களில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகளை கொல்லும் நூறுப்புழு, அது பேர் என்டமோ பேத்தஞ்சினிக் நெமெட்டோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெமெட்டோடு இந்த நூறுப்புழுக்கள் பூச்சிகளுக்கு உடம்பில் போகும், உடம்புக்குள்ளே போயிட்டு அந்த நூறுப்புழு என்ன பண்ணுனா பூச்சி உடம்புல போய் தொண்டையிலேருந்து ஒரு பாக்டீரியா இருக்கும், அதை வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த பாக்டீரியா வந்து என்ன பண்ணுன்னா நிறைய ரசாயன கலவைகளை உருவாக்கி அந்த ரசாயனத்தை வச்சு பூச்சிகளை கொன்றுருங்க. நாங்கள் வந்து இந்த ஜீனோடாக்ஸ் 80EC எப்படி தயாரிச்சிருக்கோன்னா நாங்கள் அந்த நூறுப்புழுவை வச்சு தயாரிக்கல, மற்றும் அந்த பாக்டீரியா வச்சு தயாரிக்கல, அந்த ரசாயனத்தை வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு இயற்கை உரமாக தயாரிச்சிருக்கோம். இந்த ஜீனோடாக்ஸ் 80EC இது 1 ஹெக்டேருக்கு வந்து 2.5 லிட்டர் தேவைப்படும். அதாவது 1 ஹெக்டேருக்கு 2.5 லிட்டரு 2 முறையும் பயன்படுத்தணும். முதல் நடவும் போது தெளிச்சு விடணும், அப்புறம் 1 மாதம் கழித்து திரும்பவும் தெளிச்சு விடணும். இது பொதுவாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தக்காளி மட்டும் வெண்டை பயிர்களை இப்போ டெஸ்ட் பண்ணி நாங்கள் பயன்பாட்டுக்கு கொடுக்க போகிறோம். இந்த ஜீனோடாக்ஸ் 80EC புது இயற்கை உரமும் சீக்கிரமாக விவசாயிகள் பயன்பாட்டுக்கு வந்துடும். கடைசியாக வந்து தாவர சாறு மருந்துகள். தாவர சாறு மருந்துகள் பொதுவாக அங்கக விவசாயம் செய்யும் விவசாயிகள் எல்லாருமே தாவர சாறுகளை பூச்சிக்கொல்லியாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த தாவர சாறுகள் நெமட்டோடு கொள்ளுமா, அது நெமட்டோடு கொள்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேப்பங்குட்டை சாறு, அதாவது நீம் சீடு கர்னல் எக்ஸ்ட்ராக்ட் 5% சதம், இது வந்து பொதுவாக எலுமிச்சை பழப்பயிர்களில் எலுமிச்சை நூற்புழுவை கட்டுப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது நீம் சீடு கர்னல் எக்ஸ்ட்ராக்ட் 5% சரைசல். இது இல்லாமல் நம்ம வேறு இலைச்சாறுகளும் நூற்புழு கட்டுப்படுறதுக்கு பயன்படுத்தலாம். இதுதான் வந்து இயற்கை முறையில் அங்கக வேளாண்மை முறையில் நூற்புழுக்களை எப்படி கட்டுப்படுத்துகின்றது அப்படின்றது. இதை ஒருங்கிணைந்த முறையில் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா நம்ம நடுறதுக்கு முன்னால் நம்ம என்னென்ன பண்ணணும், நடுறதுக்கு முன்னால் நம்ம விவசாயிகள் வந்து தொழு உரம் போடணும், வேப்ப முன்னாக்கு போடணும், அப்புறம் சனப்ப செடி வளர்த்து அதை வந்து பசந்தாள் உரமாக பண்ணணும், அப்புறம் நாற்றாங்கால்லேருந்து கொண்டு வர்றது நாற்று நூற்புழு இல்லாத நல்ல நாற்றாக இருக்கணும், அப்புறம் நாற்றாங்கால் பண்ணுற இடத்துல இந்த இயற்கை நூற்புழு கொல்லி மருந்துகளான பர்பிரியூசிலியம் பொக்கோனோ கிளாமிடோஸ்பிரியம் மண்ணில் அங்கே போட்டு நல்லா வளர்த்துட்டு வந்தோம்னா நூற்புழு இல்லாத ஆரோக்கியமான செடிகளை நம்ம கொண்டு வரலாம். இப்போ நடும்போது அடுத்து என்ன பண்ணணும், நடவு வயலில் நூற்புழு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னது நடவு குழிகள் எல்லாம் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் பொக்கோனியா கிளாமிடோஸ்போரியம் பர்பிரியோசம் லீலாசினம் இதெல்லாம் வந்து போடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பயிர் இப்போ நடும்போது சரி, பயிர் வளர்ச்சி காலத்தில் நூற்புழுவை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வேப்ப முன்னாக்கு போடணும். கொஞ்சம் அறிகுறி தென்படுது அப்படின்னா வந்துட்டு இந்த தாவர இலைச்சாறு சொன்னீங்களா நீம் சீடு கர்னல் எக்ஸ்ட்ராக்ட் அதை வந்து தெளித்து நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். அறுவடைக்கு பிறகு வந்துட்டு நூற்புழுக்களை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா நம்ம பயிர் அறுவடை செஞ்சிடும், ஒரு தக்காளி விவசாயி அறுவடை செய்கிறாருன்னா அதில் வேர் முடிச்சு நூறுப்புழு இருந்துன்னா அவர் செடி எல்லாத்தையும் வேரோட பிடுங்கி தூரம் கொண்டு போய் போடணும். அப்போ தான் வந்து அடுத்த பயிர்களில் அவங்கள நூறுப்புழு இல்லாமல் அவங்க பாதுகாத்துக்க முடியும். ஸோ இதுதான் வளங்குன்றா அங்கக வேளாண்மை ஒருங்கிணைந்த முறையில் நூறுப்புழுக்களை கட்டுப்படுத்துது என்றது. ஸோ அன்பார்ந்த விவசாயிகளே, அந்த நூறுப்புழுக்கள் நம்ம வெறும் கண்ணால் காண முடியாத அந்த மறைமுறை எதிரிகள். நம்ம விவசாயிகள் வந்து இயற்கை முறையை பயன்படுத்தினாலே போதும், நீங்கள் வந்து நூறுப்புழுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. எல்லாமே நம்ம இயற்கை உரங்கள் எல்லாம் வச்சுருக்கிறத மட்டும் பயன்படுத்தினாலே போதும், நூறுப்புழுக்களுடைய எண்ணிக்கை வந்து நம்ம வயல்களில் குறைஞ்சி நம்ம மகசூல் நல்லா அதிகமாக எடுக்கலாம். உயிரியல் கட்டுப்பாட்டு முறையில் நூற்புழு எப்படி கட்டுப்படுத்துன்னு பார்த்தோம். என்னென்ன முறைகள்னா பர்பிரியோசிலியம் லீலாசினம் என்ற பூசணம் மற்றும் பொக்கோனியா கிளாமிடோஸ்போரியம் என்ற பூசணம், இது இல்லாமல் பேசிலஸ் அப்டிலிஸ் மற்றும் சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் இதை வச்சும் கட்டுப்படுத்தலாம். அது இல்லாமல் இன்னொரு இதுவும் சொல்லியிருக்கேன், ஜீனோடாக்ஸ் 80EC சொல்லியிருக்கிறேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைகோடர்மா ஹார்சியானம் பொதுவாக வந்து நம்ம நோய்களை கட்டுப்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிற பூசணம் ட்ரைகோடர்மா ஹார்சியானம், இது போடுறதுனால செடிகளில் நூற்புழு தாக்கம் கம்மியாகும். இந்த மாதிரி நம்ம வயல்களும் எல்லா உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகளையும் பயன்படுத்துவதன் மூலம் விவசாயிகளும் தங்கள் பயிர்களில் நூற்புழு மற்றும் மற்ற நோய்கள் எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம பாதுகாத்துக்கலாங்க. விவசாய பெருமக்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வளங்குன்ற அங்கக வேளாண்மை முறையில் நூற்புழுக்களை எப்படி கட்டுப்படுத்துறதுன்ற முறைகளை எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டோம். அனைத்து விவசாயிகளும் இந்த முக்கியமான வழிமுறைகளை கடைபிடித்து தங்கள் மகசூலை அதிகரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம்

தமிழ்நாட்டில் அங்கக வேளாண்மையில் நூற்புழு மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்தினார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் என் சீனிவாசன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் பாலசுப்பிரமணியன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த வாரம் புதன்கிழமை நமது வானொலி வேளாண்மை பள்ளி பாடத்தில் அங்கக வேளாண்மையில் நீர் மேலாண்மை குறித்த பாடத்தை நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர். கிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுவோம். வணக்கம் நேயர்களே.

0: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
1: வணக்கம். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். இதுல ஒன் மோர் ஆப்ஷன் என்ன இருக்கான்னா, எமர்ஜென்சி. சப்போஸ் நைட் டைம் லேட் நைட்ல 12 o'clock நீங்க ஒரு இடத்துல பஸ்க்காக வெயிட் பண்றீங்க, யூ ஆர் நாட் ஃபீலிங் சேஃப் ஆர் செக்யூர்னா ஒரு எமர்ஜென்சி பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த பட்டன் பிரஸ் பண்ண உடனே போன் நம்பர் கேட்பாங்க. என்னன்னா உங்களுக்கு போலீஸ் போன் பண்ணி கரெக்டான லொகேஷன் கேட்கறதுக்கு அதுக்கு மட்டும் போன் நம்பர் கேட்பாங்க. அந்த போன் நம்பர் டைப் பண்ணி பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ரூம்க்கு வரும். ஸோ இமீடியட்லி அந்த நியரஸ்ட் பெட்ரோல் வெஹிக்கிள் உங்ககிட்ட போன்ல கான்டாக்ட் பண்ணிட்டு தே வில் கம் அண்ட் தே வில் ட்ரை டு ஹெல்ப். ஸோ போலீஸ் அண்ட் பப்ளிக் மிடில் ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு, வித்தவுட் ரிவீலிங் யுவர் ஐடென்டிட்டி ஆர் வித்தவுட் ரிவீலிங் எனி திங் அபவுட் யூ, யூ கேன் இன்ஃபார்ம் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அபவுட் எனி உமன் அண்ட் சைல்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் நார்கோட்டிக் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் உங்க லிமிட்ல என்ன சஸ்பிஷியஸா ஒரு பர்சன் மூவ் பண்றாங்க, இல்ல எதனா பப்ளிக் நியூசன்ஸ் இருக்கா, ஆர் எனி அதர் த்ரெட்ஸ் டு த பப்ளிக் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக நீங்க எனக்கு தகவல் சொல்லிக்கலாம். இந்த QR கோட்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 பிளேசஸ்ல த்ரூ அவுட் கோயம்புத்தூர் மாவட்டத்துல we are going to place them. சோ பப்ளிக் மூவ்மென்ட்ல இருக்கும்போது எனி இன்சிடென்ட் இஃப் தே see then and there itself they can also send information to us. I am expecting more public response to this initiative. Any doubts or anything they have regarding this they can very well come and meet me in my office or go to the nearest police station to clarify if they have any doubts. Thank you.
0: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
2: இன்னைக்கு மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சிக்கு திருப்பூர் மாவட்ட நேயர்கள் அழைச்சு அவங்களோட விருப்ப பாடல்களை கேட்கலாம். 1981 1992 வரை வெளிவந்த பாடல்களை கேட்டு மகிழலாம். இன்னும் சில நிமிடங்களில் தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து மியூசிக் பை தி பே.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் மனோரஞ்சிதம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்
1: பூஜை கேட்ட
2: பூவிதழ். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.

0: கேட்ட பாடல் பொங்கி வரும் காவேரி படத்திலிருந்து.
1: எடுத்து வச்சப்ப

கேட்ட பாடல் இளையராஜாவின் இசையில் விக்ரம் படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி.

0: பரிகிரதம்.
1: கேட்ட பாடல் சின்ன வீடு படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி மற்றும் எஸ்பி சைலஜா பாடியது. நிகழ்ச்சியில் அடுத்து

மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் கேட்ட நிறைவான பாடல் கரும்புவில் படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் கே.ஜே. யேசுதாஸ் பாடியது. பாடலாசிரியர் எம்.ஜி. வல்லபன்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 9:30. திரைக்கானம் கேட்கலாம். திரைக்கானத்தின் முதல் பாடலாக பாசமலர் படத்திற்காக LR ஈஸ்வரி மற்றும் குழுவினர் பாடியிருக்கும்

திரைகானத்தில் இனி ஆலயமணி படத்திற்காக சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் மற்றும் பி. சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள

அரங்கிசையில் அடுத்து சிவானந்த என தொடங்கும் ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றியது பந்துவராளி ராகம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் பூசணி கல்யாணராமன் அவர்களின் பாட்டினை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். டி வி ராமானுஜ சார்ல் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். அரங்கிசையில் இனி ஜகதீஸ்வரி என தொடங்கும் ராமசாமி சிவன் பாடல், மோகன ராகம், ஆதிதாளம்.

அரங்கிசையில் நிறைவாக பாவயாமி என தொடங்கும் அன்னமாச்சார் இயற்றியது யமுன கல்யாணி ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் பூசணி கல்யாணராமன் அவர்களின் பாட்டினை கேட்டிருசோம். டி வி ராமானுஜ சாருல் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம்.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 11 மணி. நேயர்களை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் எமது நிகழ்ச்சிகளை நாளை காலை மணி 5:45 முதல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 11 மணி. இனி நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5:57 மங்கள இசை, 6 மணிக்கு குரலும் விளக்கமும், டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 91, அதிகாரம் இனியவை கூறல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க முனைவர் நா அரவிந்த் குமார் அவர்கள். 6:15 பக்தி மாலை. ஆறு 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நம்மை சுற்றி, 7 மணிக்கு கொஞ்சம் கீழே தொடர்ந்து மதுரகீதம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 சேவை செய்திகள்,

நாளை காலை 7 மணிக்கு ஹலோ டாக்டர் பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். தொடர்ந்து மதுரை கீதம் 7:15 தமிழில் செய்திகள், 7:25 செய்திச் செய்திகள், 7:30 உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி குழந்தையர் நல மருத்துவர் டாக்டர் நேமிநாதன் அவர்கள் வழங்கும் உரை. தொடர்ந்து நினைத்தாலே இனிக்கும் 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம். 8:30 மனம் விரும்பதி, 9 மணிக்கு அரங்கசி தாரணி கல்யாணராமன் அவர்களின் பாட்டு, 10 மணிக்கு தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் கி வினோத் குமார் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒலிபரப்பு. பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல் ஜி ஆர்த்தி அவர்களின் பாட்டு, டி வி வித்யா அவர்கள் வயலின், எஸ் ஸ்ரீதரன் அவர்கள் மிருதங்கம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மில்இசை பாடல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி தாய்ப்பாலின் அவசியம் குறித்து சித்த மருத்துவர் மற்றும் யோகா நிபுணர் ச ஜெயந்தி அவர்கள்

அவர்கள் வழங்கும் உரை திருமணத்திற்கு மனம் தயாரா என்ற தலைப்பில் உரை வழங்குகிறார் உதவி பேராசிரியர் பாலா யோகா மீனா. அமைப்பு உமா மீனா அவர்கள், படைப்பு ஆகாஷவாணி தூத்துக்குடி. 1:45 மாநில செய்திகள், 1:55 பாடல் ஒன்று, 2 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் ஆயுஷ்மான் பாரத், பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய போஜனா திட்டம், 2:30 ஊர்புறத்திலே கிராமிய கலை சூலூர் அப்பநாயக்கன்பட்டி வி வையாபுரி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம், 2:55 மாநில அறிக்கை, மாலை 5:30 திரையிசை, 6 நிகழ்ச்சி நிரல், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நாளை மாலை 6:10 பாமாலை பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 முல்லைவனம். 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து, 7:30 உழவர் அனுபவம், மீன் வளர்ப்பு குறித்த அனுபவங்களை பகிர்கின்றார் செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பேடு ஆர் ரவி அவர்கள். தென்னையில் பல அடக்கு விவசாயம் குறித்து ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவர்களது அனுபவ கருத்துக்கள் படைப்பு நமது நிலையம். 8:00 மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மனோரஞ்சிதம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நாடகமலர், சுதீட்சி சுடர் பத்மநாப ஐயங்கார், எழுதியவர் நிசாநந்தினி அவர்கள், 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகளை. இதுவரை நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.